0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 7 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 12 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:51. மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலி நிலையம் தரும் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: கேடில்லாத சிறந்த செல்வம் ஒருவனுக்கு கல்வி செல்வமே ஆகும். மற்றதெல்லாம் சிறந்த செல்வமாக அமையாது. குறள் எண் 400 அதிகாரம் கல்வி.
1: கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை.
0: கேடில்லாத சிறந்த செல்வம் ஒருவனுக்கு கல்வி செல்வமே ஆகும். மற்றதெல்லாம் சிறந்த செல்வமாக அமையாது. குறள் எண் 400 அதிகாரம் கல்வி.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோ ஹெர்ட்ஸில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி இப்போது நிகழ்ச்சி நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை இடம்பெறும். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து மதுரை கிடாரிப்பட்டி பூமி செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். இன்று காலை 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள்.

7:15 இருக்கு தமிழில் செய்திகள், தொடர்ந்து 7:25 இருக்கு நலமாய் வாழ, சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும். தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. தொடர்ந்து 7:30 இருக்கு இன்று ஒரு தகவல், வழங்குபவர் ஸ்ரீ தென்கசிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 இருக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், நேற்றைய நிகழ்ச்சியின் தொகுப்பு எமது டெல்லி நிலையம் ஒளிபரப்பதன் ஒளிப்பதிவினை கேட்கலாம். இன்று காலை 8 மணிக்கு மதுரை சென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 வரலாறு பேசும் வீரக்கல், பாரத பிரதமர் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி, தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ஆ செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை, இதில் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு, வி வி சீனிவாசராவ் அவர்களின் வயலின், சேர்த்திலே ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்களின் மோர்சிங் இசை இடம்பெறும். சென்னை அஞ்சலாக இந்த நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், மறுபகல் 11 மணிக்கு மதுரை தென்றல், நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம், 12:10 இசை மேடை, இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மில் இசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10

வணக்கத்திற்கு என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் மகளிர் நல மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் என் சுல்தானா நசிமா பானு அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறும். நேர்முகம் காண்பவர் கே பரமேஸ்வரி அவர்கள். 1:45 திருச்சிராப்பள்ளி வானொலி அஞ்சலாக மாநில செய்திகள். 1:55 மெல்லிசை, இதில் நாளும் பொழுதும் என தொடங்கும் பாடல் இடம்பெறும். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 எமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். எமது மாலை ஒளிபரப்பு இன்று மாலை 5:27 குரல் அமுதத்துடன் தொடங்கும். 5:30 மதுரை தென்றல், திரையிசை பாடல்கள் இடம்பெறும். 6:00 நிகழ்ச்சி நேரமும் கேட்கலாம். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வண்ணத்தமிழ் பாட்டு என்ற படத்திலிருந்து பாடல்களை நேயர்கள் கேட்கலாம். தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள். இன்று இரவு 7:00 மதுரை தென்றல் இடம்பெறும். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன், சென்னை அஞ்சல். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ். ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி. சுமதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:50 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான். இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம். அப்துல் ஹாதிர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன். இன்று இரவு 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம். செல்போன் சிமிட்டினால் உரை வழங்குகிறார் டாக்டர் டி. ஜெயராஜ சேகர் அவர்கள். இன்று இரவு 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். 10:20 நட்சத்திர கீதங்கள் பழைய திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 11:00 நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோ ஹெர்ட்ஸில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியின் நேரத்தில் தெரிந்து கொண்டோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
3: வணக்கம், நான் நாசர் பேசுறேன்.
4: ஹரிதா.

0: வானொலி, இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில். கேளுங்கள், வாழ்த்துக்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. இன் சுவாச காற்றி,
4: சுவாச காற்றி. உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
5: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
5: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
6: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
5: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
6: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
5: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
7: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
6: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
5: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
6: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
7: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டும்.
8: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
9: ஷகுன் சோப்ரா.
10: Union Home Minister Amit Shah inaugurated the conference on Prahar, National CT Policy and Strategy in New Delhi yesterday. The conference deliberated upon the 7 pillars of Prahar, including prevention, response, aggregating internal capacities, human rights, attenuating conditions for terrorism, aligning with international efforts, and recovery and resilience through a whole of society approach. Speaking on the occasion, the Home Minister said the government has adopted a zero tolerance policy against all forms and manifestations of terrorism. He highlighted that from 2019 to 2026, the Narendra Modi government successfully brought back 288 fugitive criminals to India from 36 countries. Mr. Shah said, as a result of better coordination among agencies, more than 40 modules of Shehzad Bhatti network involved in cross-border smuggling of weapons, explosives and narcotics were busted. Commerce and Industry Minister Piyush Goyal will be on a visit to US from today till 5th of next month. During the visit, Mr. Goyal will participate in the two-day G20 trade ministers meeting, which will commence tomorrow. On the sidelines of the meeting, Mr. Goyal will hold bilateral meetings with his counterparts. The engagements will focus on expanding opportunities for farmers, fishermen, women entrepreneurs, startups, MSMEs and other enterprises. The minister also engaged bilaterally with his counterparts apart from the United States as part of ongoing efforts to advance a balanced and mutually beneficial India-US bilateral trade agreement and finalize an interim deal. Indian Navy will host second edition of Commanders Conference 2026 in New Delhi from today till Thursday. The three-day conference will provide an avenue for senior naval leadership, including outstation, operational and area commanders.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சென்ற நூற்றாண்டின் அற்புதமான கருவி மனித இனத்திற்கு கிடைத்த கொடை அப்படின்னா அது சினிமா தான். இந்த சினிமா ஒரு தனித்த கலை அல்ல, பல்வேறு கலைகளை சரிவிதத்தில் இணைப்பதன் மூலமாக உருவான ஒரு சிறந்த கலை. இப்போ ஒரு சூரிய அஸ்தமனம் நிகழுது இல்லையா, அதை காட்சிப்படுத்தி அழகிய ஒரு மெல்லிசையின் மூலம் உங்கள் கண்முன் நிறுத்தும் பொழுது பல்வேறு மனித உயிர்களின் மரணம் கூட உங்களுக்கு நினைவு வரும். அது அந்த திறமையான இயக்குநர்கிட்டையும் திறமையான ஒளிப்பதிவாளர்கிட்டையும் இருக்கு. அதை பார்த்து நீங்கள் நிதானம் கொள்ள முடியும், உங்கள் வாழ்க்கையை உள்நோக்கி பார்க்க முடியும். சினிமா அப்படிப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். உலகெங்கும் பல்வேறு மேதைகள் கையாண்ட சினிமாக்கள் இந்தியா உட்பட அப்படிப்பட்டதாக தான் இருந்திருக்கு. சில பரிந்துரைகளை சொல்லணும் அப்படின்னா, முதல்ல விக்டோரியா டி சிகாவின் படங்களை தேடி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு திரைப்படம் தேடி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை, உலகின் அத்தனை திரைப்படங்களும் யூடியூப்ல இணையத்தில் இலவசமாகவே கிடைக்குது. உங்கள் மனசை குப்பை தொட்டியாக ஆக்காமல் அது வந்து ஒரு அழகிய மென்மையான ஒரு இருப்பிடமாக வாழத்தகுந்த இடமாக உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா, அன்றாடம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் குப்பைகளை அள்ளி போட்டுக்கொள்வதை விட வாரத்தில் ஒரு நல்ல படம் பார்க்கலாம். விக்டோரியா டி சிகாவின் பைசைக்கிள் தீவ்ஸ். ஒரு மகன் வந்து தந்தையின் ஏழ்மையை புரிந்து கொண்டு அவர் கையை அழுத்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும், அந்த படத்தை தவறாமல் பார்க்கலாம். மசாகி கோபயாஷி அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்காரு, ஜப்பானிய மேதை. அவருடைய திரைப்படங்கள் போரின் அபத்தத்தையும் அதன் பின்னால ஏற்படுற கொடூரமான பசி பட்டினியினால் ஏற்படும் மரணங்களையும் மிக தெளிவாக எந்த ஒரு மனச்சாய்வுமின்றி எடுத்திருக்காரு. அப்புறம் பிரான்ஸ்ல ராபர்ட் பிரெசான் இருக்காரு, மெல்லிய அசைவுகளை கூட ஒரு

0: ஆன்மீக தளத்தில் உயர்த்துறாரு. இப்போ எழுத்துக்களை எப்படி சொற்றொடர்களால் ஆயிருக்கோ, எப்படி வீடு செங்கற்களால் ஆயிருக்கோ, அதே போல் ஒரு சினிமா வந்து ஷார்ட்ஸால் ஆயிருக்கு, சுடுவுகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம மனதில் எதையோ ஒரு மனித கண்டிஷனை வந்து அது வந்து உரையாடணும். இப்போ மிஷோகுச்சி அப்படின்னு ஒரு சிறந்த மேதை இருக்கார், அவரும் ஜப்பானிய இயக்குனர் தான். அவர் வந்து இந்த போரின் போது இடம்பெயரும் ஒரு செல்வத்தில் வளர்ந்த ஒரு குடும்பத்தை காட்டுறாரு. திருடர்களிடம் மாட்டிக்கொள்ளும் பொழுது அன்னையும் மகளும் ஒரு படகில் ஏறி தனியாகவும், சிறு மகன் வந்து இன்னொரு திருடன் வந்து கடத்தி கொண்டும் போகிற காட்சி இருக்குது. இந்த காட்சி வந்து உலகின் மகத்தான ஷார்ட்ஸில் ஒன்று. அந்த இருளில், அந்த பணியில், இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம் தான். அவர்களுடைய பிரிவை, இவ்வளவு துயரத்தை இவ்வளோ அற்புதமாக காட்ட முடியாது. அதே படத்தில் வேற ஒரு காட்சியில் அந்த சிறுவனும் அவன் அக்காளும் ஒரு இடத்துல இணைவாங்க. இவனை காப்பாற்றி விடுறதுக்காக அவ மிஸ்டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய நதியில் போய் அமைதியாக இறங்கி நீரில் அவளே புதையுண்டு போவாள். அந்த நீரில் புதையும் பொழுது ஒரு குமிழ் மட்டும் மேலே வந்து அந்த மொத்த நதியும் அமைதியாக இருக்கும். இது ஒரு அற்புதமான ஷாட். எப்படி ஒரு 4-5 வார்த்தைகளில் ஒரு சுற்றடர் ஒரு பெருங்கவிதையை சொல்லிடுதோ, அதை போல் ஒரு சின்ன ஷாட் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு அற்புதமான பக்கத்தை நமக்கு கண்காட்டிடுது. இதைத்தான் சினிமா செய்யணும், இதைத்தான் நாம் பார்க்கணும். இன்னொரு பரிந்துரையாக கிரேக்க திரைப்படங்கள் இயக்கிய தியோ ஆஞ்சலோபோலஸ் இயக்குனரை சொல்லலாம். எட்டர்னிட்டி அண்ட் டே அப்படின்றது அந்த படத்துடைய பெயர். ஒரு சிறுவனை அவர் வந்து அவனுடைய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயல்வார். ஒரு காட்சியில் பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கம்பங்கள் இருக்கும், அது வந்து நமக்கு தெளிவாக தெரியாது, மங்களாக இருக்கும் ஒரே பனிமூட்டத்தினால. நெருங்கி செல்ல செல்ல அதில் பார்த்தா அப்படியே மனித உடல்களை வந்து பொருத்தி வச்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அவர் மிரண்டுருவார். அதை பார்ப்பதற்கு மனிதர்களை கழுவேற்றியதை போல, ஒரு கோரமான ஒரு தண்டனை போல தெரியும். ஆனால் நெருங்கி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வேலை செஞ்சிட்ருக்கிறது. அப்போ அந்த போரின் வடு வந்து ஒரு மனதிலும் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் அவர் அற்புதமாக காட்டியிருப்பார். இதே போல் தார்கோவ்ஸ்கியின் படங்கள் ரஷ்யாவின் பல்வேறு வேதனைகளையும் பல்வேறு அழகியல்களையும் அது அற்புதமாக காட்டியிருக்குது. தார்கோவ்ஸ்கி, விக்டோரியா டிசிகா, கோபயாஷி, இப்போ இந்த பெயர்கள் எல்லாமே நமக்கு அந்நியமான பெயர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் ஜப்பானில் இருந்து கொண்டு நமக்காகவும், ரஷ்யாவில் இருந்து கொண்டு நமக்காகவும் வாழ்வை கண்ணாடி வைத்து காட்ட முயன்ற மேதைகள். அதனால் சினிமா என்பது வாழ்வின் பல கோணங்களை, தீராத மானுட உறவுகளை, அதன் வதைகளை, அதிலிருந்து மீளும் வழிகளை சொல்வதுதான் சினிமா.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: நேரம் காலை 6:15. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இப்போது நேயர்கள் கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடக்கமாக பி. சுசிலா பாடியது.

மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் பாடியது.

மனை தொழுகிடும் இணைவினை தந்து அழைக்கிறது. பாங்கின் ஓசை தென்றலை போல ஒலிக்கிறது. அந்த பரமனை தொழுகிடும் இணைவினை தந்து அழைக்கிறது.

அவரை வாழ்வை தந்தவனாம், அவன் பேரருள்மயமாய் நின்றவனாம், பேரருள்மயமாய் நின்றவனாம்.

0: மலை பொழுதுல் நெடினை தந்து அழைக்கிறது, பாங்கின் ஓசை அழைக்கிறது, பாங்கின் ஓசை அழைக்கிறது, பாங்கின் ஓசை அழைக்கிறது, பாங்கின் ஓசை அழைக்கிறது.
1: ஆறு மணி 6:29 இந்த இனிய காலை நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் தரும் பக்தி மாலை நிகழ்ச்சி. நிறைவாக ஜாலி ஆபிரகாம் பாடியது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை. மீண்டும் பக்தி மாலை நாளை காலை 6:15 கேட்கலாம். மதியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
4: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
5: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
1: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 6:35. பராபாபவரிடம் புரட்டாசி மாதம் 12 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலையில் இரும்பு சத்து பற்றாக்குறை என்றால் அறிகுறிகள்: இளம் இலைகளில் முதலில் நரம்புகள் தவிர மற்ற பகுதிகள் இளம் பச்சையாக மாறும். தீவிர பற்றாக்குறையினால் மஞ்சள் நிறப்பகுதிகளில் பழுப்பு நிற திட்டுகள் தோன்றும். சுண்ணாம்பு சத்து அதிகமாக உள்ள நிலங்களில் இந்த குறைபாடு தோன்றும். இதை நிவர்த்தி செய்ய ஃபெரஸ் சல்ஃபேட் 5 கிராம் மற்றும் யூரியா 10 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து தெளிக்க வேண்டும். 10 நாட்கள் இடைவெளியில் அறிகுறிகள் மறையும் வரை தெளிக்க வேண்டும். இவ்வாறு தேனி, காமாட்சிபுரம், சென்டக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. காமாட்சிபுரத்தில் உள்ள KVK சார்பில் ஒரு நாள் மைக்ரோ கிரீன் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் பயிற்சி தேனி காமாட்சிபுரம் KVK வளாகத்தில் செப்டம்பர் 30 நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8838958964. ஆர்வமுடையோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், போரான், மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை வழங்கக்கூடிய நெல் நுண்ணூட்டம் மற்றும் இதர பயிர்களுக்கான நுண்ணூட்ட உரங்கள் குலை நோய், வாடல் நோய், அழுகல் நோய், இலை உரை கருகல் நோய், கழுத்தழுகல் நோய் போன்ற பூஞ்சானங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும் இயற்கை பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனஸ், டி விரிடி போதும்.

0: அளவு வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. இவைகளை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ராபிஸ் ராபிஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொற்றுநோய் வியாதி, மிக கொடூரமான வியாதி, மிக கொடிய வியாதி நம்ம நாய் கடித்தல்ல. ஏன் அப்படின்னா, வைரஸ் கிருமி வந்து முதல்ல எங்கே கடிபடுதோ அந்த இடத்துல தான் வைரஸ் கிருமிகளோட எண்ணிக்கைகள் அந்த இடத்துல இருக்கும். சோப்பு பயன்படுத்துறதுனாலையுமே அந்த வைரஸ்லோட அந்த கிருமிகளோட எண்ணிக்கைகளை இல்லை கிருமிகளோட அளவை நம்ம ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். அதுக்காக தான் இதை முதல் முதல்ல செய்கிறோம். அதன் பிறகு பிரைம் அவர்ஸ் ஒரு நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு சீக்கிரமாக மருத்துவரை அணுகிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த நோயை வந்து நம்ம சரியான முறையில் தீர்க்க முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்றைக்கு நமக்கு கடிபடுதோ கடிபட்ட உடனே நம்ம சொன்ன முதலுதவி செஞ்சுட்டு நேரடியாக மருத்துவரை அணுகணும். அது பிரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கலாம், இல்லை பெரிய மருத்துவமனைகளாக இருக்கலாம். மருத்துவமனைக்கு போயிட்டு எனக்கு இந்த நேரத்தில் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அதன் பிறகு அவங்க செய்ய வேண்டிய தடுப்பூசியை வந்து முறையாக நமக்கு போட்டுருவாங்க. இதே இது என்னோட நாயை வேற ஒரு நாய் கடிச்சிருச்சு, இல்லை திருநாய் என்னோட நாயை கடிச்சிருச்சு அப்படி இருக்கும்போது, நீங்கள் உடனடியாக நம்ம மனிதர்களுக்கு சொன்ன மாதிரியே இந்த கழுவுறது, உடனே கால்நடை மருத்துவர்கிட்ட போயிடணும். குறிப்பாக மிக முக்கியமானது, நாய் கடித்த காயங்களை, அது மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, கால்நடைகளுக்காக இருந்தாலும் சரி, நாய்களுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டுப்படக்கூடாது. அதை வந்து ஓப்பன் உண்டாக தான் ட்ரீட் பண்ணணும். கிராமங்களில் சொல்கிற மாதிரி நான் சுண்ணாம்பு வைக்கிறேன், மஞ்சள் வைக்கிறேன், வெத்தலை வைக்கிறேன், சூடு போடுறேன், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளும் பயன்படுத்தக்கூடாது. இந்த ரேபிஸ் நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் இரண்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்குது. ஒரு தடுப்பு நடவடிக்கை என்ன அப்படின்னா, நாய்களுக்கு தடுப்பூசிகளை போட வேண்டியது, கம்யூனிட்டி டாக்னு சொல்கிற திருநாய்களாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு நம்ம வீட்டு விலங்குகளுக்குமே நம்ம தடுப்பூசிகளை போட்டுக்கிறோம். இது இல்லாமல் வந்து கருத்தடை, அனிமல் பர்த் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், கருத்தடை பண்ணுறது ஆண் நாய்களுக்காக இருந்தாலும் சரி, பெண் நாய்களுக்காக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் விலங்கு நல வாரியத்தின் உதவி கொண்டு அந்த அனிமல்களை பிடிச்சிட்டு போயிட்டு கருத்தடை செஞ்சு அதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் சிகிச்சை அளித்து அதன் பிறகு கம்யூனிட்டியில் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரியான முறையிலையுமே வந்து ரேபிஸ் நோயை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். இறுதியாக வந்து இந்த ரேபிஸ் நோயை வந்து நம்ம ஏன் செப்டம்பர் 28 நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, லூயிஸ் பாஸ்டர்ன்ற ஒரு பிரெஞ்சு அறிவியலாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் முதல்ல இந்த ரேபிஸ் நோய்க்கு ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சார். அதோட நினைவாகவும் அவர் செப்டம்பர் 28 இறந்து போனதை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்துறதோட பங்களிப்பாகவும் வருடம் செப்டம்பர் 28 உலக வெறிநோய் தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த உலக வெறிநோய் தினத்தில் கட்டாயம் இந்த ரேபிஸ் நோயை பற்றி நம்ம தெரிகிறது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி, இது ரொம்ப அபாயகரமான நோய், இதுக்கு தடுப்பூசி மட்டும்தான் தீர்வு, அதாவது 100% இந்த நோயை வந்து நம்ம தடுத்துடலாம், ஆனால் இது வரைக்குமே இப்படி தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அறிவியல் ரீதியாக நம்மக்கிட்ட இல்லை, நம்ம தடுப்பூசி மட்டும்தான் தீர்வுங்கிறதுனால முடிந்தவரை தடுப்பூசியை கொண்டு நம்ம ரேபிஸ் நோயை தடுப்போம். நன்றி, வணக்கம்.
0: தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து மதுரை கிடாரிப்பட்டி பூமி செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: என் பேர் பூமி செல்வி, 4 பால் மாடு வச்சிருக்கேன். காலைல எழுந்திரிச்சோன்னா அதுக்கு தீவன தண்ணி வச்சுட்டு பால் கறந்து 12 ஊற்றிடுவேன். மைச்சலுக்கு ஓட்டி வைட்டு சாயங்காலம் வந்து தீவனம் வச்சு பால் கறந்து 12 ஊற்றிடுவோம்.
3: இப்ப காலையில மாட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது தீவனம் அப்படின்னு வைக்கிறீங்கல்ல, என்னென்ன தீவனங்கள்லாம் வைப்பீங்க? பசு தீவனம்னு இருக்கு, இந்த இலத்தலை எல்லாம் வைக்கிறீங்களா, அது பசு தீவனம். அதுக்கப்புறம் உலர் தீவனம்னு வைப்பாங்க, புண்ணாக்கு அந்த மாதிரி வைக்கிறீங்க, அடர் தீவனம், இந்த மாதிரி என்னென்ன தீவனங்கள்லாம் நீங்கள் வைக்கிறீங்க?
2: நாங்கள் பின்னாக்கு தீவனம் மட்டும்தான் வைப்போம். 3 நேரம் பின்னாக்கு தவிடு இதுக்கப்புறதே வைப்போம். மேய்ச்சலுக்கு போகிறதோட அவ்வளோதான்.
3: இப்போ அதை தவிர்த்து வேற எதுவும் நம்ம இந்த கடையிலெல்லாம் வாங்கி கொடுக்குறோம்ல, கலந்த தீவனங்கள்லாம் நிறைய இருக்குல்ல, கலப்பு தீவனம் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பீங்களா?
2: அந்த மாதிரிலாம் வாங்கி தர மாட்டோம். கடல பின்னாக்கு, குச்சி பின்னாக்கு, தவிடு அதையும் போடுவோம். 1 நாளைக்கு 18 லிட்டர் தண்ணி ஒரு வேலைக்கு வைப்போம். ஒரு குடம் தண்ணினா 18 லிட்டர் பிடிக்கும். மதியானம் அந்த மாதிரி, சாயங்காலம் அதே மாதிரி வைப்போம். தீவனத்தோடு கலந்ததே வைப்போம். தண்ணி கண்டு போட்டப்ப ஒரு 2 மாதம் 3 மாதம் வரையும் 5 லிட்டர் 7 லிட்டர் வரைக்கும் கறக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், 10 பால் ஆயிரும். நாங்கள் 5 மாதம் சென்னை ஆயிடுச்சுனா நம்ம பாட்டிக்கிறோம் மாட்டேன். நான் ஒரு நேரத்துக்கு 5 லிட்டர் கறக்கும்.
3: கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லிட்டர்லேருந்து கறக்க ஆரம்பிக்குது. பாலோட அந்த கொழுப்பு சத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்?
2: எங்கள் பால் இடம் நல்லா இருக்கும். பால் அங்கே ஆவினில் இட போடுதே வாங்குவாங்க, டிகிரி பாத்திரத்தை எடுப்பாங்க. பாலவே இத்தனை டிகிரினா இன்னும் 35-40-28 இருக்கும்ல, அவங்க பால் பக்கத்தில் எழுதிக்கிடுவாங்க யாருக்கு எப்படி கொடுக்குறான்னு தெரியல.
3: மாடுகளுக்கு நிறைய நோய்கள் வரும், அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? அருகாமையில் இருக்க கால்நடை மருத்துவமனைக்கு போயிடுவீங்களா?
2: அருகாமையில் இருக்க கால்நடை மருத்துவம் அங்கே ஆவின் பண்ணையிலேருந்தே வர சொல்லிடுவோம். டாக்டர் வந்துடுவாங்க, வந்து அதுக்கானதை வைத்தியம் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க.
3: இன்னும் கொஞ்ச நாளில் மழை நமக்கு ஆரம்பிச்சிடும் அப்படின் போது, அந்த காலத்தில் கால்நடைகளை நம்ம எப்படி பராமரிக்கணும், முக்கியமாக இந்த பால் மாடுகளை?

0: மாதிரி தண்ணிக்கில போக விட மாட்டோம். தண்ணிக்கில போனா காண வந்துடும் கொள்ளுன்னு பேசுவாங்க. அதை கால் காண ஊசியெல்லாம் போட்டாங்க முன்னாடியே, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. மழை காலம் வருதுன்ட்டு ஊசி தடுப்பூசி எல்லாம் போட்டுட்டோம்.
1: குடற்புழு நீக்கத்துக்கெல்லாம் மருந்து எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வாங்கி ரெகுலரா கொடுத்துருவீங்களா? எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை அது கொடுப்பீங்க?
0: 6 மாசத்துக்கு ஒருக்கா கொடுப்பாங்க அந்த மருந்து. கொடுத்துருவாங்க, அவங்க பண்ணையில இருந்தே கொடுத்துருவாங்க. டாக்டர் வரும்போது கேட்டா கொடுத்துருவாங்க.
1: அதை தவிர்த்து நம்ம பசுமாடுகளுக்கு நிறைய நோய் தாக்குதல் சொல்லுவாங்கல்ல, கோமாரி நோய், அதே மாதிரி வாயில அந்த புண்ணு வர நோய், இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க எப்படி அங்கிருந்து ஆவின் பண்ணையில இருந்தே உங்களுக்கு வந்துருவாங்களா?
0: பண்ணையில இருந்து டாக்டர் வர சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பால் ஊத்துறவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும் வர சொல்லினா வந்துருவாங்க.
1: இப்ப அதை தவிர்த்து அவங்க உங்களுக்கு வேற என்னென்ன உதவிகள்லாம் செய்யறாங்க?
0: பால் பண்ணையில லோன் போட்டு தருவாங்க. அங்க பண்ணையில ஆவின் பண்ணையில இருந்து லோன் போடுறாங்கன்னா தேவைங்கிறவோ வாங்கிக்கிறோம், இல்லைன்னா வேணாம்னு சொல்லிடுவோம். தீவனம் பண்ணையில இருந்தே கொடுத்துருவாங்க.
1: தீவனமும் அங்கிருந்தே கொடுத்துறாங்களா?
0: பின்னாக்கு கொடுத்துருவாங்க பண்ணையில இருந்தே. அங்கேயே நாங்க தூக்கி வச்சுக்கிறோம். மாசத்துல எத்தனை மூடையும் தேவைக்கு தூக்கி வச்சுக்கிட்டுறோம்.
1: இப்ப அந்த புண்ணாக்கு மூட அப்படின்லாம் தராங்கன்னு சொல்றீங்கல்ல, இப்ப அதற்கான கட்டணம் அப்படின்றதெல்லாம் எப்படி நீங்க செலுத்துவீங்க?
0: பால் ஊத்துறதுல நாங்க கழிச்சுக்கிற சொல்லிடுவோம். பட்டுவாடப்ப 15 நாளைக்கு இருக்க பட்டுவாடு கொடுப்பாங்க.
1: எங்களுக்கு ஆடுகளுக்கு நிறைய நோய் தாக்குதல் சொல்லுவாங்கல்ல, கோமாரி நோய், அதே மாதிரி வாயில அந்த புண்ணு வர நோய், இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க எப்படி அங்கிருந்து ஆவின் பண்ணையில இருந்தே உங்களுக்கு வந்துருவாங்களா?
0: பண்ணையில இருந்து டாக்டர் வர சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பால் ஊத்துறவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும் வர சொல்லினா வந்துருவாங்க.
1: இப்ப அதை தவிர்த்து அவங்க உங்களுக்கு வேற என்னென்ன உதவிகள்லாம் செய்யறாங்க?
0: பால் பண்ணையில லோன் போட்டு தருவாங்க. அங்க பண்ணையில ஆவின் பண்ணையில இருந்து லோன் போடுறாங்கன்னா தேவைங்கிறவோ வாங்கிக்கிறோம், இல்லைன்னா வேணாம்னு சொல்லிடுவோம். தீவனம் பண்ணையில இருந்தே கொடுத்துருவாங்க.
1: தீவனமும் அங்கிருந்தே கொடுத்துட்றாங்களா?
0: பின்னாக்கு கொடுத்துருவாங்க பண்ணையில இருந்தே. அங்கேயே நாங்க தூக்கி வச்சுக்கிறோம். மாசத்துல எத்தனை மூலையும் தேவைக்கு தூக்கி வச்சுக்கிட்டுறோம்.
1: இப்ப அந்த புண்ணாக்கு மூட அப்படின்லாம் தராங்கன்னு சொல்றீங்கல்ல, இப்ப அதற்கான கட்டணம் அப்படின்றதெல்லாம் எப்படி நீங்க செலுத்துவீங்க?
0: பால் ஊத்துறதுல நாங்க கழிச்சுக்கிற சொல்லிடுவோம். பட்டுவாடப்ப 15 நாளைக்கு இருக்க பட்டுவாடு கொடுப்பாங்க. எங்களுக்கு தேவையப்ப எவ்வளவு கழிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துடும், அவங்க கழிச்சுக்கிறவங்க மிச்சத்தை கொடுத்துருவாங்க, அக்கௌண்ட்ல ஏற்றிடுவாங்க.
1: இப்ப கறவை மாடு அப்படின்னு சொல்லும் போது கன்றுக்குட்டிகளை பராமரிக்கிறதும் ரொம்ப சிரமமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த கன்றுக்குட்டி பராமரிப்பு அப்படின்றது எப்படி இருக்கணும்?
0: கன்றுக்குட்டி பால் நல்லா கொடுத்தா அது வளர்ந்துடும். பால் அதுக்கான அந்த 2 மாசத்துக்குள்ள நல்லா பால் கொடுக்கணும். கன்றுக்குட்டிக்கு கொடுத்துட்டா நல்லா வளர்ந்துடும்.
1: அதுக்கு வேற என்னென்னலாம் செய்வீங்க? கன்றுக்குட்டி பிறந்த உடனே இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன செய்வீங்க?
0: கன்றுக்குட்டி என்ன பிறந்த உடனே நாங்கள் சீம்பாலதே 1 வாரம் குடிக்க விடுவோம். பால் பீச்சாம குடிக்க விட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி பால் பண்ணிக்கே ஊற்றுவோம்.
1: கறவை மாடு அப்படின்னு சொல்லும்போது நிறைய தீவனம் தேவைப்படும்.
0: எப்பயும் கொடுக்குறோமோ அப்படித்தையும் கொடுப்போம். எல்லா மாட்டுக்குமே அது ஒரே மாதிரி தான் தீவனம் கொடுப்போம்.
2: இதுவரை கறவை மாடு வளர்ப்பு குறித்து மதுரை கிடாரிப்பட்டி பூமி செல்வி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: நேயர்களின் நினைவிற்கு, நமது மதிய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முக, தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் முங்கில்பாடி கிராம உழவர் வி சுமதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற இருக்கிறது இன்று இரவு 7:30. இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். காந்தி ஜெயந்தி விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து பிற நகரங்களுக்கும் மற்ற நகரங்களிலிருந்து சென்னைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதன்படி வரும் 1ஆம் தேதி 1580 பேருந்துகளும் அடுத்த நாள் 2ஆம் தேதி 745 பேருந்துகளும் 3ஆம் தேதி 895 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அந்த சிறுமி

0: அவருடைய வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை இந்த அரசு நடத்தி வருவதாக குறை கூறியுள்ளார். இந்த சூழலில் பெண்கள் பாதுகாப்பை பற்றி முதலமைச்சர் எப்படி பேச முடியும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் தவேக, திமுக, அஇஅதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். தவேக மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு ராஜு இந்த தேர்தலில் தங்களது கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தமிழகத்தில் மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்துள்ளதாக குறை கூறியுள்ளார். தாராபுரத்தில் நடைபெற்ற கட்சியின் மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த மாவட்டத்தில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் அந்த இயந்திரங்களை திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் சனிக்கிழமைகளிலும் ஊராட்சி பகுதிகளில் வியாழக்கிழமைகளிலும் நாய்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. கால்நடை துறையினரின் இதுபோன்ற தடுப்பூசி பணிகளின்போது பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் திரு திருநாவுக்கரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அனைத்து நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்பினர் இணைந்து வெறிநோய் தடுப்பூசியினை சமுதாய நாய்களுக்கு போலவே ஊராட்சி பகுதிகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இந்த தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இந்த நாய்க்கடியினை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி அந்த கடிக்கான சிகிச்சையை மேற்கொள்ளுமாறும் இந்த நோய் கண்டிப்பாக தடுக்கக்கூடிய ஒரு நோய்தான் என்பதை உறுதியாக கூற முடியும். தங்கள் பகுதியில் உள்ள சமுதாய நாய்களுக்கு துறையினர் மூலம் நாங்கள் வந்து தடுப்பூசி போடும் பணி மேற்கொள்ளும் பொழுது பொதுமக்களும் இந்த பணிக்காக ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடியில் காவல்துறையினரும் வனத்துறையினரும் இணைந்து கண்காணிப்பு சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கனிமங்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடி வழியாக மீண்டும் கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக வெளியான தகவலை தொடர்ந்து வருவாய்த்துறை, கனிம வளத்துறை மற்றும் போலீசார் இணைந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனைக்கு பின்னரே கேரளாவுக்கு செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றதோடு கனிம வளங்கள் கடத்துவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இரவு நேரத்தில் தொடர்ந்து தற்போது அதிகாலை வரை எல்லைப்பகுதியில் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த தீவிர சோதனையால் புலியரை பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெறும் எனவும் போலீசார் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சார் சந்தில்.
0: வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் வடக்கு உள் கர்நாடகம் முதல் தமிழகம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நாமக்கல், ஈரோடு, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். செய்யப்படும். சென்னையில் மாலை அல்லது

0: இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மத்தியஸ்த பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ரபி பருவ பயிர்களுக்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாசாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்ற ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணைய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள்.
3: சுத்தமான சுற்றுச்சூழல் வாழ்வு நம்மளுக்கு சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. மகிழ்ச்சியான நீண்ட வாழ்க்கையை தர்றது சுற்றுச்சூழலோட சேர்ந்த வாழ்க்கை தான். சுத்தமான காற்று, நீர், மண், வீடு, சாலை, ஊர் இவை எல்லாமே நமக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. இன்றைய நவீன உலகத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகரிச்சுட்டு வருது. சுத்தமான சுற்றுச்சூழல் வாழ்வை மேற்கொள்வது நம்மளோட கடமை. இந்த மாசுபாடெல்லாம் எப்படி குறைக்கலாம், எப்படி நம்மளோட வாழ்வை மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். சுத்தமான சுற்றுச்சூழல் வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, சுத்தமான நீரை குடிக்கிறது, சுத்தமான மண்ணில் வாழ்கிறது, சுத்தமான வீட்டில் வாழ்கிறது, சாலைகள் சுத்தமாக இருக்கிறது, சுத்தமாக ஊரை வச்சுக்கிறது, சுத்தமாக வீட்டை வச்சுக்கிறது, சுத்தமான உலகத்தில் இருக்கிறது. இப்போ காற்று சுத்தமாகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, காற்று மாசுபாடு இல்லாமல் வச்சுக்கணும், புகை அதிகமாக இல்லாமல் வச்சுக்கணும், தூசி இல்லாமல் வச்சுக்கணும், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ மரங்கள் தான் துணை புரியும். சுத்தமான நீருக்கு என்ன பண்ணணும், நீர் மாசுபாடு எங்கெல்லாம் இருக்கோ அதை தடுக்கணும். குடிநீரை சுத்தமாக பருகணும், சுட வச்ச குடிநீரை பருகலாம். நீர் நிறம் இல்லாத குடிநீர் தான் நல்ல நீர். அதில் சுவை இருக்கணும்னு அவசியம் இல்லை, மனம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவை சார்ந்து போகிறதுனால தான் நம்ம நீரை சுத்தம் இல்லாமல் பருக ஆரம்பிக்கிறோம். சுத்தமான மண் இருக்கணும், மண்ணோட மாசுபாடு இருக்கக்கூடாது. மண்ணோட மனம் இயற்கை சார்ந்து இருக்கணும், வளம் இயற்கை சார்ந்து இருக்கணும், அதோட ஈரப்பதம் சரியானதாக சமநிலையில் இருக்கணும், மண்ணோட நிறம் இயற்கை சார்ந்து இருக்கணும்னு பேசணும். அப்போ வீட்டை சுத்தமாக வச்சுக்கலாமா, வீட்டை சுத்தமாக வச்சுக்கலாம். வீட்டோட காற்றோட்டம்

0: நல்லா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சாலைகளை சுத்தமாக வச்சுக்கலாம். ஊரையே சுத்தமாக வச்சுக்கணுங்க. சுத்தமான சுற்றுச்சூழல் வாழ்வெளிக்கான நன்மைகள் என்னெல்லாம் பார்க்கலாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊரை க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு தாங்க. வேற என்னங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க, உடலில் வலிமை அதிகமாகுங்க, உடல் தெளிவு ஜாஸ்தியாகுங்க, ஆயுள் அதிகமாகுங்க, மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆஸ்துமா இன்மை, மூச்சு திணறலின்மை, மூச்சு குழாயில் அழற்சி இல்லாமல் வாழலாங்க, மூச்சு குழாய் நோய்கள் எல்லாம் தவிர்க்கலாங்க, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இல்லாமல் இருக்கலாம். என்னங்க, சுற்றுச்சூழல் நம்மளுக்கு உதவி செஞ்சால் தோல் வியாதிகள் குறையுமா? ஆமாங்க, தோல் நோய்கள் இல்லாமல் பாதுகாக்கலாம், தோல் அலர்ச்சி இல்லாமல் பாதுகாக்கலாம், சொறி சிரங்கு புண் போன்ற நோய்கள் இல்லாமல் பாதுகாக்கலாம், கண் நோய்களில் எரிச்சல், நீர் வடிதல், பார்வை குறைவு இதெல்லாமே சுற்றுச்சூழல் காரணம்னு சொல்கிறாங்க. மாசுபாடு தாங்க. தலைவலி கூட இதில் குணமாகும்னு சொல்கிறாங்க. மனநல அமைதி கூட சுற்றுச்சூழல் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. கவலை இல்லாமல் இருக்கலாம் சுத்தமாக இருந்தோம்னா. சுத்தமான சுற்றுச்சூழலுக்கு மன மகிழ்ச்சியும் ஒரு காரணமாக இருக்குங்க. மனசு தெளிமையாக இருக்கும், வலிமையாக இருக்கிறதுக்கும் உதவி புரியுங்க. நேர்மறையான சிந்தனையை வந்து சுற்றுச்சூழல் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, மனசில் அழுக்கு இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகள் வேணும்னா நம்ம இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்களோட கூட இருந்தால் மட்டும்தாங்க முடியும். நேர்மறை சிந்தனைகள் எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா, நேர்மறை சிந்தனைகள் நம்ம ஆற்றலை அதிகப்படுத்துங்க. இந்த ஆற்றலை அதிகப்படுத்துகிற காரணத்தினால நம்மளோட எல்லா வேலைகளும் சுலபமாக முடிஞ்சிருங்க. சுத்தமான காற்றை சுவாசித்தாலோ, சுத்தமான சுற்றுச்சூழல் இருந்தாலோ நேர்மறை சிந்தனைகள் இருக்கும். நேர்மறை சிந்தனைகள் இருக்கனால மனம் அமைதியாகும். மனம் அமைதியானா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: விழுவது என்றும் வீழ்ச்சியாகி விடாது, விதி விழுந்தால்தானே மரம் விருட்சமாகும் என்ற பொன்மொழியோடு அறிவோம் ஆயிரம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். செப்டம்பர் 29 செவ்வாய்க்கிழமையான இன்று உலக இதய தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது கார்டியோவாஸ்குலார் நோய் பற்றியும் இரத்த நாள பாதிப்புகள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. செப்டம்பர் 29 2026, அதாவது இன்றைய தேதியில் கொண்டாடப்படும் உலக இதய தினமானது யூஸ் ஆஃப் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டுள்ளது. அது சரி நேயர்களே, நம்ம இதயத்திற்கு உற்சாகம் ஊட்டும் இன்னிசை பாடலை கேட்டு தாளம் போட்டு ரசிப்போமா? இதோ பாடல் ஒலிக்கிறது புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து.
2: Two, three, four, four, four.

காலை 7:05 செப்டம்பர் 29, 1916 உலகின் முதலாவது கோடீஸ்வரராக அறிவிக்கப்பட்டார் ஜான் ராக்ஃபெல்லர். சரி சரி, இந்த ஆண்டின் மிகப்பெரிய பணக்காரன் யாருன்னு சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் கேட்குது. இந்த ஆண்டில் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் தலைவரான எலோன் மஸ்க் அவர்கள். அவர் மாதிரி நம்மளும் வரணும்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்க. என்ன, நான் சொல்கிறது சரிதானே? வாழ்க்கையோ விளையாட்டோ, ஜெயிக்கும் வரைக்கும் போராடணும். வாங்க பாடல் கேட்கலாம். வீடம் திரைப்படத்திலிருந்து.

கேட்டோம். ஹரி ஓம் ஆயிரம். நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸ். நேரம் 7:10 நாம் முத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் 7 அறிவு திரைப்படத்திலிருந்து பாடல் உலா வருகிறது மதுர தென்றலில்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ள ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வரும் 5ஆம் தேதி வரை அங்கு பயணம் மேற்கொள்ளும் அவர், நாளை முதல் 2 நாட்கள் நடைபெறும் G20 வர்த்தகத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்திற்கிடையே பல்வேறு நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்களுடனும் திரு பியூஷ் கோயல் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். அப்போது மீன்வளம், விவசாயம், புத்தாக்க நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் G20 நாடுகளுடனான உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துவார் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அவர், சாகுபடிக்கான திட்டமிடுதல், அறிவியல் பூர்வ மதிப்பீடு, கள அளவில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பருவநிலை மாற்றம், குறைந்த அளவு மழைப்பொழிவு, தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட சூழலுக்கு மத்தியிலும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அதிக விளைச்சலை உருவாக்க மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ரயில்களில் விபத்துகளை தடுக்கும் வகையில் பொருத்தப்படும் கவச் பாதுகாப்பு கருவிகளை வடக்கு ரயில்வே பிராந்தியத்திற்குள் அடங்கி

0: அங்கிய 614 வழித்தடங்களில் பொருத்துவதற்கு 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. வாரணாசி மண்டலத்தில் அடங்கிய ரயில் வழித்தடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவதன் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டின் சுகாதார திட்டங்களுக்கு இந்தியா தனது உதவியை தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசநோய்க்கு எதிரான போராட்டத்தில் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் உறுப்பு நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என இம்மாத தொடக்கத்தில் முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் இந்திய எரிசக்தி வாரத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா இதனை தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு என்பது சவாலானது என்றாலும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அதற்கு தீர்வு காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். எரிசக்தி தொடர்பான தேவைகள், பிரச்சினைகள் மற்றும் அவற்றிற்கு தீர்வுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் இந்தியா தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்ததாக திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கும் முடிவை நீட்டிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என மத்திய அரசு மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSEக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய்மால்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. என்றாலும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்தியா மற்றும் 19 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிய சிகிச்சைகளுக்கான மருந்துகள் மற்றும் குறிப்பிட்ட சில மருந்துகளுக்கான வரியில் மாற்றம் இல்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 100% வரி விதிப்புக்கு உரிய பொருட்கள் மற்றும் அவை இறக்குமதி செய்யப்படும் நாடுகள் குறித்த தகவலை தெரிவித்துள்ளது. உரிமம் பெற்ற மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு 100% வரி விதிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் 2 அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதன் மூலம் விண்வெளி ஆய்வில் முக்கிய தருணம் எட்டப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விண்கலம் 10 மணி நேர பயணத்திற்கு பின்னர் பூமியை 6 முறை சுற்றி வந்து சிலி நாட்டின் மேற்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் விழும் வகையில் விஞ்ஞானிகள் அதன் சுற்றுவட்ட பாதையை முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் 26 சிறிய ரக செயற்கைக்கோள்களையும் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனப்பாகுபாடு, அந்நிய வெறுப்பு தொடர்பான சகிப்புத்தன்மை இன்மையை எதிர்த்து போராடுவதற்கான உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுச்சபையின் 51வது கூட்டத்தில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய மேற்கு பிராந்திய நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு செபி ஜார்ஜ், உலகளாவிய சமத்துவம் மனிதாபிமான கௌரவத்தை மேம்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இன அடிப்படையிலான பிரிவினைவாதம், அவற்றை எதிர்த்து போராடுவதற்கான நிலைப்பாட்டை ஐநாவில் இந்தியா உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட

0: பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாகே, கொங்கன், கோவா, ஒடிசா ஆகிய இடங்களில் புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஆடவர் மற்றும் மகளிர் வில்வித்தை போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் வில்வித்தை பிரிவில் நீரஜ் சௌகான், தீரஜ் பொம்மதேவரா, மகளிர் பிரிவில் கீர்த்தி ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர், சுமித் நாகல் ஆகியோர் தத்தமது போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இப்போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீளம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முரளி ஸ்ரீசங்கருக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையே இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மொஹாலியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி பழனிக்குமரன் அவர்கள். கண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்டர். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்வியல் காலங்களில் இறுதி காலம் வரைக்கும் நம்ம ஒரு நடந்து மூவ் பண்ணி இருக்கணும்னா கண்டிப்பா கண்ணு எல்லாமே ஒரு அவசியமானதான்.
3: கண்ணில் என்ன பிரச்சனை வரும்னா கண் விழித்திரை பாதிப்பு வரும். மெயினா வந்து கண்ணில் விழித்திரையில வந்து என்ன ரெட்டினான்னு சொல்லுவாங்க, அந்த விழித்திரையில வந்து ரத்த கசிவுகள் வரும், அல்லது உள்ள வந்து அப்படி நீர் கோர்க்க ஆரம்பிச்சிடும். கண் அந்த விழித்திரையில நீர் கோர்க்க ஆரம்பிச்சு அது என்ன அந்த மேக்குலான ஒரு ஏரியாவில் போய் நீர் அப்படி போய் உள்ள கோர்த்துச்சுனாவே நார்மலா இருக்கவங்களுக்கு சடனா வந்து கண் பார்வை டக்குன்னு மறைஞ்சிரும், கண் பார்வை இல்லாம போயிடும். அது போக ஒரு சில நேரம் அந்த விழித்திரை வந்து கிளிய ஆரம்பிச்சிடும், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க, அது அப்படி கிழிஞ்சிரும், விட்ரியஸ் ஹெமரேஜ் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே ரத்த கசிவு வருது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சக்கர நோயை கட்டுப்படுத்தாதனால வரக்கூடிய விளைவுகள் தான். இது வந்து நம்ம சிறுநீர பாதிப்புக்கு கூட காலில் வீக்கம் வரும், ஒரு சில அறிகுறிகள் தெரியும். அது மாதிரி கால் நரம்பு பாதிப்புகளுக்கு நான் சொன்னேன், இந்த கால் எரிச்சல் இதெல்லாம் வரும். பட் சக்கர நோயினால கண் பாதிப்பு வந்து நிறைய நேரம் தொந்தரவே கொடுக்காது. 70-80% மக்களுக்கு தொந்தரவே இருக்காது. ஒரு சில பேத்துக்கு தான் தொந்தரவு வரும், அதுவும் வர்றது வந்து பாத்தீங்கன்னா சடனா கண் பார்வை தெரியாம போயிரு, இப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக நாங்க ரெக்கமெண்ட் பண்றது ஆண்டிற்கு ஒரு முறை கண் பரிசோதனை, கண் விழித்திரை பரிசோதனை. கண்ணில் மருந்துட்டு பார்க்கணும், நான் மருந்துட மாட்டேன் அவசரமா போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லாம மருந்துட்டு நம்ம பார்த்துட்டோம்னா அந்த விழித்திரை ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த விழித்திரை பார்த்தோம்னா ஆரம்ப நிலையிலே அந்த ரத்த கசிவுகள் இருந்தது அப்படின்னா அதுவுமே ஸ்டேஜ் வைஸா தான் போகணும். எப்படி கிட்னி பாதிப்பு ஸ்டேஜ் வைஸா இருக்கும், அதே மாதிரி இதுக்குமே மைல்டு, மாடரேட், சிவியர், அப்புறம் வந்து பிடிஆர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்கு. அந்த அதிகப்படியான ஸ்டேஜ் போகாம கண் பார்வை இழப்பை தடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே ஆண்டிற்கு ஒரு மாதிரி பரிசோதனை பண்ணணும். இது போக சக்கரநோயக்காரங்களுக்கு கண்ணில் வந்து கேட்ராக்டும் வேமா வரும். யூஸ்வலா பொதுமக்களுக்கு சக்கரை இல்லாதவங்களை காட்டிலும் இருக்கிறவங்களுக்கும் சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த கேண்டராக்ட்ங்கிறது வேமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக கண்ணில் உள்ள சதைகள், கண்ணை சுத்தி இருக்கிற சதைகள் வந்து பலகீனத்தினால கண் வந்து ஒரு சிலம் பாத்தீங்கன்னா கண் பார்வை ரெட்டை பார்வை டிப்ளோபியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் மட்டும் கண் வந்து உருளாம இருக்கும். இந்த மாதிரி பாதிப்புகளும் சக்கர நோய்களுக்கு வரும். பட் இதெல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அந்த கேட்ராக்டா நம்ம சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடலாம். அந்த கண் உருளாம இருக்கிறதெல்லாம் வந்து சக்கரை கண்ட்ரோல் பண்ணவே சரியாயிரும். பட் ரொம்ப முக்கியமான இது வந்து கண் விழித்திரை பாதிப்பு தான். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஆரம்பத்தில் சக்கரை கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஆண்டிற்கு ஒரு முறை கண்டிப்பாக கண் விழித்திரை

0: பரிசோதனை பண்ணி ஆகணும். பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் இப்போ நிறைய இருக்கு, அதுலேயே உள்ளே இன்ஜெக்ஷன்லாம் இருக்கு. அதையும் தாண்டினோம்னா ஒரு சில ஆப்ரேஷன் சர்ஜரிஸ் எல்லாம் இருக்கு. லேசர் ஒன்று பண்ணுவாங்க, அந்த விழித்திரையில் இருக்க கசிவை தடுக்கிறதுக்கு லேசர் போட்டோகோயகுலேஷன், இந்த மாதிரி நிறைய வைத்தியங்கள் இருக்கு.
1: சில பேர் அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, அது பெண்களும் ஆண்களும் பொதுவாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள ஆளாவாங்களா இல்ல பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்களா?
0: கண்டிப்பா இந்த யூரோஜெனிட்டல் ப்ராப்ளம் அப்படி பார்த்தோம்னா மெயினா வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப காமன். சக்கர நோயாளிகளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன், தொற்று நோய்கள் ஈஸியாக வரும். அதுல முக்கியமான இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன், பெண்களுக்கு தான் ரொம்ப காமன் வரும். ஏன்னா அவங்களுக்கு அனாட்டமிக்கலாவே அவங்க யூரினரி ட்ராக்டே பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், அதுல ஈஸியா வந்து கிருமிகள் வந்து தாக்குவதற்கு ஏதுவான ஒரு இடமா இருக்கும். அதுல சக்கர நோயும் நம்ம சேரும்போது எதிர்ப்பு தன்மை நம்மளுக்கு குறையும். ரெண்டாவது சக்கர நோயினால வந்து ஒரு சில அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம யூரின் வழியை வெளியில வரும்போது அந்த இடத்துல ஒரு சில பங்கஸ் காலனிஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனா வரும். அதுல ஒன்னு கீ லெவல்லே இருக்கும், லோவர் யூரினரி ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது பிளாடர்ல மட்டும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு சில பேருக்கு அது அதிகமாகி மேல் அசண்ட் ஆகி கிட்னியை போய் இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அது பேர் பைலோநெஃப்ரைட்னு சொல்லுவாங்க. அது கிட்னியில இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். அது ஒரு சில நேரம் வந்து அதுலயே ரொம்ப அதிகப்படியான வந்து எம்ஃபிசிமேடஸ் பைலோநெஃப்ரைட்ஸ் ஒன்று இருக்கு, அது அந்த கிட்னிலே வந்து காற்று வந்து உள்ள போய் புக்க ஆரம்பிச்சிடும். அந்த கிட்னியே வந்து ஒரு ஒரு காற்று அடைஞ்ச இதாகி அப்படியே ஒரு பாகி சொல்லிங்கா மாறிடும் கிட்னியே. அதனால ஸ்ட்ரக்சர்லாம் லாஸ் ஆகி கிட்னி ஃபெயிலியர் வந்து அது வந்து ஈவன் ஒரு ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு உயிருக்கே ஆபத்து கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு. அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஆரம்பத்திலே அதோட அறிகுறிகள் யூரின் போகும்போது எரிச்சல் கடுப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா மக்கள் உடனே அது பார்த்துடணும். இது பெண்களுக்கும் வரும் ஆண்களுக்கும் வரும். ஆண்களுக்கு இன்னொன்று வந்து அந்த நீர் தரையில் அந்த யூரின் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்பில் வந்து வெடிப்பு வரும். ஆக்சுவலாக அது வந்து ஃபங்கஸ்னால் வரக்கூடிய பெலனிட்டி சொல்லுவாங்க. அந்த நீர் போகிற இடத்துல தோல் வந்து கிராக்ஸ் மாதிரி இருக்கும், லைட்டாக வெள்ள படியும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட அறிகுறி ஆண்களுக்கு. இது போக மக்களுக்கு அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வரும்னா ஆக்சுவலாக விறப்புத்தன்மையும் கம்மியாகும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு நிறைய நேரம் மக்கள் வந்து அதை சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டே மருத்துவத்தை சொல்ல மாட்டாங்க. சர்க்கரை கட்டுப்படுத்தாத போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விறப்புத்தன்மை வந்து கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட்டும் கம்மியாக இருக்கும், அவங்களால ஃபுல்லாக இருக்க முடியாது, தாம்பத்தியத்தில் எதுவும் இருக்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் மூல காரணம் சக்கரை தான். சக்கரை நம்ம ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக வச்சுக்கலாம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது வந்து ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் உடனே நம்ம மருத்துவத்தை கலந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள்லாம் நிறைய இருக்கு, அதை போட்டும்போதும் நமக்கு நல்லா வந்துடும்.
1: சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் வழங்கினார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி பழனிக்குமரன் அவர்கள்.
2: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஊர்ல ஒரு பெரிய மாமரம் கம்பீரமா நின்றுகிட்டு இருந்தது. அதுல நிறைய பூக்கள், கனிகள், பறவைகள். ஒரு சின்ன பையன் அந்த மரத்தடியில் வந்து விளையாடுறது வழக்கம். மரத்துக்கு அந்த பையன் பேரில் ஒரு பாசம் உண்டாக ஆரம்பிச்சுட்டுது. பையன் அந்த மரத்தில் உள்ள பூக்களை பறிக்கணும், பழங்களை பறிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காகவே அந்த மரம் தன்னோட கிளைகளை வளைச்சி அவனுக்கு எட்டுற அளவுக்கு தலையை சாய்ச்சி கொடுக்குது. பையன் வந்து பூக்களை பறிக்கிறான், மரம் சந்தோஷப்படுது. மரம் வந்து அன்பின் அடையாளம், அதனால் அது கொடுக்கறதுல சந்தோஷப்படுது. மனிதன் வந்து ஆணவத்தின் அடையாளம், அதனால் இவன் பறிக்கிறதுல சந்தோஷப்படுறான். பையன் வளர்ந்தான், அந்த மரத்தின் மடியிலேயே படுத்து தூங்கினான், பூக்களை பறித்து மலர் கிரீடம் பண்ணி தலையில் சூடிக்கிட்டான், பழங்களை பறித்தான் சாப்பிட்டான். அதை பார்த்து அந்த மரம் சந்தோஷப்பட்டுது. கொஞ்ச நாளாச்சு, பையன் இன்னும் கொஞ்சம் பெரியவனானா அந்த மரத்து மேலே ஏறி கிளையில் உட்காந்துக்கிட்டு ஊஞ்சலாட ஆரம்பித்தான். அவனுக்கு சௌகரியத்தை கொடுக்கறதுல மரத்துக்கு ஆனந்தம், மரத்துக்கு அசௌகரியத்தை கொடுக்கறதுல அவனுக்கு ஆனந்தம். இது அன்புக்கும் ஆணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். பையன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான், அவனுக்கு கடமை லட்சியம் எல்லாம் வந்து சேர்ந்தது, படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆக வேண்டியிருந்தது, அதனால் மரத்துக்கிட்ட வர்றதில்ல அவன். ஆனால் மரம் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இவன் உலக விஷயங்களில் மூழ்கிட்டான். தற்செயலாக ஒரு நாள் அந்த பக்கமாக போனான், மரம் அவனை பார்த்துது. மறந்துட்டியா என்ன, நான் உன்னை பார்க்கணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னுது. இவன் பார்த்தான், நீ என்ன வச்சிருக்கிற, நான் உங்ககிட்ட ஏன் வரணும், உங்ககிட்ட பணம் இருக்குதா சொல்லு வர்றேன், ஏன்னா நான் இப்போ பணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உனக்கு பணம் தானே வேணும், என்னுடைய பழங்களை பறிச்சிக்கோ, அதையெல்லாம் விற்பனை பண்ணு, பணம் கிடைக்கும் அப்படின்னுது அந்த மரம். உடனே இவன் மரத்தில் ஏறினா பழங்களை பறித்தான், பழுக்காத காய்களையும் சேர்த்து பறித்தான். தன்னோட கிளை கொம்புகள் உடைஞ்சா கூட அதுக்காக அந்த மரம் வந்து கவலைப்படலை, சந்தோஷப்பட்டுது. இவன் பழங்களை பொறுக்கிட்டு அந்த மரத்துக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்பலை, பணம் சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருந்தான். மரத்துக்கு மறுபடியும் வருத்தம், அவன் வரலையேன்னு.

0: ஒரு வருஷம் கழிச்சு அவன் வந்தான். வா மகனே, என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கோன்னு தந்த மரம், நான் என்ன இன்னமும் சின்ன பிள்ளையா உன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னாவே. நான் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன், அதுக்கு உன்னால் உதவ முடியுமா அப்படின்னா. என்னுடைய கிளைகளை வெட்டிக்கோ அப்படின்னு மரம். கொஞ்ச நேரத்தில் மரத்தை அப்படியே மொட்டை அடிச்சுட்டான். மறுபடியும் கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த மனுஷன் வயசாகி ரொம்ப கிழவனாக போட்டான். அதுக்கப்புறம் வந்தான், நான் தூர தேசங்களுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு படகு தேவை, அதுக்கு நீ உதவி செய்ய முடியுமான்னா. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்னுடைய அடிமரத்தை வெட்டிக்கொண்டு தந்த மரம். அவன் வெட்டினா படகு செஞ்சான் போயிட்டான். இனிமேல் திரும்பி வருவானோ மாட்டானோ அது தெரியாது, ஆனால் இந்த அடிமரம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது அன்பின் அடையாளம், அவன் ஆணவத்தின் அடையாளம். அன்பு வந்து கொடுக்கறதுக்கு தான் ஆசைப்படும், ஆணவம் வாங்கிறதுக்கு தான் ஆசைப்படும். இப்படி ஒரு கதையை ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார். அதை வந்து நாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்மால் ஒருத்தன் கடல் கடந்து போயிருக்கிற என்னுடைய சிநேகிதம் வரப்போகிறான், அவனுக்காக இந்த கடற்கரையில் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னா, என்னடா அவ்வளவு பிரியமாக அவன் பேரில் அப்படின்னு கேட்டோம். அப்படி இல்லைங்க, அவன் போகும்பொழுது நான் இங்கே கட்டி வச்சுருந்த என்னோடய படகை கடத்திட்டு போட்டான், திரும்ப வந்ததும் அவனை கொஞ்சம் கவனிக்கணும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா.
1: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் காலை 8:01. இனி தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல். ஜில்லுன்னு காத்தடிக்கிற காலை வேளையில அறிவியல குளிர்ச்சா எப்படி இருக்கும்? கோடி அருவி கொட்டது யுவ பாரதி வரிகளில் பிரதீப் குமார், வெங்கட்ராமன் மற்றும் நித்யஸ்ரீ குரல்களில் மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 8:05. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியலையா 2669 கிலோ ஹெட்ஸில் மதுர தென்றல். அருவிக்குட்டி முடிச்ச நேரத்தில் ஆகாயம் தீப்பிடிக்க காத்திருக்கு. கபிலன் வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில், மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:09. வெயில் விழித்து கட்டுற வேளையில் வெயில் திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல் கேட்கலாமா?

0: ఆకాశవాణి நேயர்கள் கேட்க இருப்பது வரலாறு பேசும் வீரக்கல். பாரத பிரதமர் தனது மங்கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் அ செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: வணக்கம் நேயர்களே, இந்த மாதம் ஒளிபரப்பான பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை சார்ந்த, குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மணப்பாறையை சேர்ந்த தமிழ்துறை இணை பேராசிரியர் ஆ செல்வராசு பற்றி குறிப்பிட்டிருந்தார். அந்த செல்வராசு ஐயாவை இன்று நிலையத்திற்கு அழைத்திருக்கிறோம். ஐயா வருக, வணக்கம்.
2: வணக்கம்ங்க. எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மணப்பாறையில் ஒரு சிறிய வீரக்கல்லை கண்டுபிடித்த எங்களுடைய குழுவை சுட்டி காட்டி பாராட்டு தெரிவித்த பிரதமருக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: அதாவது பிரதமர் சொல்லும்போது உங்ககிட்ட பயிலக்கூடிய ஒரு மாணவர் சொல்றாரு, இது மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. அந்த சிற்பத்தை தேடி நீங்க போனதாக அவர் குறிப்பிட்டு அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இருக்கு, சரிங்களா?
2: வழக்கமாகவே நாங்கள் பாடம் எடுக்கிற பொழுது நம்ம இலக்கியத்தை இலக்கியமாக மட்டும் பார்க்காம நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரங்களோடு எப்படி தொடர்புடையதாக இருக்கு, அதனுடைய எச்சங்கள் இன்னைக்கு என்ன இருக்கு, அப்படி பேசுகிற பொழுது ஒரு புறநான ஒரு பாடல் நடத்துகிற பொழுது ஒரு வீரனுக்கு நடுகள் எடுக்கப்பட்ட செய்தியை பற்றி நான் பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது பூபதி என்ற மாணவி, எங்கள் ஊரில் ஒரு நடுகள் இருக்கிறது, வந்து பாருங்க ஐயா, நாங்கள் அதில் சின்ன பிள்ளையில ஓடி விளையாடுவோம் அப்படின்னாங்க. போனதில் வியப்பு என்ன அப்படின்னா, ஒரே வீரனுக்கு எடுக்கப்பட்ட மூன்று நடுகற்களை நாங்கள் அங்கே பார்த்தோம்.
1: ஓஹோ,
2: ஒரே பகுதியில் வேற வேற வயல்களில் இந்த மூன்று நடுகற்களும் இருந்ததுங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு வீரனுக்கு ஒரு கல் எடுக்கிற வழக்கு மட்டும் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் முன்னாடி கிடைத்த வீரக்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற செய்திங்க. ஆனால் இங்கே மூன்று கல்கள் கிடைத்தது, ஒரு முக்கியமான ஆளாக அவர் இருந்திருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது பற்றியே பேசுகிற பொழுது, மேடு என்ற பெயர் பெற்றிருந்தால் அந்த இடம் எல்லாமே நமக்கு வந்து ஒரு தொல்லியல் சார்ந்த பகுதியாக இருக்கும், ஆய்வு பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பையும் அந்த பொண்ணு சொன்னிச்சுங்க, எங்கள் ஊரில் கல்லாமேடுன்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியை வந்து பாருங்கய்யா.
1: இதுவும் மணப்பாறையிலே?
2: இதுவும் மணப்பாறைங்க. அதாவது கல்லாமேடை ஒட்டி தான் இப்போ நாங்கள் அந்த கண்டுபிடிச்ச வீரக்கல் இருக்குங்க. கீழே பழுவஞ்சி, மேலே பழுவஞ்சி, கோட்டை பழுவஞ்சின்னு மூணு ஊர் இருக்குங்க அந்த இடத்துல. இது வந்து கீழே பழுவஞ்சியில் நமக்கு கிடைச்சிருக்க சிலையாக நாங்கள் அதை பார்த்தோம். கல்லாமேடு அருகில் கீழே பழுவஞ்சி என்ற ஊருங்க, திருச்சி மாவட்டம் வருங்காபுரி வட்டம் கீழே பழுவஞ்சிங்க.
1: இப்போ வீரக்கல் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க, நடுக்கல் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க, இரண்டுக்கும் என்ன வித்தியாசங்க?
2: அதாவது நடுகள் வீரக்கல் பெரும்பாலும் ஒரே மாதிரியான வீரர்களுக்கு எடுக்கப்படுவது தான், ஆனால் வீரக்கல் என்பது அவனுடைய உருவம் செதுக்கப்பட்டதாக இருக்கும். நடுகளில் உருவமும் இருக்கலாம் அல்லது அவனுடைய பெயர் மட்டுமே எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் வீரக்கல்னால் நிச்சயம் அவனுடைய உருவம் அதில் வந்து செதுக்கப்பட்டிருக்கும்.
1: இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து வீரக்கல்.
2: வீரக்கல்
1: மூன்று வீரக்கல், ஒரே வீரர்,
2: ஒரே வீரருக்கு அந்த மூன்று கல்லுலையும் அவனுடைய வடிவம் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது ஒரு கையில் வந்து வில்லை தாங்கியிருக்கிற மாதிரியும் இன்னொரு கையில் அம்பு தாங்கியிருக்கிற மாதிரியான இந்த வடிவம் மூன்று கல்லையும் ஒரே மாதிரியே செதுக்கப்பட்டிருக்கிறதுங்க. எங்கள் மாணவர்களை கூப்பிட்டு போய் காட்டுறப்ப அவங்க சொன்ன செய்தி வந்து எனக்கு இன்னும் வியப்பாக

0: வந்ததுங்க. அதை அவங்க அப்படியே தொட்டு பார்த்துட்டு அந்த காலில் வந்து செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் அந்த அம்பு செலுத்துகிற அந்த வேகம் வந்து காலில் தெரியுதுங்க.
1: காலை அழுத்தி இருக்கிறாரு
0: அந்த சிலையில. ஆமாங்க, அந்த சிலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸாக வேகமாக போகிற மாதிரியான ஒரு வடிவத்தோடு செதுக்கியிருந்தது. ஆச்சரியமாக இருந்ததுங்க. இந்த வீரனை அந்த கல் செதுக்கியவர் நேரடியாக பார்த்தாரா என்னன்னு தெரியாதுங்க. பார்த்தும் இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஏன்னா இறந்து போன பிறகுதான் அந்த சிலை எடுக்கிறாங்க. அப்போ அந்த வீரனுடைய மனசில் என்ன வேகத்தோடு போயிருப்பானோ அந்த வேகத்தை சிலையில் கொண்டாந்து காட்டினது எங்களுக்கு வந்து வியப்பாக இருந்ததுங்க.
1: இந்த வீரக்கல் அப்படின்றது எதற்காக அமைக்கப்படுதுங்க, அதன் காரணம் என்னங்க, இது எவ்வளோ பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது பதிவுகள் இருந்தால் சொல்லுங்களேன்.
0: புறநானூற்றில் வெற்றி போர், கரந்தை போர் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஆண்ணிறைகளை மீட்டு கொண்டு வரக்கூடிய போரை வந்து கரந்தை போர் அப்படிம்பாங்க. தொல்காப்பியத்தில் ஆண்ணிறைகளை கவர்தலும் மீட்டலும் ஒன்று தான், வெற்றி, அவ்வளோதாங்க. பின்னாடி வர்றப்போ அது கவர்ந்துட்டு வர்றது மீட்டுட்டு போகிறத ரெண்டாக பிரிச்சிங்க, கரந்தைன்னு மாத்துறாங்க. இப்போ அப்படி மீட்டுக்கிட்டு வர பொழுது அந்த போரில் இறந்து போன வீரனுக்குத்தான் நடுகள் எடுக்கிற வழக்கு உண்டு. நீங்கள் பெரிய மன்னர்களாக இருந்தாலும் கூட அவங்க போரில் இறந்து போனால் அவங்களுக்கு வீரக்கல் எடுக்கிற வழக்கம் இல்லை. இது மாதிரி வெற்றி போரில் அல்லது கரந்தை போரில் ஆண்ணிறைகளை மீட்டு கொண்டு வருகிற பொழுது இறந்து போனால் அதுக்கு எடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பும் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் ஒருவனுக்கு தான் இருக்கும். அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கவர்ந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு பதில் சொல்ல வேண்டியவனாக அவன் இருக்கிறான். எனவே அதை மீட்டு கொண்டு வர வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கிறது. அப்படி மீட்டு கொண்டு வர்றப்ப, அதாவது ஒரு ஊருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்குறப்ப, அவனை தன்னுடைய தெய்வமாக நினைத்து அவங்க வழிபடுவாங்க, அதுக்காக சிலை எடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு இனத்திற்காக, ஊருக்காக, பொதுவான சமூக தொண்டுக்காக உயிர் கொடுக்குறவனுக்கு தான் இந்த வீரக்கள் எடுக்கிற வழக்கு இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு வீரனாகத்தான் இவன் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு பட்டுச்சுங்க.
1: சரிங்க, அதுவும் இவர் ஒரு மாவீரராக இருந்திருப்பார் போட்டிருக்கு, ஏன்னா மூணு கல் இருக்கு அவர்.
0: ஆமாங்க, பழுவஞ்சின்ற அந்த பெயரே வந்து நமக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பெயராக தான் படுதுங்க. அதனால் இது ஒரு வஞ்சி மர காடு நிறைந்த பகுதியாக இருந்திருக்கணுமோ அப்படின்னு தோணுதுங்க. அந்த காட்டை அழிச்சு அழிச்சு தான் விவசாய நிலங்களை உருவாக்கியிருப்பாங்க. மணப்பாறை பகுதி எல்லாமே குன்றுகள் நிறைந்த பகுதிங்க. இன்றைக்கும் காட்டு எருமைகளும் பன்றிகளும் அங்கே வந்து விவசாயத்தை தொல்லை பண்ணுதுங்க. ஸோ அப்போ அந்த விவசாயத்தை காக்கிறதுக்காக வில்லம்புகளோடு ஒரு காவல்காரனை நியமித்து அவன் அந்த ஊரை காவல் காப்பவனாக இருந்து அவன் உயிர் திறந்திருந்தால் அவனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு வீரக்கல்லாகத்தான் இது இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எங்களுடைய முதல்கட்ட ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கோம்.
1: இது ஒரு சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலம். எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வீரக்கல் அமைந்திருக்கலாம்
0: நினைக்கிறீங்க? கல்ல நம்ம அப்படியே 2000 வருஷத்துக்கு முற்பட்ட சங்க காலம்னு கொண்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் அந்த மூன்று வீரக்கல் கிடைத்த பகுதியை ஒட்டியே ஒரு நடுகள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நடுகளில் வட்டெழுத்து இருக்குங்க. வட்டெழுத்து என்பது பிற்கால பாண்டியர்கள் பயன்படுத்தினது 10-11 நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த வட்டெழுத்தில் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஒருவேளை இந்த வீரனை பற்றியான செய்தி அதில் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இது 10-11 நூற்றாண்டை சார்ந்த வீரனுடைய கல் என்பதை நிரூபித்து விடலாம். அதுக்கான முயற்சியை இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில் வாசித்தர முடியாதுங்க, வட்டெழுத்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் தொல்லியல் துறையோடு நம்ம வந்து இணைந்து அந்த செய்தியை வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம்.
1: ஆனால் இப்போ ஒரே வீரருக்கு மூன்று கல் இருப்பது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு, அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்.
0: அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து வீரன் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு மாவீரனாக, பெரிய சமூகத்தை காக்கக்கூடிய பொறுப்புடையவனாக,
1: ஒரு மூன்று ஊர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவராக கூட இருந்திருக்கலாம். இது வெவ்வேறு பகுதிகளில் இருக்கு.
0: அதாவது வயல் ஒரு 500 அடி தூரங்க, மூன்று வயல்களில் இந்த நடுகள் இருக்குங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் முன்னாடி காடாக இருந்தது அப்படிங்கிற அந்த பொருளையும் சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ நம்ம பாரத பிரதமர் இந்த செய்தியை பேச போகிறார் அப்படின்றத தெரிஞ்ச பிறகு தொலைக்காட்சியிலேருந்து நம்மக்கிட்ட பேசி அங்கே வந்து பதிவு பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ ஒரு பெரியவர் எங்களோட பேசினார். அவர் பேசுகிற பொழுது, சார் இந்த பகுதியில் நாங்கள் வந்து உழவு ஓட்டினோம்னா பானை ஓடுகள் கிடைக்குது அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார்.
1: முதுமக்கள் தாழி.
0: ஆமாங்க, அந்த மாதிரிங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்ததுங்க. இப்போ நம்ம வந்து மேடுங்கிற பகுதியில் ஆய்வு செய்யணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கல்லாமேடு பகுதியில் உழவு ஓட்டுறப்ப பானை ஓடுகள் கிடைக்குதுன்னு சொல்கிறாருங்க. அப்போ அந்த பகுதி முழுக்க நமக்கு வந்து ஒரு வரலாற்று ரீதியாக, தொல்லியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அது இருந்திருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சுங்க. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழுவஞ்சிங்கிற பேரே பழுவேட்டரையர்கள்னு ஒரு இனமே ஆட்சி.
1: பொன்னியின் செல்வன்ல கூட
0: சின்ன
1: பழுவேட்டரையர்.
0: ஆமாங்க,
1: பெரிய பழுவேட்டரையர்.
0: அவங்க வாழ்ந்த பகுதியாக அரியலூர் பகுதியை தான் நம்ம வந்து குறிப்பிடுறாங்க. ஆனால் வரலாற்றில் நம்ம படிக்கிறப்ப அவங்க வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கொடும்பாலூர் வேலூரோடு அவங்க தொடர்புடையவங்களாக இருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த வீரக்கல் இருக்கிற பகுதிக்கும் கொடும்பாலூர் பகுதிக்கும் மிக நெருக்கமான தூரம் தான் இருக்குங்க. அதனால இந்த பழுவஞ்சிங்கிற பேரும் அவங்கள மையமிட்டு ஏதாவது இருந்ததா அப்படின்னும் நம்ம வந்து வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குங்க. இப்போ இந்த வீரக்கல்லை நம்ம வெறும் வீரக்கல்லாக மட்டும் பார்க்காம வரலாறு தொல்லி

0: எல் எழுத்துக்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி கொண்டு வந்தோம்னா இந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு அப்படின்றத கண்டுகொள்ளலாங்க.
1: ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. இது வந்து பல நினைவுகளை பல கருத்துக்களை வந்து நம்மிடையே விதைக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் பாரத பிரதமரும் இதை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வீரக்கல் பற்றி சொன்னீங்க, நடுக்கல் பற்றி சொல்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேடு அப்படின்னு முடியக்கூடிய ஊர் பெயர் இருந்தது அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு தொல்லியல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்களுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர் மேடுன்ற பேர் நிச்சயமா நினைவுக்கு வரும். எனக்கு வாய் மேடு நினைவுக்கு வருது, மாளிகை மேடு நினைவுக்கு வருது. மாளிகை மேடுன்றது கங்கை கொண்ட சோழபுரத்துல பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல வந்து ஏதோ மாளிகையெல்லாம் இடிச்சு ஒரு மேடாக்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தொல்லியல் ஆய்வு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து ஒரு வரலாற்று உண்மை பொதிந்து இருப்பது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வரலாற்றை நிறைய மறந்திருக்கிறோம், பிற நாட்டு வரலாற்றை பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாரத பிரதமர் நம்முடைய வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாக சும்மா அப்படி போற போக்குல தான் சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு, அதை நீங்க நம்ம நிலையத்துல சொல்லி இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கும் போது. அந்த கல்லாமேடு அந்த பகுதி ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: இப்ப நம்ம அடுத்த கட்டமா அதுக்கு தான் நம்ம போறோங்க. நிச்சயமாக அது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா தான் இருக்கணுங்க. இப்ப மணப்பாறை முழுக்கவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குன்றுகளும் காடுகளும் நிறைந்த பகுதிங்க. குன்றுகள் அப்படின்னு பாக்குறப்ப பெரும்பாலான இடங்கள்ல சமணர்கள் தங்கி இருந்த எச்சங்கள் அங்க இருக்குங்க. அப்படிதான் மொட்டைமலை அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல அங்கே போய் பார்த்தாங்க. இது தொடர்பாக தொழில் துறை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க.
1: மாணவர்கள் கூட்டிகிட்டு
0: போகிறீங்க? ஆமாங்க. நம்மளுடைய முன்னோர் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளுடைய எச்சம் என்ன, நம்மளுடைய அடையாளம் என்ன, அதை இழந்திருக்கிறோமா, மீட்டெடுக்கணுமா, இது பற்றிலாம் தெரியணும்னா நம்ம இந்த வரலாற்றை நோக்கி போக வேண்டிய தேவையும் இருக்குங்க. ஒரு ஊருக்காக இறந்து போகிறவன் வரலாற்றில் வைக்கப்படுகிறான். அப்போ நீங்கள் ஒரு வரலாற்றில் இடம்பெற அளவுக்கு வாழணும் அப்படின்னா ஒரு சமூகத்திற்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை அப்படின்னு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மாணவர்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருதுங்க.
1: இப்போ வந்து பூபதி அப்படின்ற ஒரு மாணவி வந்து எங்கள் ஊரில் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நீங்களும் வந்து அகில இந்திய அளவில், ஏன் உலக அளவில் புகழ்பெறக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த பூபதின்ற மாணவி என்ன படிக்கிறாங்க?
0: இளநிலை முதலாம் ஆண்டு சேர்ந்துருக்காங்க.
1: அவங்களுக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்கும்.
0: ஆமாங்க, பாரத பிரதமர் பாராட்டி இருக்கக்கூடிய இந்த பாராட்டு என்பது என்னுடைய மாணவர்களுக்கு அப்படின்னு தான் நான் அதை நினைக்கிறேங்க. புத்தானத்தம் அப்படின்ற பகுதியிலிருந்து இளமணம் அப்படின்ற பகுதிக்கு போகிற வழியில் பெருமாள் மலைன்னு ஒரு மலை இருக்குங்க. சிதைந்து போன கல்வெட்டு மேலே இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஒரு தூணில் அது மூணு நாலு துண்டாக உடஞ்சி போச்சுங்க. அதில் இருக்கிற ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சோம். ரொம்ப சிதைந்து போயிருக்கிறதுனால படிக்கிறது சிரமமாக இருந்ததுங்க. அதே மாதிரி எங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய வணிகவியல் துறை பேராசிரியர் ராமச்சந்திரன் ஒருத்தர், அவர் எங்கள் ஊர் கீழே பொய்கைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்கய்யா, இப்போ அந்த இடத்துல ஊர் இல்லை,
1: எங்கேங்க,
0: மணப்பாறையிலங்க. சிதைந்து போன ஒரு சிவன் கோயில் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னாருங்க. அங்கே போய் பார்க்குறப்ப அந்த கோயிலினுடைய இரண்டு தூண்கள்லையும் கல்வெட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த கோயிலினுடைய குமுதம்னு சொல்லக்கூடிய அந்த அடிமட்ட பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்குங்க. பக்கத்துலேயும் ஒரு நடுகள் இருக்கிறத பார்த்தோம். இப்போ அதை நம்ம நோக்கி போகிறப்ப அதையும் தொழில் துறை பதிவு பண்ணியிருக்காங்க. பிற்கால சோழர் கால கல்வெட்டு அது இருக்குங்க. அதெல்லாம் மாணவர்களுக்கு கொண்டு போய் காட்டி அதை பாதுகாக்கணும், ஏன் பாதுகாக்கணும், இதில் என்ன செய்தியெலாம் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு கொண்டு போகணுன்ற ஆர்வத்தில் தான் இதை தொடர்ந்து செய்கிறேங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பாடம் நடத்தும் போது நடுக்கல் பற்றி சொல்கிறீங்க, அதை கேட்டு ஒரு மாணவி பூபதி வந்து இந்த இடத்துல ஒரு உருவம் பொதித்த ஒரு கல் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் போய் அதை ஆராய்ச்சி செய்கிறீங்க, அதை அப்படியே கூட விட்டுருக்கலாம். பூபதி சொல்கிறாங்க அப்படியாப்பா அது போய் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். இருந்தாலும் அடுத்த கட்டம் கொஞ்சம் உள்ளார போகும்போது நீங்கள் வெளியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் மட்டுமல்ல, ஒரு இரண்டு வரியில் பாரத பிரதமர் சொன்ன விஷயம் அப்படின்றது நாம் எல்லாருமே நினைவு கூறத்தக்கது தான். நமது வரலாறு என்பது வந்து ஒரு பெரிய நீண்ட பதிவு உள்ள ஒரு வரலாறு. நாம் அனைவரும் அதை நினைத்து பெருமை கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது. நீங்கள் வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் அப்படின்னும் பிரதமர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்குறவங்க நீங்கள் வந்து வரலாற்று பேராசிரியராக இருப்பீங்களோ அப்படின்னு நினச்சிருவாங்க.
0: நான் வந்து திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் தழுகை பாதர்பேட்டை அப்படின்ற ஒரு சிற்றுரை சார்ந்தவன். எங்கள் ஊரில் சிதைந்து போன பெருமாள் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு கல் நட்டுருக்காங்க, அதில் ஒரு கல்வெட்டு இருக்குங்க. சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கல்வெட்டை படிச்சிட்டோம்னா புதையல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எழுத்தை கூட்டி வாசிக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படின்பாங்க. அப்புறம் நான் பேராசிரியர் ஆன பிறகு புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் ஒரு கல்வெட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு முதல் முதலாக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டை படி எடுத்தாங்க. பிற்கால சோழர் கால கல்வெட்டு, அந்த கோயிலுக்கு நிலத்தை தானமாக கொடுத்ததை பற்றியான செய்தி அதில் இருக்குது. முழுமையான கல்வெட்டாக இல்லை, பாதி தான் இருக்குங்க அப்படின்ற செய்தியை.
1: பொருள் புதையல் கிடைக்கல, ஆனால் கருத்து புதையல் கிடைச்சிருக்கு.
0: இதையெல்லாம் பார்க்க பார்க்க மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம், நம்மளை சுற்றி நம்மளுடைய பண்பாடு கலாச்சார எச்சங்கள் இருக்குது, இதையெல்லாம் பதிவு பண்ணோம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் வர்றதுனால நானும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களது அறப்பணி தொடரட்டும். நேயர்களே, முனைவர் ஆ செல்வராசு அவர்களை வாழ்த்தவும் கருத்து பரிமாறவும் அவருடைய

0: தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 63 79 39 27 98. மீண்டும் ஒரு முறை, ஆ செல்வராசு ஐயாவுடைய கைபேசி எண் 63 79 39 27 98.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வரலாறு பேசும் வீரக்கல். பாரத பிரதமர் தனது மங்கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் அ செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:45. தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்று. வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் சோலைக்கிளி சொல்ல காத்திருக்கிறது மதுரத்தென்றலில் அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 8:50. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 kHz மதுரை தென்றல். அடுத்த பாடல் கேட்கலாம், யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையில் கும்கி திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 8:55 மதுரை தண்டரில் பாடல் பவனி வருகிறது. பா விஜய் வரிகளில், இசி ராஜ்குமார் இசையில். பிரியமான தொழில் திரைப்படத்திலிருந்து நமது ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரை தென்றல். இனி அடுத்த நிகழ்ச்சி கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தோடு.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை, வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். கஜவதனா, ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

நேரம் 9:23. அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் இனி ஆரகிம்பவே, தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10 மணி. நீங்கள் கேட்டு ரசிப்பது மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கந்தர்வ குரல் அரசி, ஏழிசையின் ரீங்கார குயில், ஹம்மிங் குயின், ஸ்வரங்களின் அரசின்னு போற்றப்பட்ட 7000 அதிகமான பாடல்கள் பாடி தேசிய விருது பெற்ற முதல் பெண் பாடகி ஸ்வர்ணலதா அவர்களின் ஹிட்ஸ் கேட்டு ரசிக்க உள்ளோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் கேட்கலாம் முதல் பாடல். பிறைசூடன் வரிகளில் இளையராஜா, இசையில் ஒன்ன நினைச்சு, பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து.

காலை 10:56 நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. ஸ்வர்ணலதா அவர்களுக்கு தேசிய விருது வாங்கி தந்த பாடல் கேட்கலாமா? ஏ ஆர் ரகுமான் இசையில் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டு ரசிப்பது எனக்கு பிடித்த பாடல். உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில். நேரம் காலை 10:12. சௌந்தர்யன் எழுதி இசையமைக்க ஏழிசையின் ரீங்கார கோயில் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்கலாம். சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் இருந்து.

மாலை 10:17. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹிட்ஸில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பவனி வருகிறது. வாலி வரிகளில் இளையராஜா இசையில். 1994 வெளிவந்த வீரா திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 10:24 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்கள் கைகளை தட்டி கால்களால் நடனமாட பாடல் உலா வருகிறது. மாலி வரிகளில் இளையராஜா, இசையில் தளபதி. திரைப்படத்திலிருந்து

ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மந்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். நேரம் காலை 10:36. ஊர்கோலம் போலாம் வாங்க, கங்கையமரன் வரிகளில், இளையராஜா இசையில்.

0: நேரம் காலை 10:41. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹெட்ஸில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. ஆவணி முடிஞ்சு புரட்டாசியும் வந்துருச்சு, சித்திரையில் என்ன வரும்னு கேட்குறாங்க. யுகபாரதி வரிகளில், வித்யாசாகர் இசையில், சிவபதிகாரம் திரைப்படத்தில் இருந்து.
1: அப்படியா செப்பு கல்லு சிறழக சின்ன சம்பவம்.

காலை 10:42 உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1269 கிலோ ஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் திருமண மலர்கள் மலர காத்திருக்கிறது. வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் பூவில்லா முன்வாசம் திரைப்படத்தில் இருந்து

நேரம் காலை 10:47 உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியில் 1269 கிலோ ஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் திருமண மலர்கள் மலர காத்திருக்கிறது. வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் பூவில்லா முன்வாசம் திரைப்படத்தில் இருந்து

0: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: நேரம் காலை 10:52 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வைரமுத்து வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் அலைப்பாயுதே திரைப்படத்தில் இருந்து.

0: ஸ்வரங்களின் அரசி ஸ்வர்ணலதாவின் கந்தர்வ குரலில் ஒலித்த இப்பாடலுடன் நிறைவு பெறுகிறது எனக்கு பிடித்த பாடல். இதுவரை ஒலித்த அனைத்து பாடல்களும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சரிதானே நேயர்களே?
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்படிலாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுக்கறதா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
2: பாட்டி பாட்டி,
1: அத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
3: பாட்டி
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மதுரை வானொலி நிலையம்
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 11:01. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸ். நம் மனதை கொள்ளையடித்த காதல் பாடல்கள் பற்பல இருக்கையில் நெஞ்சத்தை உருக்கி நம்மை மெய்மறக்க செய்த இன்னிசை கீதங்களின் தொகுப்பாய் உலா வருகிறது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில் கேட்கலாம் முதல் பாடல், நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், கார்த்திக் குரலில்.

நேரம் காலை 11:07. இது இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹெட்ஸில். நேயர்கள் கேட்டு ரசிப்பது மதுரத் தென்றல் நிகழ்ச்சியில் உலா வருகிறது. அடுத்த பாடல் உங்கள் உயிரை கொள்ளையடிக்க வைரமுத்து வரிகளில் ஏ.ஆர். ரகுமான் இசையில்.

நேரம் முற்பகல் 11:13 உங்கள் உள்ளத்தை தொலைத்த காதல் காணங்களின் தொகுப்பான மதுர தென்றலில் அடுத்த பாடல் கேட்கலாம். தாமரை வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், கார்த்திக் மற்றும் வி.வி. பிரசன்னா குரல்களில்.

மேலும் முற்பகல் 11:19. நீங்கள் மெய்மறந்து கிடக்கும் காதல் கானங்களின் உலா தொகுப்பில் அடுத்த பாடல் வலம் வருகிறது. பழனி பாரதி வரிகளில் ஜாசி கிஃப்டிஸ்.

பிற்பகல் 11:23. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் கேட்கலாம் அடுத்த பாடல் வாலி வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில்.

நேரம் முற்பகல் 11:31. காதலன் காதலியை தேடி முடித்த தாண்டியா ஆட்டத்தில் சொட்ட சொட்ட நனைய வருது தாஜ்மஹால். வாலி வரிகளில் ஏ.ஆர். ரகுமான் இசையில்.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் முற்பகல் 11:39. உங்கள் மனதை கொள்ளை கொண்ட காதல் பாடல்களின் தொகுப்பாய் உலாவரும் மதுர தென்றலில் அடுத்த பாடலும் ஒலிக்கவிருக்கிறது. வைரமுத்து வரிகளில் ஏ.ஆர். ரகுமானி.
0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே

நேயர்களை நீங்கள் கேட்டு ரசிப்பது மதுரத்தென்றல். உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹெட்ஸில். நேரம் முற்பகல் 11:45. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பழனி பாரதி வரிகளில் பூவை எல்லாம் கேட்டுப்பார் திரைப்படம்.

நேரம் முற்பகல் 11:51. மனதை மயக்கிய காதல் கானங்களின் உலா தொகுப்பில் பவனி வரும் அடுத்த பாடல் காதல் சுகமானது திரைப்படத்தில் இருந்து.

நேரம் முற்பகல் 11:56. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் கேட்கலாம். அடுத்த பாடல் பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து.

சிதைந்து கிடந்த உங்கள் நெஞ்சத்தை உருக்கிய காதல் கானங்களின் உலா தொகுப்பாய் பவனி வந்த மதுரத்தென்றல் ஒலித்த இப்பாடலுடன்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் நண்பகல் 12 மணி. நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் பவனி வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை, டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு. 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 12:50 மில்லிசை, சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி, சென்னை அஞ்சல். நிகழ்ச்சியில் கேட்கலாம், மகளிர் நல மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் என்.என். சுல்தானா நசீமா பானு அவர்களுடன் நேர்

முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்கிறார் கே. பரமேஸ்வரி அவர்கள். ஒன்று 45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மில்லிசை நாளும் பொழுதும் என தொடங்கும் பாடல் கேட்டு மகிழலாம். பிற்பகல் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னி அஞ்சல். சாகேந்திர விலாசத்தில் குரலி பயிற்சி. உரை வழங்குகிறார் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 எமது நிலையத்தின் பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:27 கேட்கலாம் குரலமுதம். 400 தொடர்ந்து மாலை 5:30 மதுரை தென்றல். மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம் வண்ணத்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல். எழுதியவர் ஏ. மோகன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பன்னி செய்தி. இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி சென்னை அஞ்சல். இதில் முதலாவதாக கேட்கலாம் சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம். அடுத்த பகுதி மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வட்டம் முங்கில்பாடி கிராம உழவர் பி. சுமதி அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரை தென்றல். 8:30 இதுவரை நான் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம். அப்துல் காதிர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 மதுரை தென்றல். 9:30 அறிவியல் நேரம் செல்போன் சுமிட்டினால் உரை வழங்குகிறார் டாக்டர் டி. ஜெயராஜசேகர் அவர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டு 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீ நாரத என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கானடா ராகம் ரூபக்க

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதய நோயை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக திரு நட்டா தெரிவித்தார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணி முக்கிய சாலை வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உடற்பயிற்சி மூலம் இதயத்தை பாதுகாக்கலாம் என்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின்

0: இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் பாலமுருகன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: உலக இருதய தினத்தின் இன்றைய செய்தியானது டோன்ட் மிஸ் எ பீட். நமது இடைவிடாமல் சுற்றுக்கும் இதயத்தில் ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் நம் உடனே நம் மருத்துவரை அணுகி என்ன நமக்கு பிரச்சனைங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு ஏற்படும் வித்தியாசமான துடிப்பு, படபடப்பு, மயக்கம், சோர்வு, நெஞ்சுவலி, தோள்பட்டை வலி, இதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனையை அணுகி உடனடியாக அதை என்னன்னு பரிசோதிச்சுக்கிட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நாளைக்கு நம்ம இதயத்தை காப்பாற்றிக்கலாம். இதுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, சீரான உடற்பயிற்சி, மன அழுத்தம், தூக்கமின்மையை தவிர்த்து, புகைப்பழக்கத்தை தவிர்த்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நாம் கடைபிடித்துக் கொண்டால் நாம் ஆரோக்கியமான இதயத்தை பெற்று சீராக வாழ்ந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக செயல்படுவோம்.
0: கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ஒடிஷா பாரதீப் கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான கப்பலை மீட்க துறைமுக அலுவலர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையை அவர் பாராட்டினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கப்பலில் 9000 மெட்ரிக் டன் பாமாயில் இருந்ததாக கூறியுள்ளார். அந்த கப்பலில் பயணம் செய்த 23 மாலுமிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானதை அடுத்து பாரதீப் துறைமுக அதிகாரிகளுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாக் குகை ஓவியங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு கோவில்கள், உதயகிரி குகை, கினோர்கார், சத்தியாகிரகம் நடத்தப்பட்ட பகுதிகள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து இந்தியாவில் உள்ள 78 இடங்கள் இப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது நாட்டின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்தியாவின் பாரம்பரியம் உலக அளவில் கொண்டு சேர்க்கப்படுவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருவதாக கூறினார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பங்கேற்றது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தியதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 ஆண்டை விட 91,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 61% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 2015 கொண்டுவரப்பட்ட பசுமை நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலைகளை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் நெடுஞ்சாலை ஓரங்களில் மரங்கள் நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 65 பொறுப்பாளர்களும் துணை பொறுப்பாளர்களும் பங்கேற்றுள்ளனர். கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் திரு சந்தோஷ், உத்தரப்பிரதேச பொறுப்பாளர் திரு வினோத் தாவ்டே, திருமதி ஸ்மிருதி இரானி, திரு கஜேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் கலிண்டி பகுதியில் சிக்கிய 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய இவர்களை மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டதாக அதன் கமாண்டன்ட் அர்பான் தெரிவித்துள்ளார். இவர்களை ஹர்சில் பகுதிக்கு கொண்டு வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உத்தரகாஷியில் புனித யாத்திரை மேற்கொண்டு மழையால் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்க ஹெலிகாப்டரை பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. முன்னதாக கேதார்நாத் புனித யாத்திரையின் போது சிக்கிய 1500 நூற்றுக்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக மீட்க

பாதிக்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராமகங்கா, காக்ரா ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அயோத்தியா, பாராபங்கி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாராயணி ஆற்றின் கரையோரத்தில் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததால் தண்ணீர் கிராமங்களை சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து ஏராளமான கிராமங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் உத்தரப்பிரதேச மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் இப்பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹிராகுட் அணையிலிருந்து வினாடிக்கு 500,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கட்டாக் அருகே முண்டாலி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 800,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனையடுத்து கட்டாக், புரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 16 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளது. பங்களாதேஷைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களின் அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. தீவிரவாத செயலில் ஈடுபட்டதாக கூறி 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.

0: கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கட்டாக் அருகே முண்டாலி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 800,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனையடுத்து கட்டாக், புரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 16 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளது. பங்களாதேஷைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களின் அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. தீவிரவாத செயலில் ஈடுபட்டதாக கூறி 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரான்சில் போராட்டத்தில் ஈடுபட்ட 160 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர் பற்றாக்குறை, வகுப்பறை விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரிஸில் தொடங்கிய இந்த போராட்டம் லில்லி, மார்சிலி, சேடான் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு பரவி உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீருதண்டா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் நீருதண்டா, மணிஷா, ஆஷிமா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். ஆடவர் குத்துச்சண்டை 90 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் நரேந்தர் பெர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். அரையிறுதியில் கஜகஸ்தானின் ஐபேக்கிடம் தோல்வியடைந்ததையடுத்து நரேந்தர் பெர்வால் வெண்கலப்பதக்கத்தை கைப்பற்றி பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் நாளை மறுநாள் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தியா இதுவரை 5 தங்கம், 21 வெள்ளி, 22 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 16வது இடத்தில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி வரும் 2ஆம் தேதி வரை ஏதுமில்லை. மேலும் பலத்த காற்று கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் வீசக்கூடும். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கையில் சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை நாளை இரவு 7 மணி வரை 1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் நாளை இரவு 11:30 வரை அலைகளின் உயரம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்ட நத்தம் வரை 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரம் எடுக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 11:30 வரை 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கும். லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்க.

தென்கட்சி கோ சுவாமிநாதன் இயற்றிய பாடல். ஒய் சுப்பிரமணியன் இசையமைப்பில் பாடியவர் எஸ் அம்பிலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவு பகல் ஒரு மணி நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
1: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
0: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்
1: வண்ணமோ மனசுல
0: கேளுங்கள். வாழ்த்துக்கள்.

0: kilometers in March this year from over 91,000 kilometers in 2014. This rapid development has strengthened connectivity, improved access to markets, and supported faster movement of people and goods. The greening of India's national highway network is guided by the Green Highways Plantation, Transplantation, Beautification and Maintenance Policy 2015. Five new sites and serial and transnational proposals have been included in India's UNESCO tentative list, increasing India's count to 78. The newly added sites include the Buddhist murals of Bhag, cave paintings, group of temples of the Chambal Valley, the Gupta era Udaygiri caves, the tribal legacy of Ginnorgar, and the sites of Satyagraha. In a social media post, Union Minister of Culture and Tourism Gajendra Singh Shekhawat said these additions reflect the extraordinary diversity of India's heritage. Union Home Minister Amit Shah today inaugurated Parapula Phase 3 corridor, providing a signal-free link between Mayur Vihar Phase 1 and Sarai Kale Khan and improving connectivity between East and South Delhi. He also launched connectivity projects over 1,900 crore rupees. During the inaugural ceremony, Delhi Chief Minister Rekha Gupta, Public Works Department Pravesh Sahib Singh, Urban Development Minister Ashish Sood and other ministers were present. Commerce and Industry Minister Piyush Goyal will be on a visit to the US from today till the 5th of next month. During the visit, Mr. Goyal will participate in the two-day G20 trade ministers meeting, which will commence tomorrow. Mr. Goyal will also hold bilateral meetings with his counterparts on the sidelines of the G20 meeting. Neeru Tanda has made history by becoming the first Indian shooter to win a gold medal in the women's trap individual event in the Asian Games 2026. This was after she carried India to a silver medal in the women's trap team event with Ashima Ahlawat and Manisha Kher. In boxing, Parveen Huda and Ankush Bangal have stormed into the gold medal bouts of their respective weight categories with semi-final wins at Nishio today. In athletics, India secured a double podium finish in the men's javelin throw. Yashveer Singh won the silver medal, while Rohit Yadav claimed bronze. President Draupadi Murmu has congratulated Neeru Tanda for winning India's first individual gold medal at the Asian Games 2026. And with that, we end this news bulletin.
1: Neram Orumani Patanimidam
2: Akashwani. என்னுயிர் தோழி.
3: இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கருத்தடை முறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் மகப்பேறு மருத்துவர் சுல்தானா நசிமா பானு அவர்கள். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
4: இப்ப ஒருத்தருக்கு எந்த முறை கருத்தடை முறை வந்து செட் ஆகும் அப்படின்றது எப்படி மேம் சூஸ் பண்றது?
5: ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து எப்போ ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க ப்ரெக்னென்சி அப்படின்றத கேட்டுக்கும். ஃபார் 1 இயர் அப்படின்னா ஒரு டெம்பரரி மெத்தடு ஷார்ட்டாக இதாக இருக்கிறத சொல்லலாம். இல்லை ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது, 5 வருஷம்னா என்ன காப்பாட்டிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, ஸோ அது வந்து வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். 3வது வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியம், அதாவது ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதா, பிபி சுகர் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குதா, அதை பொறுத்தும் நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஹெல்த் கண்டிஷன்ஸு எவ்வளோ நாள் போஸ்ட்போன் பண்ணும், எவ்வளோ டுரேஷனுக்கு போஸ்ட்போன் பண்ணும், இதை மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு எது சூட்டபிள் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுப்போம்.
4: ஓகே மேம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் பெண்களுக்கு வந்து அதிகமாக பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்குது. அப்படி அந்த பிரச்சனை இருக்க பெண்கள் கருத்தடை மாத்திரைகள் யூஸ் பண்ணலாமா மேம்?
5: ஆக்சுவலாக பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து கம்பைன்டு பில்ஸ் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியே அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், பீரியட்ஸ் வந்து கரெக்டான நேரத்தில் வராது, அந்த மாதவிடாய் சுழற்சி வந்து மாறி இருக்கும். அப்போ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கம்பைன்டு ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு 2-way பெனிஃபிட் மாதிரி. ஒன்று, நீங்கள் வந்து கான்ட்ரசெப்ஷனாகவும் யூஸ் பண்ணிவிட்டு, ரெண்டாவது நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களோட பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகி உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் செட்டில் ஆகி அப்போ நீங்கள் பிளான் பண்ணும்போது ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
4: ஓகே மேம். இப்போ கருத்தடை சாதனங்களை பயன்படுத்தும் போது எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து தெரிஞ்சால் உடனே போய் டாக்டரை பார்க்கணும் மேம்?
5: ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம காப்பட்டி போட்டோம்னா ஹெவி ப்ளீடிங்காக இருக்குது, இல்லை அடிவயிறு வலி இருக்குது, இல்லை ஒரு வெஜைனல் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஸ்மெல்லோட கலர் சேஞ்சோட ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குன்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் உடனே பார்க்கணும். அப்புறம் பில்ஸ் போடும்போது தலைவலி ஜாஸ்தியாக வருது, வாந்தி வயிற்றுப்போக்கு, அதுக்கப்புறம் வந்து மூச்சு திணறல், கால் வீக்கம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஒரு சைட் எஃபெக்ட்.

0: இல்ல காம்ப்ளிகேஷன் மாதிரி போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க டாக்டரை பாக்குறது ரொம்ப அவசியம்.
1: ஓகே மேம். இப்ப நிரந்தர கருத்தடை அப்படின்னு சொல்றாங்களா, அது யாருக்கு எப்போது மேம் செய்யப்படும்?
0: நிரந்தர கருத்தடை பெண்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து கன்கரண்ட் ஸ்டெர்லைசேஷன், அதாவது சிசேரியன் பண்ணும் போதே சேர்ந்தாப்புல சேர்ந்து அந்த சர்ஜரியும் பண்ணிடும், டியூபெக்டமியும் சேர்த்து பண்ணுறது. இன்னொன்று வந்து பியூர்பரல் ஸ்டெர்லைசேஷன். பியூர்பரல் ஸ்டெர்லைசேஷனாக நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு இரண்டாவது நாளிலேருந்து ஏழாவது நாளுக்குள்ளே அந்த மினி லேப்ராட்டமி மூலமாக டியூபெக்டமி சர்ஜரி பண்ணுறது. மூணாவது வந்து இன்டர்வல் ஸ்டெர்லைசேஷன். இன்டர்வல் ஸ்டெர்லைசேஷன்னா ப்ரெக்னெண்ட்டே இல்லாத போது அந்த சர்ஜரி பண்ணிக்கிறது. இது வந்து இதுவும் லேப்ராட்டமி மெத்தட்லேயும் பண்ணலாம், இன்னொன்று லேப்ரோஸ் கோபி டெக்னிக்லையும் பண்ணலாம்.
1: ஓகே மேம். மேம் உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸு கருத்தடை பற்றி கேட்குற மிகவும் விசித்திரமான க்வெஸ்சன் எது, அவங்களோட தவறான கருத்துக்கள் என்ன மேம்?
0: நிறைய பேர் பயந்துக்கிறது வந்து காப்பல்டி வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கவும் அந்த மாதிரி தான் பயப்படுறாங்க. இவங்களுக்கு போயிடுச்சாங்கன்னா அப்போ நம்ம கேட்போம் அவங்களுக்கு போச்சாமானா, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போச்சா அப்படின்வாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு தவறான கண்ணோட்டம். காப்பட்டி கரெக்டான வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் போட்டிங்கன்னா காம்ப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. ஒன்று. இன்னொன்று மாத்திரை சாப்பிட்டா வந்து கேன்சர் வந்துடும், புற்றுநோய் வந்துடும், ரொம்ப தப்பு. மாத்திரைகளில் கேன்சர் ப்ரொடெக்ஷனே இருக்குது. ஒவேரியன் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சருக்கெலாம் ப்ரொடெக்ஷனே வந்து கம்பைன்டு பில்ஸ். மூணாவது வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் பீரியட்ஸ் வராமல் போச்சுன்னா கெட்ட ரத்தம் உடம்புல சேர்ந்தது கிடையாது. உள்ளே இருக்கிற எண்டோமெட்ரியல் லைனிங், அதாவது அந்த லைனிங்கோ வளர மேற்கொண்டு வளராமல் இருக்கிறது தான் இந்த இன்ஜெக்ஷனோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனே. ஸோ இது வந்து அந்த கெட்ட ரத்தம் சேரவே இல்லை. ஆனால் பட் என்ன சொல்லிடுவாங்க, கெட்ட ரத்தம் சேர்ந்து அழுக்கு உள்ளே சேர்ந்துடும் அப்படின்வாங்க. இதெல்லாம் தான் நிறைய ராங் நோஷன்ஸ் அமங்க பேஷண்ட்ஸ்.
1: ஓகே மேம். மேம் இப்போ கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்களுக்கு கருத்தடை பற்றின விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குது மேம்?
0: நகர்ப்புற பெண்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ஆனால் வந்து அது கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கிறது இல்லை. ஸோ வந்து நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா மித்ஸு, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்குது. கிராமப்புற பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வே வந்து அவங்களுக்கு அக்சஸ் ஆகிறதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாருக்குமே இப்போ வந்து கிடைக்குது, பட் அது போய் எடுத்துக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்கணுன்னா ஒரு போக்குவரத்து வேணும், அது எங்கே இருக்குது, அந்த மாதிரி விஷயம் வந்து கிராமப்புற பெண்களுக்கு ஒரு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃபிகல்ட்டி.
1: இப்போ கருத்தடை சாதனங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே வந்து வாங்கிக்க முடியுமா மேம்?
0: இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கிடைக்கிது. அதாவது ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், மக்கள் நல்வாழ்வுத்துறை 1952 ஒரு ஒரு விஷயமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. பார்க்க போனோன்னா வந்து பில்ஸ் மாத்திரைகளில் நாலு விதமான மாத்திரைகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஐயூசிடி காப்பட்டி 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் அது கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்ஜெக்டபிள்ஸ், 3 மாதத்துக்கு ஒரு போடுற இன்ஜெக்ஷன் அது கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக இம்ப்ளான்ட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் வெளியில் நீங்கள் போடணும்னா 15,000 செலவாகும், ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய. அதுக்கப்புறம் டியூபெக்டமி, அதாவது நிரந்தர கருத்தறை, அது வந்து சர்ஜரி வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். லாப்ரோஸ்கோபி டெக்னிக்கில் இன்டர்வல் மெத்தடில் லாப்ரோஸ்கோப்பியாக வெளியில் பண்ணோன்னா 50,000-60,000 செலவாகும், அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. எல்லா விதமான டைப்ஸ் ஆஃப் கருத்தறை முறைகளும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவைலபிள்.
1: ஓகே. இப்போ இந்த கருத்தடைக்கான விழிப்புணர்வு முகாம்கள், அதாவது கேம்ப்ஸ் எங்கேனா நடக்குதா மேம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு?
0: ஒன்றுமே இல்லை, ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் இருக்கும் அண்ட் எல்லா பிஹெச்சிலையும் இருக்கும். நீங்கள் போய் அந்த ஏஎன்எம், அதாவது நார்மல் ஒரு ஸ்மால் பிஹெச்சியில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து காண்டம் வேணும், காண்டம் எல்லாமே அவைலபிள், இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொன்னாலே அவங்க வந்து வீட்டிலே கூட வந்துட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு அவைலபிலிட்டியை வந்து கவர்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
1: ஓகே மேம். மேம் புதுசாக கல்யாணமான தம்பதிகளுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க மேம்?
0: புதுசாக கல்யாணமான தம்பதிகள் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசி டிசைட் பண்ணிக்கணும், அதாவது எப்போது குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அவங்க டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு, ஹெல்த்து எல்லாமே டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருப்பார், ஒய்ஃப் ஒரு இடத்துல வர, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிற போது பிளான் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும் அது. அப்புறம் எவ்வளோ நாள் தள்ளி போடலாம், சில பேர் வந்து 1 இயர், 2 இயர்ஸ்ன்னு வாங்க, இல்லை 3 இயர்ஸ்ன்னு வாங்க, அதுக்கேற்றாப்பில் வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி விஷயம் இருக்கும் போது அவங்க ஒரு டாக்டரை வந்து பார்த்து அவங்களுக்கு ஏற்ற அந்த முறையை வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது வந்து ஒரு தயக்கம் இருக்கும், இது எப்படி போய் டாக்டர்கிட்ட கேட்குறது, அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நம்ம கல்யாணம் பண்ண உடனே வந்து ப்ரெக்னன்சியை தடுக்கிறதுக்கு எப்படின்னு கேட்குறாங்களேன்னு. இது ரொம்ப நார்மலான விஷயம். கருத்தடை அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதை வந்து தடுக்கிற முறை மட்டும் இல்லை, ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கும் ஒரு வழி. நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் போது ஒரு குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அது ஹெல்தி சைல்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து தயக்கம் இல்லாமல் வந்து டாக்டர் பார்க்குறது, ஏன்னா எந்த டாக்டர்

0: எதுவும் நினைக்க மாட்டாங்க. தே வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ டு மேக் அ இன்ஃபார்ம்டு சாய்ஸ்.
1: ஓகே மேம். மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம பிளான் பண்ணி குழந்தைய தள்ளி போட்டு அந்த கருத்தடை முறைகள் வந்து யூஸ் பண்ணலான்னு. நிறைய பேரோட பயம் என்னென்னா தள்ளி போடும்போது குழந்தை வந்து பிறக்குமா பிறக்காதா அப்படின்லாம் இப்போ நிறைய வந்து போயிட்டுருக்கு இல்லையா. இப்போ இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை பிறப்பு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க?
0: அதுதான் நான் இப்போ சொன்னேன், நம்ம டிசிஷன் நம்ம எடுக்கிறது வந்து டாக்டரோட சேர்ந்து நீங்கள் டிசிஷன் பண்ணணும். ஏன்னா டாக்டரும் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது அவங்க உங்களை பற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும், அதாவது என்ன வயசு உங்களுக்கு, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 வயசு மேல இருந்ததுன்னா டாக்டரே சொல்லிடுவாங்க ரொம்ப போஸ்ட்போன் பண்ணாதீங்கம்மா, பெட்டர் நீங்க சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது ஹெல்த் கண்டிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெண்கள் கல்யாணம் ஆகும்போதே வந்து கர்ப்பப்பையில் கட்டி ஃபைப்ராய்டு கட்டியோடு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க ஏற்கனவே ஃபைப்ராய்டு கட்டி சின்ன சைஸ்ல இருக்கும் 1 சென்டிமீட்டர் இருந்து, அது வந்து ஃபைப்ராய்டு கட்டி வருஷம் வருஷம் வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். அப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம் இல்லை ஆகுனா அபார்ட் ஆகிறது மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம சொல்லிவிடுவோம் இப்போ ரொம்ப போஸ்ட்போன் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்தாப்பில் தான் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க.
1: ஓகே மேம்.

0: இப்போ பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்க பெண்களுக்கு வந்து உடல் எடை வந்து அதிகமாகவே கூடுது இல்லை மேம். இப்போ கூடவே கருத்தடை மாத்திரைகளும் எடுக்கும்போது அந்த உடல் எடை வந்து கூடுறதை குறைக்குமா, இல்லை நம்ம இன்னும் அதுக்கு தகுந்த எக்ஸசைஸ் முறைகள் வந்து மாற்றணுமா?
1: வெரி குட் க்வெஸ்சனு. அதாவது பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு உடல் எடை ஏறும், உடல் எடை ஏறுறதுனால இன்னும் பீரியட்ஸ் ஒழுங்காக வராது. நோ பீரியட்ஸ் வெயிட் கெயின், வெயிட் கெயின் ஆனால் இன்னும் பீரியட்ஸ் வராது. நோ, இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிள். பீரியட்ஸ் வரலனா வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும், வெயிட் ஏற ஏற இன்னும் பீரியட்ஸ் வராது. அப்போ இந்த சைக்கிளை கட் பண்ணணும். இந்த சைக்கிள் கட் பண்ணுறதுக்கு ரெண்டு, ஒன்று வெயிட்டை குறைக்கணும், இல்லைனா பீரியட்ஸ் வர வைக்கணும். ஹார்மோன் பில்ஸ் போட்டு பீரியட்ஸை வர வச்சுட்டா தான் இந்த சைக்கிள் வந்து கட் ஆகும். அப்போ இதில் வெயிட் கெயின் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு அது ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஹார்மோன் பில்ஸ் எடுத்தால் வெயிட் கெயின் இருக்கும்ன்றது. பட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது, அவங்க மாத்திரை போட்டு பீரியட்ஸ் வர வச்சுட்டா தான் பெட்டர். பட் இது மட்டுமே ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆஸ் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சைக்கிளில் வந்து ரெண்டுத்தையுமே நம்ம சரி பண்ணணும், ஒன்று பீரியட்ஸ் வைக்கிறது, இன்னொன்று வெயிட் குறைக்கிறது. ஸோ லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. டயட்டு, எக்ஸசைஸு, ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மேனேஜ்மெண்ட்டை இதை வந்து கரெக்டாக வச்சுக்கிறது தான் வந்து லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். அதனால் டெஃபினட்டாக ரெண்டுமே வந்து அவசியம்.
0: ஓகே மேம், இந்த காலத்து பெண்களுக்கு பிசிஓடி பிசிஓஸ்னா என்னன்னு தெரியல, அதை பற்றின விளக்கம் கொஞ்சம் தர முடியுமா மேம்?
1: டெர்மினாலஜி தான், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், இப்போ வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு டெர்மினாலஜி தான் தவிர, இது என்ன விஷயம் அப்படின்னா பீரியட்ஸ் இரெகுலர் ஆகுது, கருமுட்டை வெளியேறாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து உடம்பில் வந்து மேல் ஹார்மோன்ஸ், அதாவது டெஸ்டோஸ்டெரான் ஆண்களுக்கு மட்டும் தான் இருக்காது, பெண்களுக்கும் இருக்கும், அந்த மேல் ஹார்மோனோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ இதில் ஏதாவது ஒரு ரெண்டு சேர்ந்துருந்தாலே பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்ம என்ன சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புல இன்சுலின் ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும், பட் அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இப்போ வந்து அது பிஎம்ஓஎஸ் ஆயிடுச்சு.
0: இப்போ வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து இது வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒழுங்கான மாதவிடாய் சுழற்சி வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஏன் அவங்களுக்கு வந்து பிசிஓடி வருது மேம்?
1: மாதவிடாய் சுழற்சி ரெகுலராக வர்றவங்களுக்கு பிசிஓடி வரதில்லை, மாதவிடாய் சுழற்சி இரெகுலராக இருக்கவங்களுக்கு தான் நம்ம பிசிஓடியை நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். லைஃப் ஸ்டைல் டிசீஸுங்கிறது வந்து வெறும் பிசிஓடிக்கு மட்டும் இல்லை, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். அப்போது நம்மளோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோன்றது கம்பேரிட்டிவ் பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா அப்போ வந்து 24/7 வந்து டிவி ஓடிட்டே இருக்காது, ஸோ நைட் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகாது, அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒர்க் லைஃபே வந்து மாறிப்போச்சு. அப்போல்லாம் வந்து எப்படின்னா வந்து 9 to 5 தான் ஜாபாக இருந்தது. இப்போ டாக்டர்ஸு, நர்சஸ், போலீஸ் இவங்க தான் வந்து நைட் டியூட்டிஸ் பார்ப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் வந்துருச்சு, ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், ஆடிட்டிங்காக இருக்கட்டும். ஏன்னா வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வேலை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்கெல்லாம் நைட்டில் வேலை பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு நார்மல் இது என்ன லைஃப் ஸ்டைல் கிடையாது. இதனால தான் நிறைய சேஞ்சஸ் இப்போ வந்துருக்கு.
0: ஓகே மேம், இப்போ வந்து பள்ளி பருவத்தில் இருக்கிற பெண்களுக்கு கூட பிசிஓடி வருது. இப்போ இவங்க கல்யாணம் ஆகும்போது இவங்க வந்து அந்த கருத்தடை முறையை பயன்படுத்தும் போது எந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க மேம்?
1: பள்ளி பருவத்தில் இருக்கும் போதே வந்து நிறைய பேஷண்ட்ஸே பண்ணிடுறாங்க. அதாவது வந்து என்னென்னா கல்யாணம் பண்ணும்போதே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கைனகாலஜிஸ்ட் வந்து ஒருத்தர் பார்த்துறாங்க, இந்த மாதிரி பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது, கல்யாணம் பண்ண போகிறோம், இது எப்படி எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் ப்ரொஃபைலை பார்த்துருவோம். பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அட்வைஸ் கொடுத்துருவோம். அந்த பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு உண்டான மாத்திரையும் அப்போ கொடுத்துருவோம். ஸோ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு 6 months to 1 year பிஃபோர் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது கொஞ்சம் இந்த பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறது, ப்ளஸ் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது தான், லைஃப் ஸ்டைலை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்க சின்னதாக ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. இப்போ அந்த காலத்தில் வந்து கடலை மிட்டாய் இதுதான் வந்து ஸ்நாக்கு, பட் இப்போ அப்படி கிடையாது. சிப்ஸு நிறைய

0: நிறைய பேக்கெட் சாப்பாடு தான் நிறைய போகுது பிள்ளைங்களுக்கு. அது என்னன்னா அது ஈஸியாக இருக்கிற மாதிரி எல்லா பொட்டிக்கடையிலையும் வச்சுக்கிற மாதிரி 5 ரூபா 10 ரூபான்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும், ஓகே ஃபைன் இதெல்லாம் நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிறது, ஹெல்தி ஃபுட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும்.
1: ஆமாம் மேம், இப்போ இருக்க பிள்ளைகள் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிக்கிறாங்க. இப்போது அந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கிற பிள்ளைகள் அதை தவிர்த்து ஹெல்த்தியான முறையில் என்ன மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கலாம்?
0: ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்லிடுவேன்னா, ஸ்நாக் வந்து லைக் சுண்டல் வந்து அவுச்சி கொடுக்க சொல்லிடுவேன். அந்த மதர்ஸ்ட பிள்ளைங்கள் பசிக்குது அப்படின்னா ஈவினிங் வந்தாங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சுண்டல், கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பயிறு, அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சுண்டல் டெய்லி ஒன்று இருக்கணும், அது மாதிரி பார்த்துக்கலாம். அந்த ரெண்டாவது பேலட்டபிளாக பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும், அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம பண்ணணும்னா பிள்ளைங்களும் அதை சாப்பிடுங்க. அண்ட் சிறு வயசுலேருந்தே அதை பழக்கணும், புதுசாக திடீர்னு வந்துட்டு இதை சாப்பிட அதை சாப்பிடன்னு கேட்காது. அது குழந்தை வளர வளரவையோ அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்து பழக்கியிருக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி சிப்ஸ் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமையும் வச்சுக்கணும். திடீர்னு ஒரு நாள் வந்து நமக்கு பிதச்சு இரெகுலர் அது இல்லை, பாப்பா ரொம்ப குண்டா இருக்குது, வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து இதை சாப்பிட அதை சாப்பிடனா பிள்ளைங்க கேட்காதுங்க. அது சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கத்தை கொண்டு வரணும்.
1: ஓகே மேம், ஹெல்த்தியான முறையில் உணவு முறைகள் கொண்டு வந்தால் இது எல்லாமே நார்மல்
0: சாப்பாடு சாப்பிட்டானாலே போதும். ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க்கு சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது. வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடே ஒழுங்காக சாப்பிட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும், அது வந்து ஹோல்சமாக இருக்கணும். நம்மளோட பாரம்பரிய உணவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இட்லி எடுத்திங்கன்னா கூட அதில் ஒரு ப்ரோட்டீனும் இருக்கும், ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கும், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டீன், அதில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்கு நிறைய காய்கறிகள் போட்டிருப்போம். ஸோ இப்போ இது வந்து ஓட்ஸ் சாப்பிட்டாதான் வெயிட் குறைக்கணும்லாம் கிடையாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடே எண்ணெய் கம்மியாக கரெக்டாக முறையாக அளவாக 2 இட்லி 3 இட்லி அந்த மாதிரி அளவாக சாப்பிட்டோம்னாலே எனக்கிட்ட அதுவே போதும். ரெண்டாவது, சிறுதானியங்கள்லாம் ரொம்ப அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க, நான் சிறு வயசாக இருக்கும் போது கூட பெருசாக யூஸ் பண்ண மாதிரி தெரியல. பட் ஆனால் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கரெக்டான அளவு கரெக்டான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம்னா டெஃபினட்டாக அதுவே போதுமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷனாக சொன்னீங்க. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி மேம், இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர், வெயிட் லாஸ்க்கான கஞ்சி, வெயிட் லாஸ்க்கான பவுடர்லாம் சாப்பிட்றாங்க, வெயிட் லாஸ்க்குன்னு தனி பிரத்யேக மாத்திரைகள்லாம் சாப்பிட்றாங்க, அது இல்லாமல் எக்ஸசிவான வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் டயட்லாம் இருக்காங்க, அதை பற்றின கருத்து என்ன மேம்?
0: வெயிட் லாஸ் பவுடர் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். வெயிட் லாஸ் மாத்திரைகள் இப்போ நிறைய இப்போ மார்க்கெட்டில் வந்துருக்குது, அது ஆக்சுவலாக வந்து ப்ரூவன், எஃப்டிஏ அப்ரூவ்டு, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் அது நிறையவே வந்துருச்சு, ரீசெண்டாக வந்து டேப்லெட்டாக கிடைச்சது, இப்போ இன்ஜெக்டபிள் ஃபார்ம்ஸும் கிடைக்கிது. நம்ம வந்து டாக்டரை பார்த்துட்டு அவர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு, உங்களுக்கு பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவசியம் அப்படிங்கிற பட்சத்தை அதை டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் ப்ரிப்ரேஷனோ இல்லை மற்ற ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் அப்படின்வாங்க, இல்லைனா வந்து வெயிட் லாஸ் டீ அப்படின்வாங்க, அதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் சரிப்பட்டு வரும்ன்றது எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயம்.
1: உடற்பயிற்சி முறைகள் மேம், என்னென்ன உடற்பயிற்சிகள் வந்து செய்யலாம் மேம்?
0: உடற்பயிற்சி வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் இருக்குது, கார்டியோவும் இருக்குது. கார்டியோ அப்படிங்கிறது வந்து நார்மலாக இந்த ரன்னிங்கு இல்லை வாக்கிங் அந்த மாதிரி பண்ணுறது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ வந்து அது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது தான் அது கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ நிறைய ஆப்ஸ் ஆன்லைன்லேயும் இருக்குது என்ன மாதிரி பண்ணலான்னு, பட் வந்து மேபி அது கற்றுக்கிட்டவங்கள்ட்ட சில விஷயம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே உங்களுக்கு. பட் நான் பெஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து யோகா, வெரி வெரி குட். அதாவது வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவாக இருக்காது, பட் அட் த சேம் டைம் அது பண்ண பண்ண வந்து உடம்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகுது, மனசுக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ யோகா இஸ் அ வெரி குட் ஆப்ஷன்.
1: ஓகே மேம், இப்போ கருத்தடை மாத்திரைகள் யூஸ் பண்ணுறவங்க இந்த யோகா உடற்பயிற்சிகள் பண்ணலாமா?
0: டெஃபினட்டா டெஃபினட்டா.
1: ஓகே மேம், மேம் இப்போ இந்த கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க இயற்கையாகவே கருத்தடிக்க முடியுமா?
0: அந்த மாத்திரைகளை நிறுத்தின அடுத்த சைக்கிள்லேருந்தே அவங்க திருப்பி நார்மல் சைக்கிள் ரெசியூம் ஆகிடும், நார்மல் மாதவிடாய் சுழற்சி. கருத்தடை மாத்திரையோட வேலையை வந்து என்னென்னா ஓவிலேஷன் தடுக்கிறது தான். அப்போ வந்து ஓவிலேஷன் தடுக்கிறது நம்ம வந்து ஸ்டாப் மாத்திரை போடுறது ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அடுத்த சைக்கிளில் நார்மலாக ஓவிலேஷன் நடக்கும், நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே மேம், மேம் ஃபேமிலி பிளானிங் பண்ண பெண்கள் திரும்பவும் கருத்து அரிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வாய்ப்புகள் இருக்கா மேம்?
0: இப்போ பெர்மனன்ட் மெத்தட் பண்ணும்போது அதுக்கு பேர் டியூபெக்டமி, இதில் வந்து அந்த கருக்குழாயை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டெலிவரிக்கு அப்புறமாவோ இல்லை வந்து எல்எஸ்சிஎஸ் சிசேரியன் பண்ணும்போதோ அதில் 1 சென்டிமீட்டர் ஆஃப் அந்த டியூபை வந்து கட் பண்ணி நம்ம சூச்சர் பண்ணிவிடுவோம். ஸோ திரும்பியும் வந்து ஃபியூ இயர்ஸ் கழித்து திருப்பியும் கருத்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் நம்ம பண்ணலாம், இதுக்கு பேர் வந்து ரீகேனலைசேஷன். அதாவது ரெண்டு டியூபையும் வந்து திரும்பி சேர்ந்து இணைந்து ஒரே டியூபாக மாற்றுறது. பட் இதுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து டியூபோட லென்த் சர்ஜரி பண்ண பிறகு அட்லீஸ்ட் ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து என்னென்னா டியூப் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும், அந்த மாதிரி இருக்கும் போது அதோட சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாது. இன்னொரு சைட் எஃபெக்ட் மெயினாக வந்து இந்த ரீகேனலைசேஷன் சர்ஜரி பண்ணுறதுனால என்னென்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அதாவது கருக்குழாயில் கரு தங்குவது, அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வரதுக்கு

0: ஆன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், தம்பதியற்ற நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஒன்று 100% அந்த டியூபை சேர்ந்து தைக்க முடியுமா, அதாவது ரீகேனலைசேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ரெண்டாவது, அப்படியே அந்த ரீகேனலைசேஷன் சர்ஜரி பண்ணினாலுமே அது வந்து நார்மல் ப்ரெக்னன்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை எக்டோபிக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கேற்றாப்பில் வந்து அவங்க டிசிஷன் எடுத்துக்கலாம், அந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத பொறுத்து அவங்க டிசைட் பண்ணிக்குவோம்.
1: பட் கருத்தரிக்க முடியும்,
0: வாய்ப்புகள் இருக்கு.

0: மேம், இந்த கருத்தரை மாத்திரைகள் வந்து மாத்திரை முறைகளில் தான் இருக்கா, ஏதாவது இன்ஜெக்ஷன் மூலயமாவும் போட்டுக்கலாமா, அது எவ்வளோ கால முறைகளுக்குள்ள போட்டுக்கணும்?
1: மாத்திரைகள் தவிர இன்ஜெக்ஷன்ஸ் வந்து மூணு விதமான டைப்ஸ் இருக்கு. பட் நம்ம ஊரில் கிடைக்கிறது வந்து மூணு மாதத்திற்கு ஒரு முறை போடும் இன்ஜெக்ஷன் தான், டிஎம்பிஏ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா, இப்போ இந்த ஒரு மாதம் இன்னைக்கு ஒன்றாம் தேதி போட்டிங்கன்னா மூணு மாதம் கழிச்சு அதே ஒன்றாம் தேதி வந்து போட்டுக்கணும். டூ வீக்ஸ் முன்னாடியும் போட்டுக்கலாம், ஒரு ஃபைவ் டேஸ் தள்ளியும் போட்டுக்கலாம். பட் வந்து அந்த டேட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். மேக்ஸிமம் ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து யூஸ்வலாக நம்ம சஜஸ்ட் பண்ணுறது ஆறு டோஸ் தான். ஆறு டோஸ் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு உண்டான கான்ட்ரசெப்டிவ் டைம். இது எதுக்குன்னா அந்த இரண்டு வருட இடைவெளிக்காக நம்ம அப்படி சொல்கிறது. அப்போ ஏன்னா திரும்பி அந்த அந்த ஃபர்டிலிட்டி ரெசியூம் ஆகிறதுக்கு வந்து 7 to 10 months ஆகுது. ஸோ ஒன்றரை வருஷத்துக்கு போட்டோன்னா அடுத்த ஆறு மாதத்தில் வந்து நமக்கு திருப்பி ஃபர்டிலிட்டி ரெசியூம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ மொத்தம் அந்த டூ இயர்ஸ் கேப் இருக்கும் போது இந்த மெத்தட் வந்து வெரி யூஸ்ஃபுல்.
0: இப்போ இந்த கோஆபரேட்டிவ் மாத்திரைகள்லாம் இருக்குல்ல மேம், இதில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஏதாவது இருக்கா, அட்வான்ஸாக இப்போ எதனா வந்திருக்கா?
1: அதை நான் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்ப்ளான்ட்னு ஒரு விஷயம் ஃபாரின்லலாம் நிறைய வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து பெருசாக அந்த அவேர்னஸ் ஆக்சுவலாக கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து இம்ப்ளான்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் இது அவைலபிளாக இருக்குது. இது வந்து எப்படின்னா வந்து ஒரு மேட்ச் ஸ்டிக்கு, தீக்குச்சி அளவு தான் இருக்கும், 4 centimeter, ரொம்ப தின்னாக இருக்கும், கையில் அப்பர் ஆர்மில் அண்டர் ஆர்ம்ஸ். ஸோ வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது. அது லோக்கலாக ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இது போட்டோன்னா வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மதருக்கே இது யூஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்து ஃபாரினில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது இம்ப்ளான்ட் தான். ஏன்னா வந்து கர்ப்பப்பைக்குள்ளே அந்த காப்பர்ட்டியோ இல்லை அந்த ஐயூசிடி வைக்கிறதுக்கு பயந்துக்கிறவங்க ஸ்கின்னுக்கு அடியில் வந்து இந்த இம்ப்ளான்ட்டை வந்து வச்சுக்குவாங்க. இதுவும் ஹார்மோனல் மெத்தடு, ஒரு எஃபெக்டிவான மெத்தடு, சைட் எஃபெக்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி.
0: ஓகே மேம். மேம் இப்போ வந்து ஒரு சில சோஷியல் மீடியாவில் நாங்கள் பார்த்த செய்தி என்னென்னா, காப்பர்ட்டி போட்டிருந்தாங்க, குழந்தை பிறக்கும் போது அந்த காப்பர்ட்டியை பிடிச்சிட்டு வந்தது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அந்த மாதிரி விசித்திரமான விஷயம்
1: டெஃபினட்டாக இருக்குது. குழந்தை வந்து காப்பர்ட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டே வரும். அதாவது வந்து சம்டைம்ஸ் வந்து காப்பர்ட்டி வந்து அது இருக்கிற பொசிஷனை விட கொஞ்சம் கீழே நகர்ந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா பாப்பா போய் உட்காந்துரும், உட்காந்துட்டு அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும். காப்பர்ட்டியோட ஒரு எஃபெக்டே வந்து எப்படின்னா பீரியட்ஸ் மாதம் மாதம் கரெக்டாக வந்துடும், ரெகுலராக இருக்கும். ஆனால் இந்த பேஷண்ட் நடக்குது.
0: மேம் காப்பர்ட்டி டைப்ஸ் என்னென்ன மேம் இருக்குது?
1: ஆக்சுவலாக வந்து காப்பர்ட்டி வந்து ஒரு ஐயூசிடி, இன்ட்ராயூட்ரைன் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ். இந்த இன்ட்ராயூட்ரைன் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ்லேயே ரெண்டு மாதிரி இருக்குது. ஒன்று வந்து காப்பர்ட்டி நான் ஹார்மோனல், இது இன்னொன்று வந்து ஹார்மோனல் மிரினான்னு சொல்லுவோம். காப்பர்ட்டிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஐயூசிடி, ஐயூசிடியே ரெண்டு டைப் இருக்குது. காப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப்ஸ் இருக்குது. அது வந்து எத்தனை வருஷம் அதில் உள்ளே இருக்கலாம் அப்படின்றத பொறுத்து, மினிமம் 3 years, 5 years, 10 years. ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இப்போ 19 வயசில் கல்யாணம் பண்ணி 20 வயசில் குழந்தை பிறந்திருக்கும், காலேஜ் போகிற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ எனக்கு இப்போதைக்கே குழந்தையே வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 10 வருஷம் போட்டு விட்ருங்க டாக்டர் அப்படின்றவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம 10 வருஷம் காப்பாட்டியை போட்டு விட்ருவோம். பட் 10 வருஷம் காப்பாட்டினா 10 வருஷம் கழிச்சு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த நேரத்தில் அவங்களோட மனசு மாறினாலுமே அதை எடுத்துக்கலாம். டுரேஷனை வச்சு தான் அந்த காப்பர்ட்டியோட டைப்ஸ், 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் போடலாம், இல்லைன்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ் போடுறது இருக்குது, 10 இயர்ஸ் ஒன்ஸ் போடுறது இருக்குது. பட் எல்லாமே ஒரே மெத்தடு தான், ஒரே மாதிரி போடுறது தான், எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம்.
0: ஓகே மேம்.
1: இதுலேயே ஹார்மோனல் மெத்தடு தான் வந்து மெரினா. மெரினாவில் வந்து என்னதுன்னா இது வந்து அந்த நான் சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன் அந்த இம்ப்ளான்ட் மாதிரியே ஒரு எஃபெக்ட். இதில் வந்து பீரியட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இர்ரெகுலர் ஆகி ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் மெனோபாஸ் கிடையாது. இது வந்து அந்த உள்ள எண்டோமெட்ரியல் லைனிங் வளராமல் இருக்கிறது தான் இதோட எஃபெக்ட். இது வந்து எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்க, இல்லை வந்து ஒரு சின்ன ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிறவங்க, அடினோமைசிஸ் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு வந்து இது ட்ரீட்மெண்ட்டாகவும் நம்ம மெரினாவும் யூஸ் பண்ணலாம்.
0: ஓகே மேம். மேம் இந்த உலக கருத்தடை தினத்தில் மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் முக்கியமான மெசேஜ் என்ன மேம்?
1: இந்த கருத்தடை தினத்தில் வந்து குழந்தை பிறப்பது தடுப்பது மட்டும் விஷயம் கிடையாது, சரியான நேரத்தில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக்கொள்வது தான் இதோட மோட்டிவ். அப்போது திட்டமிட்ட குடும்பமாக இருக்கும்போது ஆரோக்கியமான ஒரு தாய், ஆரோக்கியமான ஒரு குழந்தை, அது ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக தான் இதை நான் பார்க்குறேன்.
0: ஓகே மேம். கருத்தடைங்கிறது வெறும் குடும்ப கட்டுப்பாடு மட்டும் இல்லை, அது ஒரு பெண்ணோட ஆரோக்கியம், சுதந்திரம் மற்றும் தம்பதிகளோட திட்டமிட்ட வாழ்க்கைக்கான அடித்தளங்கிறத

0: ரொம்பவே அழகாகவும் தெளிவாகவும் விளக்குனீங்க டாக்டர். மக்கள் மனசில் இருக்கிற பல சந்தேகங்களுக்கும் தயக்கங்களுக்கும் இந்த நேர்காணல் ஒரு கண்டிப்பான ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்கள் கூட பேசினதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
1: இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. ஆல் இண்டியா ரேடியோ.
2: நேயர்கள், இதுவரை கருத்தடை முறைகள் குறித்து டாக்டர் சுல்தானா நசிமா பானோ அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை @gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
6: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
5: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
6: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
5: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
6: அக்டோபர் 5
5: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே. வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலை கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. ஆசிய விளையாட்டு மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியாவின் நீருவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2027 ஆசிய வான்வழி பாதைகள் தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047 வாக்கில் விமான பயணிகளின் எண்ணிக்கையை 130 கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 166 அதிகமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். உதான் திட்டம் அனைவருக்குமான விமான போக்குவரத்திற்கு வகை செய்ததாக அவர் கூறினார். ஆசிய வான்வழி பாதை 2027 23 நிகழ்வை இந்தியா ஏற்று நடத்தும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி முன்கூட்டியே இதய நோய்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைகளை மேற்கொள்ள மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். உலக இருதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார்.

0: இதய துடிப்புகளை தவறவிடாதீர்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இது குறித்து திருச்சி இதய நோய் நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் பேசுகையில்,
1: நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஒவ்வொரு இருதய துடிப்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் அதிகமாக கோபப்படுதல், ஸ்ட்ரெஸ் ஆக்குதல் போன்ற கெட்ட பழக்கங்களை குறைத்துக் கொள்வதன் மூலம் அல்லது விட்டுவிடுவதன் மூலம் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். இருதயத்திற்கு ஆகாத உணவுப் பொருட்கள், ஜங்க் ஃபுட்ஸ், அதிக மாமிச உணவுகள், இதையெல்லாம் குறைத்துக் கொள்வதோ அல்லது தவிர்த்துக் கொள்வதன் மூலம் இருதயத்தின் ஆரோக்கியத்தை பேண முடியும்.
0: பிஜேபியின் உயர்நிலை கூட்டம் கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. கட்சியின் அமைப்பு சார்ந்த உரிமைகள் குறித்து இதில் ஆராயப்பட்டது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே புதுதில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் பிரச்சனையில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வேண்டும்

0: 6 மாநிலங்களுக்கு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே புதுதில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் பிரச்சினையில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வேண்டும் என்று கோரினார். வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தொடர்பான அனைத்து தரவுகளும் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். யுனெஸ்கோ உத்தேச பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய பாரம்பரிய சின்னங்களின் எண்ணிக்கை 78 அதிகரித்துள்ளது. பண்டைய பஹ குகை ஓவியங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு கோவில்கள், குப்தர் காலத்தின் உதயகிரி குகைகள், கினோர்கர் பழங்குடியினரின் பாரம்பரியம், சத்தியாகிரகம் நடந்த முக்கிய பகுதிகள் உள்ளிட்டவை இதில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நம் நாட்டின் சிறப்பான பாரம்பரிய பன்முக கலாச்சாரம் புலப்படுவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தமது சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். உலக அளவில் நம் நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரங்களை முன்னெடுத்து பாதுகாத்து பராமரிக்கும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை இந்நிகழ்வு பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் அண்மையில் முடிவடைந்த 48 உலகத்திறன் போட்டிகளில் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் 2 வெள்ளி பதக்கங்களையும் அறிவுசார் திறன் விருதுகளையும் வென்றுள்ளன. ஆடை வடிவமைப்பு, ஊடக கலந்துரையாடல், சில்லறை விற்பனை, காணொலி வர்த்தகம் உள்ளிட்ட 4 பிரிவுகளிலும் நிஃப்ட் மாணவ மாணவிகள் அறிவுசார் திறனில் விருதுகளை கைப்பற்றினர். உலக அளவில் இந்தியாவின் ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம் விரிவடைவதையும் படைப்பாற்றல் திறன், மின்னணு தொழில்நுட்ப திறன்களில் மேம்பட்டு திகழ்வதையும் இது புலப்படுத்துவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 23 முதல் 26 வரை நடைபெற்ற இப்போட்டிகளில் 68 நாடுகளைச் சேர்ந்த 1400 மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் 64 பிரிவுகளில் களமிறங்கினர். இந்தியா 6 வெள்ளி பதக்கங்கள், 20 திறன்சார் விருதுகளை வென்று 10th இடத்தை வென்று சாதனை படைத்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வஃப் சட்டம் 2025 தொடர்பான செய்தித் தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சொத்துக்கள் மீதான மகளிரின் உரிமையை உறுதி செய்யும் வகையிலும் வஃப் வாரியத்தின் சொத்துக்களை முறையான மேலாண்மைக்காகவும் வஃப் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. வஃப் சட்ட திருத்த மசோதாவும் முசல்மான் வஃப் ரத்து மசோதாவும் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது மிக முக்கிய நிகழ்வாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இஸ்லாமிய மகளிர் மற்றும் அச்சமூகத்தின் சிறுபான்மையினருக்கு எதிரான அநீதிகளை களையும் வகையில் தாவூதி போக்ரா சமுதாயத்துடன் கலந்துரையாடிய பின்னர் இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வஃப் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட தன் மூலம் மகளிருக்கு சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டதாக திருச்சியை சேர்ந்த டாக்டர் எம் ஏ அலீம் எமது செய்தி பிரிவிடம் தெரிவிக்கையில்,
2: நம் பாரத பிரதமர் பொறுப்பேற்ற 25 வக்ஃப் சட்டம் நிறைவேற்றப்பட்டதின் வாயிலாக பல நன்மைகளை இஸ்லாமிய சமுதாயம் அடைந்து வருகின்றது. இதில் எல்லவும் சந்தேகமில்லை. குறிப்பாக முஸ்லிம் மகளிருக்கான சொத்துரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. அதற்காக பிரதமருக்கு நன்றியும் கூறிக்கொள்கின்றேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கத்தை வென்று புதிய சாதனை படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் தேசிய கொடி உயர பறந்த நிகழ்வு நாட்டின் பெருமையான தருணம் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். நீருவின் சாதனை இளைய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறியுள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய போட்டிகளில் இந்தியா 5th தங்கம் பெற்றுள்ள நிலையில் பதக்கப்பட்டியலில் 11th இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசிற்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை அமையவுள்ள இடத்தை மத்திய நிபுணர் குழு ஆய்வு செய்ய உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் எந்த செய்தியும் வரவில்லை என்றும் குறை கூறியுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து தமிழக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். பொள்ளாச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆனைமலையில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக காவல்துறையினர் தகவல் அறிந்தவுடன் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார்.

0: பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் 600,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். கொங்கு மண்டலத்தில் தொழில்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக கூறினார். விருதுநகர் அருகே சத்திர ரெட்டியாப்பட்டி ஊராட்சியில் மத்திய புள்ளியியல் அலுவலகம் சார்பில் தூய்மையே சேவை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்து மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் உதவி இயக்குநர் திரு ரத்னம் எடுத்துரைக்கையில்,
1: மத்திய அரசின் சார்பாக அனைத்து துறை அலுவலர்களும் ஆங்காங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சத்திரரெட்டிப்பட்டியில் எங்கள் துணை மண்டல அலுவலகம் சார்பாக இங்கே ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணி குப்பையெல்லாம் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து சேகரித்து உங்களுக்கு நீங்கள் எப்படி உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு எப்படி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்து சொன்னோம். அதன் மூலம் மக்களும் நல்லா தெரிந்து கொண்டாங்க. அவங்களுக்கு எங்கள் துறையின் சார்பாக ஒரு சில பரிசு ஒன்று கொடுக்கப்பட்டது.
0: பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் அமைக்கும் விவகாரத்தில் முதலமைச்சர் மாற்று அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் திரு துரை வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று பேசிய அவர், ஊடகங்கள் மற்றும் மக்களின் கருத்துக்களை அரசு திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய 3வது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. ஆசிய விளையாட்டு மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியாவின் நீருவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் பகல் 1:55. இனி கேட்கலாம் மில்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நீங்களும் QR கோட் ஸ்கேன் செஞ்சு UPI-ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: நேரம் பிற்பகல் 2:16. நீங்கள் கேட்டு ரசிப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரத்தென்றல். நம் மண்ணின் வாசம் வீசும் கிராமிய பாடல்களின் துள்ளல் இசையில் துள்ளி வர காத்திருக்கிறது மாங்குயில் மதுரத்தென்றலில் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

பிற்பகல் 2:20. மாங்குயிலும் பூங்குயிலும் பாடி முடித்த தருணத்தில் சங்கமமாகிறது அடுத்த பாடல் மதுரத்தண்டலில். சங்கமம் திரைப்படத்தில் இருந்து.

நேரம் பிற்பகல் 2:23. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரத்தென்றல். மண்ணின் வாசம் வீசும் மதுரத்தென்றலில் மீனாட்சி பவனி வருகிறாள். பெரிய வீட்டு பண்ணைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

நிமிடம் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸ். மன்வாசம் பேசும் மதுரத்தன்றலில் உலாவரது அடுத்த பாடல் என் திரைப்படத்திலிருந்து.

நேரம் பிற்பகல் 2:34. நம் மண்ணின் வாசம் வீசும் மதுரத்தென்றலில் கிராமிய பாடல்களின் இசையில் உயாரமாய் ஒலிக்க காத்திருக்கிறது நிறைவான பாடல். சீவலப்பிரி பாண்டி திரைப்படத்திலிருந்து.

0: பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுர தென்றல். அடுத்த நிகழ்ச்சி கேட்கலாம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: இன்று பிற்பகல் 3:02 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40.
2: ஆகாஷ் வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஷாகேந்திர விலாசத்தில் குரலி பயிற்சி உரை வழங்குபவர் எத்திராஜ் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள்.
3: வியாயாமாத் லபதே ஸ்வாஸ்த்யம் தீர்காயுஷ்யம் பலம் சுகம் ஆரோக்கியம் பரமம் பாக்யம் ஸ்வாஸ்த்யம் சர்வார்த்த சாதனம் ஷரீர ஆயாச ஜனனம் கர்ம வியாயாம சம்ஞிதம் தத்கிருத்வாது சுகம் தேகம் விமிருத்ரியாது சமந்ததஹ. குரளி என்று அழைக்கப்படும் மல்யுத்த கலை இந்திய இளவரசர்களுக்கு ஒரு கட்டாயமான பயிற்சியாக இருந்தது. இது சாமானிய மக்களின் விளையாட்டாக திகழ்ந்ததுடன் பண்டைய இந்திய வரலாறு முழுவதும் பரவலாக இருந்தது. அபிலாஷிதார்த்த சிந்தாமணி என்று அழைக்கப்படும் மானசோல்லாசம் 12th century தொடக்கத்தில் கல்யாணி சாளுக்கிய மன்னரான 3rd சோமேஸ்வரரால் இயற்றப்பட்ட ஒரு சம்ஸ்கிருத காவியமாகும். இந்நூல் விம்சதி என்று பெயரிடப்பட்ட 5 உட்பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளது. மன்னரின் பொழுதுபோக்குகள் மற்றும் விளையாட்டுகள் குறித்த ஒருங்கிணைந்த விவரங்களை ஒரே இடத்தில் வழங்கும் ஒரே நூல் இதுவேயாகும். மானசோல்லாசம் நூலின் 4th விம்சதியில் மன்னர் சோமேஸ்வரர் 20 வகையான வினோதங்களை விவரிக்கிறார். இவை மன்னருக்கு மகிழ்ச்சியையும் பரவசத்தையும் அளிக்கின்றன. பல்வேறு வகையான ஆயுதங்களை பயன்படுத்துவதில் கற்றுக்கொண்ட திறன்களை மெருகூட்டுவதற்காகவே போலிச் சண்டைகள் மற்றும் பயிற்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டியுள்ளது என்று சாஸ்திர வினோதம் நூலில் ஆசிரியர் விளக்குகிறார். க்ஷுரிகா கட்க கோதண்ட சக்ரகுந்த கதாதிஷு சஸ்திர விவிதைஹி ஞாசைஹி சிக்ஷிதஷ்ச திஜஸ்ரம. இது மானசோல்லாசத்தில் வினோத விம்சதியில் 4th அத்தியாயத்தில் 2nd ஸ்லோகமாகும். இந்நிகழ்வை காணப்பார்வையாளர்களை அழைக்கும் முறை மற்றும் அரசன் அணிய வேண்டிய ஆடை ஆகியவை குறித்து விரிவாக விவரிக்கப்பட்டிருந்தாலும் மானசோல்லாசம் நூலில் குரளி பற்றி ஒரு சிறு குறிப்பு மட்டுமே காணப்படுகிறது.

கூறுகிறது. அதன்படி அரசன் தனது பரிவாரங்களுடன் கம்பீரமாகவும் வீரத்தன்மை வெளிப்படும் வகையிலும் பார்வையாளர்களுக்கு கவரும் விதமாகவும் குரலிக்குள் நுழைய வேண்டும் என்று அங்கு ஆயுதங்களை கைவாழ்வதில் தனது திறமையையும் நேத்தியையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏவம் ரச்சித ஷிருங்காரோ வீரமூர்த்திர் மனோகரைகி பிரவிஷேத் குரலீம் ரம்யாம் பிரேக்ஷகைகி பரிசோபிதாம். இது மானசோல்லாசத்தில் வினோத விம்சதியில் 4வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகமானது. எனவே மல்யுத்தம் மற்றும் பிற தற்காப்பு கலைகள் பயிரிடப்படும் அல்லது நிகழ்த்தப்படும் களமே குரளி என்று ஆசிரியர் சோமேஸ்வரர் குறிப்பிடுகிறார். வித்யாநாதரின் பிரதாபருத்ரியம் நூலுக்கு குமாரசுவாமி எழுதின ரத்னாபாண என்று உரை விளக்கத்தின்படி குரளி என்பது மல்லாதி சாதனசாலா, மல்யுத்தம் மற்றும் அதுபோன்ற பிற விளையாட்டுகள் நடைபெறும் இடத்தை குறிக்கிறது. இது மன்னர்களுக்கும் அரசு குடும்பத்தை சேர்ந்த இளவரசர்களுக்கும் தங்கள் திறமைகளை அவையோருக்கு வெளிப்படுத்தும் ஒரு களமாகும். குரளி விகார ரச பூர பூரித்தே புஜதண்ட யுக்ம பர பீஷணேன்றிருப்பே பிரதாபருத்ரே தரணி பரே திருதே விஸ்ராமியதீவ புஜகேன மேதினி. சாம்ராஜ்யலக்ஷ்மி பீட்டிகா நூலானது 28 ஸ்லோகங்களை கொண்ட குரளீஸ்வரூப கதனம், குரளி விரதத்தின் தன்மை விவரித்தல் குறித்த ஒரு தனிப்படலத்தை 91வது படலம் கொண்டது. பேரரசர்கள், குறுநில மன்னர்கள் மற்றும் அதுபோன்ற மனிதர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தும் சூழலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பயிற்சிகள் ஸ்ரம கர்ம குறித்து இது விரிவாக விளக்குகிறது. குரளி எனப்படும் இடத்திற்கு ஸ்வர்ண மாதத்தில் 14ஆம் நாளிலிருந்து தொடங்கி 3 நாட்கள் பூஜை செய்ய வேண்டும். எய்ஷ்ட கைஷ்சித் பிரகர்த்தவ்யம் குரளி பூஜனம் பிரியே நபோமாசே சதுர்தஷ்யாம் ஆரப்யது தினத்ரயம். குரளியானது திறமையான கைவினைஞர்களால் நீண்ட மற்றும் விசாலமான செவ்வக வடிவில் சற்று உயர்ந்த தளத்தில் எல்லா பக்கங்களிலிருந்தும் முறையான காற்றோட்டம் கிடைக்கும் வகையில் அமைக்கப்பட வேண்டும். நிர்மிதாம் ஷில்பினா விஸ்வகர்மணேவ மகோன்னதாம் ஸ்வாயதாஞ்ச சுவிஸ்தீர்ணாம் சகவாக்ஷாம் சமந்ததஹ. குரளி அமைப்பிற்குள் ஒரு குவியல் செம்மண் ஒரு பக்கத்தில் சாய்ந்து வைப்பதற்கான தூண்கள், ஒரு பெரிய சாக்கில் கற்கள் மற்றும் ஒரு முனையில் சற்று உயர்ந்த மேடை ஆகியவை இருக்க வேண்டும். குத்ரஜித்து ரக் மிருத்ராராஷி சம்யுதாம் க்வசிதப்யுமே ஆஷ்லேஷஸ்தம்ப கம்பீராம் க்வசிச்சைவ ஸ்தலாந்தரே க்ஷுத்ர பாஷாண சம்பூர்ண மகாகோணி சமன்விதாம் க்வசிச்ச சைல கடக சங்க சம்சோபிதாந்தராம். முரசு முழக்கத்திற்கேற்ப மல்யுத்த வீரர்கள் ஒன்று கூடுகின்றனர். மன்னர் தனது பயிற்சியாளர்களுடன் வருகை தந்து சிவந்த மண்மேடை வணங்கி தெய்வங்களை வழிபடுகிறார். அப்போது மலர்கள், தூபம், தீபம், பழங்கள் மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்களை படைக்கிறார். பின்னர் மல்யுத்த வீரருக்கான ஆடையை அணிந்து வாள்வீச்சல் தனது திறமையான அசைவுகளை வெளிப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து தம் வயதை ஒத்தவர்களுடன் மல்யுத்தத்தை ஈடுபடுகிறார். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் மன்னர் ஆசான்கள், பிற மல்யுத்த வீரர்கள் மற்றும் இளவரசர்களை கௌரவித்துவிட்டு தனது அரண்மனைக்கு திரும்புகிறார். ஐயாவாள் என்று பரவலாக அறியப்படும் ஸ்ரீதர வெங்கடேஸ்வரால் இயற்றப்பட்ட சாகேந்திர விலாசம் என்னும் வரலாற்று சிறப்பு மிக்க மகாகாவியத்தில் 2ஆம் ஷாஜி மன்னரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு
குறளி எனும் தற்காப்பு கலை வடிவம் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இம்மகாகாவியத்தில்

இளவரசர் எவ்வாறு தற்காப்பு கலைகளில், குறிப்பாக மல்யுத்தம் மற்றும் ஆயுத பயிற்சியில் தேர்ச்சி பெற்றார் என்பதை புலவர் சிறப்பித்து கூறியுள்ளனர். ஷாகேந்திர விலாசத்தின் இரண்டாம் சர்க்கத்தில் உள்ள 28வது ஸ்லோகமிலிருந்து 32வது ஸ்லோகம் வரை இளம் இளவரசர் ஷாகா வெளிப்படுத்திய குரளி கலை குறித்து வர்ணனை இடம்பெற்றுள்ளது. உடல் முழுவதும் செம்மண் பூசப்பட்ட நிலையில் இளவரசர் தனது தோழர்களுடன் இணைந்து குரளி பயிற்சியை ஒரு விளையாட்டு போல மகிழ்ச்சியுடன் மேற்கொண்டதாகவும், அதன் மூலம் பார்வையாளர்களை மகிழ்வித்ததாகவும் கூறப்படுகிறது. கலையன் குரளீஷு கேலனம் சவயோபிஸ்ஸஹ பூபதே சுதஹ ருச்சிர அருண மிருத்வீலேபனோ ஜனதா ஆனந்தம் அமந்தம் ஆதனோத்து. உரிய ஆடையை அணிந்து உடல் முழு

0: பார்வையாளர்களை மகிழ்வித்ததாகவும் கூறப்படுகிறது. கலையன் குரலீஷு கேலனம் சவயோபிஸ்ஸஹ பூபதே சுதஹ ருச்சிர அருண மிருத்வீலேபனோ ஜனதா ஆனந்தம் அமந்தம் ஆதனோத். உரிய ஆடையை அணிந்து உடல் முழுவதும் சிவப்பு களிமண் பூசிக்கொண்டிருந்த இளவரசர் ஷாஹா தனது நண்பர்களுடன் குரலி பயிற்சியில் ஈடுபட்டார். அருணம் மிருத்மாபகன் அதஹ பிரதினத்தேன படேன சம்ருதஹ பரிதஹ ஸ்புரிதாம்ஷுகு அஸ்புரது அபிருத்தயன்னிவ ராஜநந்தனஹ. சிவப்பு சேறு பூசி ஒளிவீசும் ஆடை அணிந்த இந்த இளவரசன் உதிக்கும் செங்கதிரவனைப் போல திகழ்கிறான். அனுலேபண ஷோண விக்கிரஹ சமபாவி க்ஷிதிபிருத்சுதோ ஜனைஹி நவபல்லவ காண்டமண்டனஹ ச வபுஷ்மான் மதுமாசவாசரஹ. இளவரசர் தனது கையில் நீலக்கல் பதிக்கப்பட்ட கோலை ஏந்தியிருப்பதாக விவரிக்கப்பட்டுள்ளது. வலபின் மணியஷ்டி ஸ்புரத் கீர்ண கீர்ணாருண மூர்த்தி நாமுனா சககார தரோஸ பல்லவாத்து அலிமாலேவ திரோவினிர்யதி. அந்த போரில் இளவரசர் ஒருவர் நகர்விலும் வெற்றி பெற்றார். ஆயினும் தோல்வியுற்ற தரப்பினர் மீதான அவரது அணுகுமுறை மிகவும் நட்புறவுடன் ஊக்கமளிப்பதாக இருந்தது. ச நியுத்த சமுத்தத கிரமே ஜெயமேவானு பதம் பஜன்னிவ அமுச்சன்ன சட்டூன்னு சகிவ்ரஜே சதி தாக்ஷியே அவனெதிர்ஹி சோபதே. ஷாகேந்திர விலாசத்தில் ஏழாவது சர்க்கத்தில் வீரர்கள் மைதானத்தை சுற்றி நகர வேண்டி இருந்தது. இது அவர்களின் வெற்றியை அறிவிப்பதில் மிக முக்கியமானதாக இருந்தது. தரங்க ரேகாம் முகுர் அதன்னு அம்புனிதிர் ததாதி வாஹாம் திரோ விக்ஷிபதோ அணுவேலம் மல்லஸ்ய லீலாம் குரளி விஹாரே. இந்த நூலில் ஷாகேந்திர விலாசத்தில் உள்ள மேற்கூறிய விளக்கத்திலிருந்தும் உடல் முழுவதும் செம்மண் பூசி தடியை கொண்ட விளையாடப்படும் மல்யுத்த கலையே குரளி என்று அறியப்படுகிறது. இவை தவிர சிவனின் 64வது திருவிளையாடல்களை விவரிக்கும் நீலகண்ட தீக்ஷிதரின் சிவலீலார்ணவம் என்ற நூலில் அத்தியாயம் 7 குரளி பற்றிய நுணுக்கமான விவரங்களை விளக்கப்பட்டுள்ளன. அசி குலிஷ கதாசர ஆச சக்தி பிரமரக தோமர பிண்டி பால சூலைஹி பிரகடித ரண கௌஷலாக குரல்யாம் சமமிவ சா விஜஹார வீரலக்ஷ்மியா. குரளி என்பது பண்டைய இந்தியாவில் அரசர்களுக்கும் போர் வீரர்களுக்கும் தங்கள் வில்வித்தையும் மல்யுத்தம் மற்றும் ஆயுத பயிற்சிகளை மேற்கொண்ட ஒரு பாரம்பரிய உடற்பயிற்சி மற்றும் தற்காப்பு கலை கூடமாகும். சாம்ராஜ்ய லக்ஷ்மி பீட்டிகா மானசோல்லாசம் மற்றும் பிற காவியங்களில் இந்த குரளி விரதமானது வெறும் உடல் வலிமைக்கான விளையாட்டு மட்டுமல்ல, ஒரு முகப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் வளர்க்கும் ஒரு கலையாக திகழ்ந்தது. நன்றி.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஷாகேந்திர விலாசத்தில் குரளி பயிற்சி. உரை வழங்கியவர் எத்திராஜ் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
3: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
2: ஏதோ இருக்கேன். ஆமா.

0: பத்து வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை. மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் இரவு 9:30 என்று இரண்டாம் பகுதி இடம்பெறுகிறது. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் 9 சென்டிமீட்டர், திண்டுக்கல் 8 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், காவனூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் திருமங்கலம் 6 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் பேரையூர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கலவை, பையூர், பெண்ணாகரம், ஆனைப்பாளையம், ஏத்தாப்பூர், எடப்பாடி, கள்ளக்குடி, வாடிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர், அஞ்செட்டி, ஜமுனாமரத்தூர், அம்மாப்பேட்டை, சோழவந்தான், திருக்கழுக்குன்றம், நெடுங்கல், பொன்னணியார் அணை, காமாட்சிபுரம், விருதுநகர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கடலூர், அண்ணாமலை நகர், தம்மம்பட்டி, நாற்றாம்பள்ளி, கோவிலாங்குளம், திருத்தணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், செங்கம், காரியாப்பட்டி, பாலுவிடுத்தி, சாத்தியார், ஆண்டிப்பட்டி, பள்ளிப்பட்டு, பழனி, பரமக்குடி, பாபநாசம், சிதம்பரம், கொள்ளிடம், நன்னிலம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 7 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.4 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை திண்டுக்கல்லிலும் புதுச்சேரியிலும் ஓரிரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், சேலம், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், விழுப்புரம், கடலூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. முதல் தேதியன்று

0: நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. இரண்டாம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழகத்திலும் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

வணக்கம் அன்பான மனதினை நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேர்களே, வான்புகழ் வள்ளுவன் தந்த பொருள்களில் 400வது குரல் அமுதம்.

0: கேடில்லாத சிறந்த செல்வம் ஒருவனுக்கு கல்வி செல்வமே ஆகும். மற்றதெல்லாம் சிறந்த செல்வமாக அமையாது. குறள் எண் 400 அதிகாரம் கல்வி.
1: கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை.
0: கேடில்லாத சிறந்த செல்வம் ஒருவனுக்கு கல்வி செல்வமே ஆகும். மற்றதெல்லாம் சிறந்த செல்வமாக அமையாது. குறள் எண் 400 அதிகாரம் கல்வி.

நேரம் மாலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. இது மதுரை தென்றல். மதுரை தென்றலின் முதல் பாடலாக வேட்டையன் படத்திலிருந்து சுப்பு விஷ்ணன் எடவன் வரிகளில் அனிருத் இசையமைச்சு அனிருத் சுரேஷ் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் குண்டர் அண்டர் வண்டர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டூட்டு கண்ணா இப்படி ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டூட்டு கண்ணா இப்படி ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டூட்டு கண்ணா இப்படி ஜோடா.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு ரசிக்கிறவர்களே, இது மதுரை தென்றல். இதோ மதுரை தென்றலில் அடுத்ததாக அதிர வரும் பாடல், வாரிசு படத்திலிருந்து விவேக் வெறுகல்ல தமன் இசையமைச்சு சிலம்பரசன் அவர்கள் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு கேட்டு ரசிக்கிறவர்களே, இது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் அடுத்ததாக களம் புகும் பாடல் துணிவு படத்திலிருந்து வைசாக் வரிகளில் ஜிப்ரான் இசையமைச்சு அனிருத் அண்ட் வைசாக் பாடிய பாடல். இதோ நேர்களுக்காக. Yeah, I'm a bad guy.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நேயர்களே, நாம மதுரை தென்றல் நிகழ்ச்சி கேட்டு கேட்டு ரசிக்கிறோம். இதோ மதுரை தின்றலில் அடுத்த பாடலாக தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் அண்ட் சந்தோஷ் நாராயணன் பாடி சூப்லாக்ஷினி அவங்களுடைய

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நம்ம நேயர்களே கேட்டு ரசிக்கிறோம். இது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் இது அடுத்ததாக பட்டய கிளப்பும் பாட்டு. வேதாளம் படத்திலிருந்து ரோகேஸ்வரிகளில் அனிருத் இசையமைச்சு அனிருத் அண்ட் பாட்ஷா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களை.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் என்னை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வண்ணத்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரத்தின், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தின், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: இன்றைய கிசான்வாணி நிகழ்ச்சியில் முதலாவதாக சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம், மற்றும் மஞ்சுளா சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் மஞ்சள் சாகுபடி விவசாயி பி சுமதி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, அதைத் தொடர்ந்து 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான். இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதிர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம். இன்று இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் செல்போன் செமிட்டினால் உரை வழங்குகிறார் டாக்டர் டி ஜெயராஜ் சேகர் அவர்கள். இன்று இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:20 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை, நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் உருப்பட பாடல்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலகட்சில் தொடர்ந்து கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் வண்ணத்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வண்ணத்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸுடன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக திறன் போட்டிகளில் தமிழகத்திற்கு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் வேறுபாடுகளை கடந்து விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார்.

0: வேளாண் துறையின் வளர்ச்சி வீதம் ஆண்டுக்கு 3 முதல் 4.5% அளவிற்கு உள்ளதாக கூறிய அவர், உணவு தானிய உற்பத்தியும் அதிகரித்து தற்போது 205 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக கூறினார். இந்த சாதனைக்கு அரசு துறைகள், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளின் கூட்டு முயற்சியே காரணம் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை விவசாயம் மற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடியை பின்பற்றுவது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக்கொண்டுள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 1ஆம் தேதியன்று 1 நாள் 1 மணி நேரம் ஒன்றிணைந்து தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர் இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக மனதாக மாற்ற தூய்மை பணியில் மக்களை அதிக அளவில் ஈடுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களிலும் நாளை மறுதினம் பெருமளவில் தூய்மை பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதோடு உள்ளாட்சி அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச்சங்கங்கள், இளைஞர் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்துமாறும் திரு மனோகர்லால் அறிவுறுத்தினார். கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். விளாங்குறிச்சியிலிருந்து அவினாசி வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடத்தல்காரர்களை காரின் மேற்கூரையில் படுத்தபடி சென்று அவர்களை பிடிக்க திரு வேல்முருகன் சிறப்பாக செயல்பட்டார். பணியின் போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்பட முதலமைச்சர் அவரை கேட்டுக்கொண்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்றும் விவசாயமும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் உச்சநீதிமன்றம் வழங்கி தீர்ப்பை தமிழக தரப்பில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் உரிமைகளும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவும் பாதிக்கும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் தமிழ்நாடு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த திரு முகமது சலாம் இந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் தமிழ்நாடு 4 சிறப்பு பதக்கங்களை பெற்றுள்ளது. ஒட்டுமொத்த இந்திய அணியும் இப்போட்டிகளில் 6 வெள்ளிப்பதக்கங்களையும் 20 சிறப்பு பதக்கங்களையும் வென்றுள்ளது. இதனையடுத்து உலக தரவரிசையில் 10ஆம் இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. மாவட்ட மற்றும் மாநில அளவிலிருந்து திறமையான போட்டியாளர்களை கண்டறிந்து அவர்களை தயார்படுத்தியதன் மூலம் சர்வதேச போட்டியில் தமிழ்நாடு வெள்ளிப்பதக்கம் பெற முடிந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகாமல் சிறந்த அறிவை பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் உத்வேகத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும் வாழ்வில் வெற்றி பெற கடின உழைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தூய்மையே சேவை விழிப்புணர்வு இயக்கப்பணிகள் நாடு முழுவதும் காந்தியடிகள் பிறந்தநாள் அக்டோபர் 2ஆம் தேதி வரை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காந்தியடிகளின் கனவை நனவாக்கும் வகையில்

0: இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் சத்ர ரெட்டியாப்பட்டி ஊராட்சியிலும் தூய்மையே சேவை விழிப்புணர்வு இன்று நடைபெற்றது. இதில் மத்திய புள்ளியியல் துறையின் விருதுநகர் அலுவலக உதவி இயக்குநர் திரு ரத்னம் நாட்டிலும் வீட்டிலும் தூய்மையையும் சுகாதாரத்தையும் காப்பதற்கு ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார்.
1: மத்திய அரசின் அனைத்து துறைகளின் சார்பாக நாடு முழுவதும் செப்டம்பர் 17 பிரதம மந்திரி பிறந்த நாளிலிருந்து அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த நாள் வரை நாடு முழுவதும் தூய்மை இயக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அனைத்து துறை அலுவலர்களும் ஆங்காங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த சத்திரெட்டிப்பட்டியில் துணை மண்டல அலுவலகம் சார்பாக மக்களோட ஒரு இன்டராக்ட் பண்ணி அவங்களை எப்படி குப்பையெல்லாம் தனித்தனியாக பிரித்து சேகரித்து உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்து சொன்னோம். அதன் மூலம் மக்களும் நல்லா தெரிந்து கொண்டாங்க. அவங்களுக்கு எங்கள் துறையின் சார்பாக ஒரு சில பரிசு ஒன்று கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து நீங்கள் இதை கடைபிடித்து நம்மளும் நம்ம வீடும் நாடும் சுகாதாரமாக சுத்தமாக இருக்க உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தமிழகத்தில் ஈரோடு திண்டுக்கல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கடலோர ஆந்திரா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானாவில் இருந்து மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் வடக்கு தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். முன்னாள் மேயர் சிவராஜின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு ராமேஸ்வரம் கடற்கரையில் மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை விளக்கும் வகையில் சிறப்பு மணல் சிற்ப கண்காட்சி இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் மாவட்ட நீதித்துறை சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சமரசமலம் தீர்வு, சுமூகமான தீர்வு, விரைவான தீர்வு என்ற நோக்கத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் மாணவர்கள் இந்த கல்வியாண்டிற்கான மேற்படிப்பு உதவித்தொகை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெற்று வரும் நவராத்திரி கோல பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி பதக்கத்தை கைப்பற்றியது. தமிழகத்தைச் சேர்ந்த வித்யா ராமராஜ், பூவம்மா மற்றும் பிராச்சி கிரண் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகத்திறன் போட்டிகளில் தமிழகத்திற்கு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சிகள் திரை இசை பாடல்கள் ஒன்றாய் கேட்டு மகிழுங்கள்.

0: கொத்து கொத்தா முத்தம் போட்டு அணல கூட்டவா.
1: கொக்கு மீன திங்குமா இல்ல என்ன மீன் கொக்க முழுங்குமா?
0: பசியடன்

0: பிடிச்சு அடியும் கூடுது.
1: பஞ்சு முட்டை பொம்மைல நான் செய்ய மூட்டவா,
0: கொத்து கொத்தா முத்தம் போட்டு அணல கூட்டவா.
1: அந்த

0: சபை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள் கேட்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2 தேதியன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. எனவே விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட 450 கிராம ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தி தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் நடைபெற உள்ளது. கடந்த 1/4/2026 முதல் 30/9/2026 வரை தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல்

பாரத கிராம வேலை உறுதி செய்தல் மற்றும் வாழ்வாதார திட்டம், சிறுபாசனங்கள், குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஊரகம், இதர பொருட்கள் குறித்து விவாதித்தல். எனவே அக்டோபர் 2 அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். சேவை செய்திகள் நிறைவு பெறுகிறது.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் மாலை 7 மணி. ஆகாஷ்வாணி மறை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நாம மதுரை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறோம் நேர்களே. இது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில விஸ்வாசம் படத்திலிருந்து விவேகா வரிகள்ல டி இமான் இசையமைச்சு இமான் ஆதித்யா நாராயணன் அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
6: துன்னக துன்னக துன்னக துன்னக தென்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்கிறவன் நேர்களே. இதோ மதுரை தென்றலில் அடுத்த பாடலாக தானா சேர்ந்த கூட்டம் படத்திலிருந்து.

0: மேலே சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேலே சொடக்கு போடுது.
1: தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம் நேர்களே.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷவாணி வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன்.
1: வேலூர் அருகே அப்துல்லாபுரத்தில் சிறிய விமான நிலையம் மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் 2017 ரூபாய் 65 கோடி நிதியில் ஓடுபாதை அமைத்தல், விமான நிலைய மேம்பாட்டு பணிகள், தகவல் கட்டுப்பாட்டு அறை, பயணிகள் அறை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று முடிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டும் பணிகள் நடைபெற்று தற்போது முடியும் தருவாயில் உள்ளது. இந்த விமான நிலையத்திலிருந்து சென்னை, பெங்களூர், திருப்பதி மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களுக்கு சிறிய ரக விமானங்களை இயக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் வேலூரில் அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், வேலூர் விமான நிலையத்தின் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து தயாராக இருப்பதாகவும், விரைவில் திறப்பு விழா தேதி அறிவிக்கப்பட்டு பின்னர் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறினார். அதேபோல் வேலூர் கோட்டையில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தொல்லியல் துறை கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்திருப்பதால் அதை சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடம் பேசி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
2: நம்மளுடைய வேலூரை பொறுத்தளவுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல இருக்கிறேன் உங்களுக்கு. நம்மளுடைய வேலூர் விமான நிலையம் தயாராக இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே தொடர்ந்து நம்மளுடைய விமான போக்குவரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராம்மோகன் நாயுடு அவர்களிடம் தொடர்ந்து நான் அதை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்கிறேன். ஏற்கனவே அவர் வந்து இதை சம்பந்தமா அனைத்து வேலைகளும் முடிந்து விட்டது. நாம் ஒரு திறப்பு விழாவுக்கான தேதி நிர்ணயிக்கப்பட வேண்டியதுதான் பாக்கி என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அதனால் வேலூருக்கு நமக்கு ஒரு நல்ல விமான நிலையம் வர இருப்பது என்பது நமக்கு எல்லாம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம்.
1: வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் இருஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண்மை

0: ஆராய்ச்சி மையத்தில் மா மதிப்பு கூட்டுதல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த ஒருநாள் கருத்தரங்கு விவசாயிகளுக்கு அண்மையில் நடத்தப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்ததுடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாம்பழத்தை மாற்றிய விவசாயிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் குப்பைகளை எரிவாக்கும் திட்டம், ஆடு வளர்ப்பு, நாட்டு கோழி வளர்ப்பு ஆகிய ஆராய்ச்சி மையங்களை ஆய்வு செய்து அதன் பயன்பாடுகளை குறித்தும் விவசாயிகளுக்கு தெரிவிக்குமாறு வேளாண் துறை அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். இக்கருத்தரங்கில் பேசிய ஆட்சியர், மா உற்பத்தி வேலூர் மாவட்டத்தில் 50,000 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுவதாகவும், இதனை லாபகரமாக மாற்ற வேண்டும் என்றும், மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்ய வேண்டும் என விவசாயிகளை அவர் கேட்டுக்கொண்டார்.
1: நம்ம டிஸ்ட்ரிக்டோட மேங்கோ ப்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 50,000 மெட்ரிக் டன்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். பட் அது எப்படி ப்ராப்பரா நம்ம சேனலைஸ் பண்ணி கொண்டு போறது? ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் நம்ம பண்ற பட்சத்துல அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா நம்ம கொண்டு போய் நம்மளுக்கு வந்து அதிக லாபகரமா அதை வந்து எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம இந்த ட்ரைனிங் ஒரு முக்கியமான ஒரு காரணம்.
0: வேலூர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா இடங்கள் குறித்து விரைவில் சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் ஆவணப்படம் வெளியிடப்பட இருப்பதாகவும், மாவட்டத்தில் இயற்கை சார்ந்த இடங்கள் குறித்து மக்களும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்தார். வேலூர் கோட்டை பூங்காவில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறை சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான ஓவியப் போட்டிகள் மற்றும் மாணவர்களுக்கான பேச்சு போட்டிகளும் நாடகம் மற்றும் வில்லுப்பாட்டு ஆகிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் திரளான மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். விழாவில் பேசிய அவர், மாவட்டத்தின் பெருமைகளை சர்வதேச அளவில் பேச வேண்டும் என்ற வகையில் வேலூர் நகரம் சுற்றுலாவை மையப்படுத்தி ஒரு காணொளி காட்சியை உருவாக்க உள்ளோம் என்றும், இதற்கு பொதுமக்கள் வேலூரின் சிறப்புகளையும் அதனை வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்படமாகவும் அனுப்பலாம் என்று கூறினார். வேலூரில் எண்ணற்ற ஆன்மீக தலங்களும் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களும் உள்ளதால் அத்தகைய அனைத்து சுற்றுலா தலங்களையும் ஒன்றிணைத்து தேசிய அளவில் பிரபலப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்.
2: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. மோகன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அது குறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய

0: கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பது மட்டுமன்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தோஹாவில் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி கூட்டத்தின் இடையே திருமதி நிர்மலா சீதாராமன் சவுதி அரேபிய நிதியமைச்சர் திரு முகமது அல் ஜடானை சந்தித்து பல்வேறு எதிர்தரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து விவாதித்துள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி, சுகாதாரம், கல்வி மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நேபாள நிதியமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாக்லே உடனான சந்திப்பின் போது அந்நாட்டின் மழை வெள்ள சீரமைப்பு பணி குறித்து கேட்டறிந்த திருமதி நிர்மலா சீதாராமன் நேபாளத்தில் யுபிஐ, என்பிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இணைப்பை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியிருப்பதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலகளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2 தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின் போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சிறப்பு இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பணிகளின் முன்னேற்றத்தை சாலை போக்குவரத்து அமைச்சக இணைச் செயலாளர் அவ்வப்போது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வார் எனவும் அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெறும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஜூலை 1 முதல் மாற்றி அமைக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் 31,69,00,000 மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு 61.65% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் கிராமப்புறங்களில் வசிக்கும் 73,00,000 அதிகமான மக்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணிகளும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் காலியாக உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உத்தரப்பிரதேசத்தில் 10 இடங்களுக்கும் உத்தராகண்டில் 1 இடத்திற்கும் அடுத்த மாதம் 16 முதல் தேர்தல் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் ராஜினாமா செய்ததால் ஏற்பட்ட காலி இடத்திற்கான இடைத்தேர்தலுக்கான மனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மாநிலங்களவையின் தற்போதைய உறுப்பினர்களான பிஜேபியை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு பி எல் வர்மா, சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோரின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்துடன் முடிவடைவதையடுத்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடங்களுக்கு மனு தாக்கல் செய்ய வருகிற 6 கடைசி நாளாகும். மறுநாள் 7 வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும். மனுக்களை திரும்பப்பெற அக்டோபர் 9 கடைசி நாளாகும். போட்டி இருப்பின் 16 தேர்தல் நடத்தப்பட்டு அன்றே வாக்கு எண்ணிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பழங்குடியின பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து ஆவணப்படுத்தும் விதமாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை

0: இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இது தொடர்பாக பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பழங்குடியின மக்களின் மாறுபட்ட கலாச்சாரத்தை டிஜிட்டல் மயமாக்குவதுடன் அது குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் இந்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழங்குடியினர் குறித்த ஆராய்ச்சி சூழல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்கவும் இந்த ஒப்பந்தம் உதவிகரமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்புக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் நேபாளத்திற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவஸ்தவாவிற்கான பாராட்டு விழாவில் பேசிய நேபாள பிரதமர், சமீபத்திய பெருமழை மற்றும் நிலச்சரிவின் போது இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கியதாக குறிப்பிட்டார். நேபாளத்தில் மழை, வெள்ளம், நிலச்சரிவு, நிலநடுக்கம் என எத்தகைய பேரிடர் ஏற்பட்ட சீரமைப்பு பணிகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் கூறினார். மருந்து பொருட்கள், தற்காலிக கூடாரம் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா உடனடியாக அனுப்பி வைத்ததுடன் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்வதிலும் இந்தியா உதவி புரிந்ததாக திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இரண்டாவது கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் உள்துறை, சட்டம் மற்றும் நீதி அமைச்சக அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த உத்தேச சட்டம் குறித்து நாடாளுமன்ற குழுவினருக்கு எடுத்துரைத்தனர். பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் திரு சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி, தில்லி உயர்நீதிமன்றத்திற்கான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு சேத்தன் சர்மா உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற குழுவினரின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தனர். அனைத்து தகவல்களை திரட்டிய பின் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினர் குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வார இறுதியில் தங்களது அறிக்கையை தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் மொத்தம் 21 உறுப்பினர்கள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதில் 10 பேர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவர். வெளிநாட்டு பரிசுப் பொருட்களை வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான கணக்குகள் பராமரிக்கப்பட்டு பெறப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் பூஜா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 5000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மறை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நேர்களை பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கரும்பில் பூச்சி மேலாண்மைகள் குறித்து காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் சண்முக பிரேமா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இந்த பூச்சி பாத்தீங்கன்னா குருத்துமாவு பூச்சி மருதாம்பு பயிர்கள் தான் அதிகமா வரும். அதே வந்து நடவு கரும்புகள்ல கம்மியா இருக்கும். அதனால நம்ம வந்து நடவு கரும்புகளை நட்டுட்டு மருதாம்பு பயிர்களை தவிர்த்தாலே முக்காவாசிக்கு இந்த குருத்துமாவு பூச்சியை தவிர்க்கலாம். இதனால வர மகசூல் இழப்பை தவிர்க்கிறதுக்கு ஒரு வருஷம் இந்த மாதிரி மாத்தி பண்ணிட்டு கரும்பு விட்டுட்டு நெல்லு கூட போடலாம். அந்த இடத்துல நெல் போடும்போது நம்மளுக்கு கரும்புல வர பூச்சி எதுவுமே நெல்லை தாக்காது. அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். இது வந்து இயற்கை முறையில நம்ம ஒரு சுழற்சியை மாற்றுறதுதான். ஒரே இடத்துல ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல இருந்துட்டே தான் இருக்கும். விவசாயிகள்ட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா குறைகள் தான் அதிகமா வச்சிருக்காங்க. எவ்வளவோ மருந்து வந்துருச்சு. பூச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மருந்துகளுக்கு அதிகப்படியான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஒருங்கிணைந்த மேலாண்மை தான் வந்து ரொம்ப முக்கியம். பூச்சி கொல்லியை எப்ப நம்ம வந்து கொண்டு போய் அடிக்கலாம் அப்படின்னா பொருளாதார சேத நிலைக்கு மேலே போகும்போது, நம்மளுக்கு வந்து மகசூல் இழப்பு கண்டிப்பா ஏற்பட போகுது அப்படிங்கும் போது நீங்க வந்து பூச்சிக்கொல்லிகளை நாடலாம். பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து ஆரம்ப நிலையில இருக்கணும் போது நீங்க வந்து ஒட்டுண்ணிகளை விடலாம். துளைப்பான்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைகோகிரம்மா அப்படிங்கிற ஒட்டுண்ணிகளை விட்டாலே வந்து முக்காவாசிக்கு நம்ம வந்து அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 1 cc அப்படிங்கிற அளவுல மஞ்சள் கலர்ல அட்டை மாதிரி இருக்கும். அத அதை வாங்கி கரும்புகள்ல கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ஒட்டுணிகள் வந்து ஒரு வாரத்துல வெளியில வர ஆரம்பிச்சிடும். அந்த அட்டையில வந்து முட்டைதான் இருக்கும், அதை ஆட்டோமேட்டிக்கா அந்த துளைப்பான்கள் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும்.

0: இயற்கை சார்ந்த முறையிலும் போது வேப்ப எண்ணெயை வந்து கையாளலாம். ஆக்சுவலா வேப்ப எண்ணெய் நம்ம பூச்சிகள் மேல அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணெய் தானே, எண்ணெய் போய் அதோட சுவாச துளைகள் எல்லாத்தையுமே வந்து மூடிடும். கசப்பானது ஒண்ணு, இன்னொன்னு எண்ணெய் தன்மை. எண்ணெய் போய் பூச்சியோட துவாரங்கள் எல்லாத்தையுமே, மூச்சு குழாய், கழிவிடங்கள் எல்லாத்தையுமே அடைச்சிரும். மூச்சு சரியா விட முடியாது, அப்படியே வந்து அது இறந்து மடிஞ்சு போயிடும். இலைகளுக்கு அடிப்பக்கம் அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி மெதுவா ஸ்லோவா ஸ்ப்ரே பண்ணும். நம்ம பூஞ்சான் வந்துருதுன்னு சொல்றோம்ல, அந்த பூஞ்சானத்தை அடியில பாத்தீங்க அப்படின்னா அந்த பூச்சிகள் இருக்கும். அதுக்கு மேலதான் அந்த பூஞ்சானம் வந்துடும், கருப்பு கலர்ல பூஞ்சானம். மாவு பூச்சிக்கு நம்ம சொன்னோம்ல, மாவு பூச்சி வந்து தேன் மாதிரி திரவம் வந்து இது பண்ணும், அதுக்கு வந்து கருப்பு பூஞ்சானம் வந்து அட்ராக்ட் ஆகும் சொல்லிட்டு. அப்ப இலைகள் ஃபுல்லாமே கருப்பு கலர்ல மூடி இருக்கும். நம்ம நடப்போம், சரி பூஞ்சானம் தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள வந்து பூச்சி இருக்கும். அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது இயற்கை வேளாண்மையில வேப்ப எண்ணெய் இந்த மாதிரி வந்து அடிச்சீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பூஞ்சானம் இருக்கு அப்படின்னா சோகையெல்லாம் உரிச்சு அந்த காட்டை விட்டு வெளியில போய் எரிச்சிடணும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாறு உறிஞ்ச பூச்சிகள் தேனை செக்ரீட் பண்ணுதுன்னு சொன்னோம்ல, தேனை சாப்பிட்றதுக்கு எறும்புகள் வரும். அந்த எறும்போட சேர்ந்து இந்த பூச்சி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிக்கும். பக்கத்துல வேற தோட்டம் இருந்தா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகள் எல்லாமே வந்து எறும்போட தயவோட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். எறும்போட நடமாட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சாறு உறிஞ்சிற பூச்சி உங்க தோட்டத்துல இருக்கு, அதை நீங்க முடிவுக்கே வந்துடலாம்.
1: பஞ்ச அஸ்வினி பூச்சி தாக்குதல்.
0: இந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும், இலைக்கு அடிப்புறத்துல தான் இருக்கும். ஒரு இலையில பாத்தீங்கன்னா 10,000 வரையும் பூச்சி உட்கார்ந்துருக்கும். அதை சுத்தி வெள்ளை கலர்ல பஞ்சு மாதிரி ஒட்டி இருக்கும். ஒரு வருட பயிர் இல்லையா, நம்ம அவ்வளவு நாள்னும் போது நம்ம வந்து கண்டிப்பா அடுத்தடுத்து கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு மகசூல் பாதிப்பு வரும். சோ இலையில அடிப்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை கலர்ல அப்படியே வந்து மாவு மாதிரி அப்படியே ஒட்டிருக்கும். இந்த பஞ்சசுவினியும் வந்து சாரதான் உறிஞ்சும், இதுல வந்து பாத்தீங்கன்னா தேன் மாதிரி திரவம் சுரக்கும், எறும்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அதுக்கும் சேர்த்து கருப்பு பூஞ்சாலமும் வந்து கண்டிப்பா கருப்பு பூஞ்சாலமும் வரும். அதனால வந்து செடியோட வளர்ச்சி மட்டுப்படும். அந்த வர போறதுல சோகைகளை இதெல்லாம் தாக்கி இருக்கும், அந்த சோகைகளை எல்லாம் உரிக்கணும். உரிச்சு காட்டை விட்டு வேற இடங்கள்ல போய் தீ வச்சு எரிச்சு தோகையோட அடிப்புறத்துல தான் தாக்கி இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும், அங்கங்க வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா தெரியும். அப்ப அந்த சோகைகள் எல்லாத்தையுமே உரிச்சு வெளியில கொண்டு போய் எரிச்சிடணும். உங்களுக்கு ஒரு ஆள் வழி உயரம் வளர்ந்துரும் கரும்பு, நம்ம வந்து ஒரு 7 மாசம் ஆயிடுச்சுனாலே அப்ப வந்து நம்ம இப்படி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இலையோட அடிப்பகுதியில வந்து வெள்ளை வெள்ளையா இருக்குது, நல்லாவே தெரியும் வர போறங்கள்ல. அப்ப நம்ம சோகையை உரிச்சு வெளியில கொண்டு போய் போட்டுறணும்.
2: இதுவரை கரும்பில் பூச்சி மேலாண்மை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் சண்முக பிரேமா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: இனி கேட்கலாம் நேர்களே, இந்திய அரசின் கிசான் வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளாட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: என்ன மருதானேக்கா, வீடு வாசல்லாம் பெருக்கி பாத்திரமெல்லாம் பங்குடு பண்ணி துணியெல்லாம் மடிச்சு வீட்டையே சும்மா பல பலன்னு வச்சிருக்கீங்களே.
1: வா அன்பரசி, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா தானே ஆரோக்கியமும் மனசுக்கு தெம்பும் கிடைக்கும். ஆமாம், நீ எங்கே கிளம்பிட்ட கையில் கூடையை எடுத்துக்கிட்டு?
0: அதுவாக்கா,

0: வாங்கிட்டு வரதுக்காக ஆறுமுகண்ண தோட்டம் வரைக்கும் போறேன்.
1: அப்படியே பிள்ளை? ஆமா, அவர் என்ன பூக்களை சாகுபடி பண்றாரு? மல்லியா சாமந்தியா?
0: மல்லியும் இல்ல சாமந்தியும் இல்ல, நல்ல வாசனை தரக்கூடிய சம்பங்கி பூச்செடிகளை தான் வளர்த்துக்கிட்டு வராரு. அவங்க தோட்டத்துல நேத்தி போய் பார்த்தேங்கா, வெள்ள வெள்ளேன்னு சம்பங்கி பூ பூத்து குலுங்குது. அத பாக்குறப்ப மனசுக்கு எம்புட்டு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?
1: ஓஹோ, சம்பங்கி பூக்களா? அது ரொம்ப அருமையான பூ வகை போயிராச்சே. வருஷம் முழுக்கும் வருமானம் தர பூ அது.
0: அக்கா, எனக்கு கூட அந்த பூக்களை பார்த்ததும் ஒரு யோசனை வந்துச்சு.
1: என்ன பிள்ளது?
0: நான் சந்தை வியாபாரத்துக்காக தின தினம் தெரிஞ்சவங்க தோட்டத்துல இருந்துதான் பூக்களை வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்றேன். ஒருவேளை இந்த பூக்களை நானே எங்க தோட்டத்துல சாகுபடி செஞ்சேன்னா அது மூலமா எனக்கு வருமானம் கூடுதலா கிடைக்கும்லக்கா.
1: இதுவும் ரொம்ப அருமையான யோசனை தான். அப்புறம் என்ன, செடிகளை வளர்க்கறதுக்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே?
0: ஆரம்பிக்கலாம்க்கா, ஆனா அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியணும்ல. சம்பங்கி பூச்செடி எப்படி நடணும், எவ்வளவு தண்ணி பாய்ச்சணும், எப்படி பராமரிக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையேக்கா. அத பத்தி ஆறுமுக அண்ணங்கிட்ட கேக்கலாம்னு பார்த்தா அவர் ஊர்லயே இருக்க மாட்டேங்கிறாரு.
1: அதுக்கு என்ன அன்பரசி, கவலைய விடு. சரியான நேரத்துக்கு தான் நீ இங்க வந்திருக்க. உனக்கு தேவையான விவரங்களை நான் உனக்கு தெரிஞ்சுக்க வைக்கிறேன்.
0: எப்படிக்கா?
1: இப்ப நம்ம ஊர்ல விவசாயம் கூட நடக்க போகுது. அதுல சம்பங்கி சாகுபடி முறைகளை பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவங்க தான் வந்து தகவல்களை சொல்ல போறாங்க. வாப்புள்ள ஒரு எட்டு போய் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வருவோம்.
0: ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னீங்கக்கா, வாங்க போவோம்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் பயிர் சாகுபடியில் எந்த அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு மாவட்டமாக இருக்குது. உங்கள் முத்தனூர் கிராமத்தில் நீங்கள் என்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறீங்க
3: சார்? நான் வந்து சம்பங்கி சாகுபடி பண்ணிக்கிறேன் சார். ரெண்டாவது வந்து நெல் நட்டுருக்கேன் சார். கரும்பு சாகுபடி பண்ணியிருக்கேன் சார்.
2: இப்பயும் போட்டுறீங்களா?
3: இப்பயும் இருக்குது சார். இப்போ ஒரு 3 ஏக்கரா கரும்பு இருக்குது சார்.
2: அங்கே கரும்பு இருக்குது?
3: ஆ, இருக்குது சார்.
2: ஒரு பக்கம் கரும்பு, ஒரு வருஷத்திய பயிர் அது.
3: ஆமாம் சார்.
2: அடுத்தது நெல், ஒரு 3-4 மாதத்து பயிர்.
3: பயிர், ஆமாம் சார்.
2: ஆமாங்க. சம்பங்கி?
3: சம்பங்கி வந்து குறைஞ்சபட்சம் 3 ஆண்டு சார், அதிகபட்சம் 8 ஆண்டு சார்.
2: 3 ஆண்டு 8 ஆண்டுங்களா?
3: ஆமாம் சார்.
2: வச்சுக்கலாம்.
3: வச்சுருக்கலாம் சார்.
2: இதுக்கு முன்னாடி மாதிரி வச்சுருக்கீங்களா?
3: ஆ, வச்சுருக்கேன் சார்.
2: இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது எத்தனை வருஷத்து பயிர்
3: சார்? இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 2வது ஆண்டு பயிர் சார்.
2: எத்தனை ஏக்கர் அல்லது எவ்வளோ பரப்பில் சம்பங்கி வச்சுருக்கிறீங்க இப்போ
3: சார்? இப்போ 2 ஆண்டு முன்னே நட்ட சம்பங்கி வந்து 1 ஏக்கரா இருக்குது சார். இப்போ ஒரு 50 சென்ட் போட்டிருக்கேன் சார்.
2: இப்போ 1.5 ஏக்கர் இருக்குது.
3: 1.5 ஏக்கர் இருக்குது சார்.
2: பூ பறிக்கிறது ஆள் வச்சு தான் பறிக்கணும்?
3: இல்லை, நான் பறிச்சிருவேன் சார். முடிஞ்ச வரை நான் பறிச்சேன் சார்.
2: நீங்களே?
3: நாங்கள் பறிச்சிருவேன் சார். முடியலனாக்கா ஆள் கூப்பிட்டுருவோம் சார்.
2: சம்பங்கிலே நிறைய கலர் இருக்கு இல்லைங்க?
3: வண்ணம் இல்லை சார், ஒரே வண்ணம் தான் சார். வெள்ளை தான் சார்.
2: வெள்ளை தான் அது?
3: வெள்ளை தான்.
2: சம்பங்கிங்கிறது வெள்ளை தான்?
3: வெள்ளை தான் சார்.
2: அந்த ரகத்துக்கு பேர்
3: ஹைபிரிட் சம்பங்கின்னு சொல்லுவாங்க சார்.
2: எப்படி இந்த மாதிரி சம்பங்கி சாகுபடி பண்ணலான்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? எவ்வளோ காலமாக அதில் ஈடுபட்டு இருக்கிறீங்க
3: சார்? நான் வந்து சம்பங்கி சாகுபடி வந்து ஒரு 10 ஆண்டுகளாக இருக்கிறது சார். எப்படினாக்கா அது மாதம் மாதம் வருமானம் வருது சார். நெல் வந்து 3 மாதம் ஒரு டைம் சார். நெல் வந்து அறுவடை பண்ண சொல்ல மழை வந்துச்சுனாக்கா நஷ்டம் வருது சார். கரும்பு நட்டாலும் அறுவடை பண்ண சொல்ல வந்து மழை வந்தாலும் தள்ளி வெட்டுறது, அப்போ வெட்டுக்கூலி வந்து எஸ்டா போகுது சார். இது சம்பங்கி வந்து மழை வந்தாலும் மானம் காஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி அன்னைக்கு பயிர் அறுவடை பண்ணிடுறேன் சார்.
2: எங்கே விற்பனை பண்ணுவீங்க
3: சார்? திருவண்ணாமலை சார், பூ மண்டின்னு சொல்லிட்டு பெரிய மார்க்கெட் சார்.
2: அங்கே விற்பனை பண்ணிடுவீங்க?
3: ஆமாம் சார்.
2: எங்கே நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து எப்படி பஸ்ஸில் அனுப்பிடுவீங்களா?
3: இல்லை சார், எங்கள் ஊர்லேயே வந்து அவர் ஒரு ஆள் போட்டிருக்கார் சார். கடைக்கார் வந்து அங்கே ஒரு ஆள் போட்டிருக்கார் சார். அவர் வந்து எல்லாத்தையும் இடம் போட்டு வாங்கிடுவார் சார். வாங்கி ஒரு நோட்டில் குறிச்சி கொடுத்துருவா சார். மாதம் மாதம் எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவா சார்.
2: அப்போ தினம் தினம் ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்டேருந்து பூவை வாங்கி வாங்கிட்டு போயிட்டுருப்பா?
3: ஆமாம் சார். அவர் முத்தனூரில் வாங்கி வேனில் அனுப்பிடுவார் சார். திருநாள் அனுப்பிடுவார் சார்.
2: கிலோ கணக்குங்களா?
3: ஆமாம் சார், கிலோ கணக்கு சார். அன்னைக்கு ரேட்டு சார் அது வந்து.
2: இப்போ இந்த சம்பங்கிக்கெலாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீர் பாசனம் பண்ண வேண்டியிருக்கும்?
3: சம்பங்கி வந்து சார் இயற்கை பொறுத்தும் சார். அதிகம் மழை காலம் வந்துச்சுனாக்கா தண்ணி தேவைப்படாது சார். அதிகம் காற்று அதிகமாக அடித்தாலும் வாரத்துக்கு ஒரு டைம் கன்ஃபார்மாக தண்ணி பாசி ஆகணும் சார். வாரத்துக்கு ஒரு நாள் அதிகமாக வெயில் காற்று ரெண்டு சேர்த்து வந்துச்சுனாக்கா 5 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கன்ஃபார்மாக பாசி ஆகணும் சார்.
2: 5 நாளைக்கு ஒரு முறை?
3: ஆமாம் சார்.
2: ஏதாவது சொட்டு நீர்?
3: சொட்டு நீர் போட்டால் பெஸ்ட்டு சார்.
2: நீங்கள் போட்டிருக்கீங்களா?
3: நான் போட்டிருக்கேன் சார். ஃபஸ்ட்டு பஸ்ட்டு நான் போட்டது வந்து சொட்டு நீரில் தான் போட்டேன் சார். சொட்டு நீர் போட்டு வந்து 3 அடிக்கு ஒரு கால் போட்டு சம்பை சாகுபடி செய்யணும் சார். அப்போ வந்து சம்பை சென்டரில் வந்து சொட்டு நீர் லேட்டர் போட்டு ஒரு பக்கம் வந்து சம்பா வெங்காயமா ஒரு பக்கம் வந்து சம்பை சாகுபடியும் பண்ணியிருந்தேன் சார். சம்பா வெங்காயம் வந்து 3 மாதம் கழிச்ச உடனே அறுவடை பண்ணிட்டேன் சார். நான் வந்து இது செலவு பண்ண காசு எல்லாமே அந்த சம்பா வெங்காயத்தில் எடுத்துட்டேன் சார்.
2: சம்பங்கிக்கு
3: ஊடு பயிர் போல சார்.
2: ஆமாம், அதில் ஒரு ஊடு பயிர்.
3: ஊடு பயிர் போல
2: 3-4 மாதத்தில் எடுத்துட்டீங்க?
3: எடுத்துட்டேன் சார். இப்போ லேசாக களை வெட்டிட்டு மிளகாய் நட்டுருக்கேன் சார்.
2: திருப்பியுமா?
3: இல்லை சார், அந்த புதுசாக இப்போ சம்பிங் போட்டுருக்கல சார், ஒரு 50 சென்ட்
2: அந்த அதில்
3: அதில் வந்து இப்போ ஊடு பயிர் போல் மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன்
2: சார். அதில் வெங்காயம் போடலையா?
3: இல்லை சார், வெங்காயம் வந்து விதை வெங்காயம் வந்து 120 ரூபா 130 ரூபா போகுது சார்.
2: நீங்களே கொஞ்சம் எடுத்து வைக்கக்கூடாதா?
3: இல்லை, வைக்க முடியாது சார். வெங்காயம் வந்து
2: அடிக்கப்படும்.
3: இல்லை, அப்படி நாளாச்சுன்னா தன்னால் அது சர்வ போல் போயிடும் சார்.
2: அதனால் வாங்கி தான் ஆகணும்.
3: வாங்கி தான் ஆகணும் சார்.
2: சின்ன வெங்காயங்களா?
3: சின்ன வெங்காயம் சார்.

0: வெங்காயம் சார், சின்ன சார்.
1: அது வந்து நீங்கள் சம்பா வெங்காயம்னு சொல்லுவீங்க?
0: சம்பா எங்கள் ஏரியா சம்பா தான் சொல்லுவோம்.
1: நாங்கள் சின்ன வெங்காயம் சொல்லுவோம், சில சாம்பார் வெங்காயம் சொல்லுவோம்.
0: எங்கள் பக்கம் வந்து சம்பா வெங்காயம் சொல்லுவோம் சார்.
1: பெரிய வெங்காயத்தை
0: அது பெல்லாரி வெங்காயம் சொல்லுவோம்.
1: பெல்லாரி வெங்காயம், அதுக்கு அந்த பேர் தான்.
0: ஆ சார்,
1: நான் மறுபடியும் சம்மங்கிக்கு வர்றேன்.
0: ஆ சார்,
1: சம்மங்கி வந்து எப்படி வந்து நீங்கள் வித கிழங்கா?
0: கிழங்கு சார்.
1: எங்கே வாங்குவீங்க, எப்படி?
0: பக்கத்தில் செஞ்சூர்கிட்ட வாங்கினோம் சார். ஒரு கிலோ வந்து 20 ரூபான்னு வாங்கினோம் சார்.
1: கிலோ 20 ரூபா?
0: ஆமாம் சார்.
1: ஒரு எத்தனை கிழங்கு இருக்கும்?
0: ஒரு கிலோ இல்லையா சார்? ஒரு கிலோவில் வந்து முன்ன பின்ன வரும் சார். சைஸு தந்தாலும் முன்ன பின்ன வரும் சார்.
1: அதுக்கு ஏதாவது பருவம் இருக்குல்ல நடுறதுக்கு?
0: ஆமாம் சார், அங்கே வந்து ஆணி ஆடி ஆவணி 3 மாதம் வந்து பருவமாதிரி டைம் சார். இயக்க அதான் வந்து கிளைமேட் மாதிரி சில்லுன்னு காற்று வர டைம் நல்லா வந்தது சார்.
1: என்ன இடைவெளி
0: சார்? 3 அடி கொண்டு சார். அதான் வந்து சொட்டு நீர் போட்டால் 3 அடி கொண்டு சார். 3 அடி கொண்டு போட்டோம்னாக்கா சார், நைட்டில் பூ எடுத்தாலோ பகலில் பூ எடுத்தாலோ கீ என்ன பூச்சி போட்டுக்கிறதுனு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் சார்.
1: அது என்னங்க நைட்டில் பூ எடுக்கிறது பகலில் பூ எடுக்கிறது
0: சார்? நைட்டு நான் வந்து 2 மணிக்கு போய் பூ எடுப்பேன் சார்.
1: அப்படியா?
0: ஆமாம் சார், 22 மணிக்கு எடுத்து 5:30 வந்து பூ மண்டிக்காரர்கிட்ட பூ ஒப்படைச்சிருவோம் சார்.
1: நைட்டு 2 மணி போவீங்களா?
0: ஆ போவோம் சார்.
1: தோட்டத்துக்கா?
0: ஆமாம் சார்.
1: நீ ஒரு ஆளாக போவீங்க?
0: ஒரு ஆளே போவோம் சார். எங்கள் ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் எடுப்பாங்க சார்.
1: அப்போ சம்மங்கி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பால் இருந்துகிட்டே இருப்பாங்க.
0: பகல் பாலே இருப்பாங்க சார். நைட் நல்லா நெத்தி பேட்டரி போட்டுன்னு நைட் பகல் ஃபுல்லாக
1: சொல்லுவோம். பேட்டரி போட்டுப்பீங்களா?
0: ஆமாம் சார். பேட்டரி போடலாம் தெரியாதுங்களா சார்? நெத்தி பேட்டரி போட்டுங்க சார். நெத்தி பேட்டரி போட்டு ஃபுல்லாக
1: அது லைட் எரியும்.
0: லைட் எரிஞ்சிடும் சார்.
1: நீங்கள் உங்கள் தோட்டத்தில் ஒரே ஆளாக எடுத்துருவீங்க?
0: நான் எடுத்துருவோம் சார். நைட்டு 2 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 5:30 வந்து ஒரு 25 to 25 kg வரைக்கும் எடுத்துருவோம் சார்.
1: 25 கிலோவா?
0: 25 கிலோ சார்.
1: அந்த 25 கிலோங்கிறது நமக்கு எவ்வளோ பரப்புலேருந்து கிடைக்கும்
0: சார்? 25 கிலோன்றது வந்து சார் ஒரு 70 சென்டில் கிடைக்கும் சார். நல்லா செடி நல்லா இருந்துச்சுன்னா 75 சென்டில் கிடச்சிரும் சார்.
1: ஓ, 25 சென்டில் கிடச்சிரும். ஒரு சென்ட்டுக்கு 1 கிலோ?
0: 1 கிலோ தான் சார்.
1: இப்போ 50 சென்ட் வச்சுருக்கீங்க.
0: ஆ சார்.
1: அறுவடை ஆரம்பிச்சிட்டிங்களா?
0: இல்லை சார், இப்போ தான் நட்டு சார். இன்னும் 3 மாதம் ஆகணும் சார்.
1: 3 மாதம் ஆகும்.
0: ஆமாம் சார்.
1: 3 அடி இடைவெளி சொல்கிறீங்க?
0: ஆ சார்.
1: பயிருக்கு பயிர் 3 அடி?
0: ஆ சார்.
1: வரிசைக்கு வரிசை?
0: வரிசைக்கு வரிசை ஒரு 6 அடி சார்.
1: 6 அடி இருந்தால் போருமா?
0: போதும் சார். அது கலப்பு வந்துடும் சார். கழிச்சிச்சுனாக்கா ஃபுல்லாக குரோத்து ஃபுல்லாக வந்துடும் சார்.
1: இப்போ இதில் நீங்கள் சொட்டுநீர் பாசனம் போட்டிருக்கீங்க?
0: சொட்டுநீர் இல்லை சார், இப்போ தண்ணி சேமரமாக சொல்லி அப்படியே பாசனம் சார்.
1: இப்போ தனித்தனியாக பாயுது?
0: தனித்தனியாக பாயுது சார்.
1: தனித்தண்ணி பாஞ்சுன்னா களமண்டும்?
0: களமண்டும் சார்.
1: வாழ் வச்சு தான் களை?
0: இல்லை சார், நான் இந்த பவர் வீடாக சின்னது வச்சுங்கிறேன் சார். களை வெட்டுற மிஷின் சார். சென்டரில் ஓட்டிட்டு பயிர் வர வந்து ஆள் வச்சு களை வெட்டிடுறேன் சார்.
1: அப்போ அதுக்கு ஆள் குறைச்சலாக இருந்தால் போதும்?
0: குறைச்சலாக போதும் சார்.
1: அந்த பவர் வீட்டரை நீங்களே ஓட்டிருவீங்க?
0: நானே ஓட்டிடுவேன் சார்.
1: அதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு நடுறீங்கல்ல?
0: ஆமாம் சார்.
1: எத்தனை முறை உழவு ஓட்டினீங்கல்ல?
0: குறைஞ்சபட்சம் ஒரு 10 முறை ஓட்டிருப்போம் சார்.
1: 10?
0: ஆமாம் சார்.
1: அவ்வளோ ஓட்டினுங்களா
0: சார்? அவ்வளோ எவ்வளோ மண் நெப்பமாக வருது அந்தளவுக்கு வேறு இறங்கும் சார். அந்தளவுக்கு கலப்பு வரும் சார். அந்தளவுக்கு பூ பெருசு பெருசாக வரும் சார்.
1: உழவுங்கிறது வந்து டிராக்டர் உழவு?
0: டிராக்டர் உழவு தான் சார்.
1: நீங்களே ஓட்டிடுவீங்களா?
0: நானே இல்லை சார், வண்டி தான். வாடகை தான் சார்.
1: வாடகை வண்டி?
0: வாடகை வண்டி சார்.
1: இந்த மாதிரி ஒரு 50 சென்ட் ஓட்டுறீங்கல்ல?
0: ஆ சார்.
1: இந்த 50 சென்ட்டுக்கு டிராக்டரில் உழவு ஓட்டுறதா இருந்தால் ஒரு உழவா அல்லது 2 உழவு ஓட்டுவீங்களா முதல்ல?
0: சார், ஃபஸ்ட்டு டைம் வந்து 2 உழவு ஓட்டுருவோம் சார்.
1: அது எவ்வளோ காசு கேட்பாங்க?
0: 2 உழவு ஓட்டினோம்னாக்கா 50 சென்ட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும் சார்.
1: 1 மணி நேரம்?
0: ஆமாம் சார். 1100 ரூபா சார்.
1: ஓ, அந்த மணிக்கணக்கு?
0: மணிக்கணக்கு தான்.
1: ரொட்டே வெட்டுறா?
0: இல்லை சார், பெரிய வண்டியா சார்.
1: கலப்பு தான்?
0: கலப்பு தான். செஞ்சு கொத்து கலப்புன்னு சொல்லுவாங்க சார்.
1: அது வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு மணி நேரம்?
0: 1 மணி நேரம் சார்.
1: 1100 ரூபா?
0: 100 ரூபா சார்.
1: அது மாதிரி கிட்டத்தட்ட நம்ம 5 முறை ஓட்டுவோம்.
0: 5 முறை சார்.
1: அதில் ஏதாவது இயற்கை எரு போடுவீங்களா? சாணி குப்பை?
0: சாணி குப்பைலாம் போட்டால் சம்பிங்கி வந்து சார் அந்த அண்டு செல் உட்காந்துரும் சார்.
1: என்ன உட்காருங்க?
0: அண்டு செல்லுன்னு சொல்லுவாங்க சார். அதான் வந்து நச்சு போல உட்காந்து அது கரைஞ்சிரும் சார்.
1: வேர்பூச்சி மாதிரி?
0: வேர்பூச்சி போல உட்காந்து அது வெளியே தெரியாது சார்.
1: சரி,
0: அதனால் வந்து எரு அதிகபட்சம் போட மாட்டேன் சார். அப்படியே அது எரு போட தந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே போட்டு பூமி வந்து நெப்பமாகிக்கணும் சார். அதனுடைய இது எருவே இல்லாத போல மண்ணை எரு ஒன்றா மக்கற அளவுக்கு விட்டணும் சார்.
1: அப்படியா?
0: ஆமாம் சார்.
1: இப்போ நீங்கள் மண்புழு உரம் கூட வாங்கி போடலாம், வேப்ப முன்னா கூட வாங்கி போடலாம்.
0: வேப்ப முன்னாக்கெலாம் போடலாம் சார். அதெல்லாம் ஒன்றாவா சார்? அதெல்லாம் போடலாம் சார்.
1: இப்போ இது மாதிரி ஓட்டிட்டு பார் பிடிப்பீங்களா?
0: ஆமாம், பார் பிடிப்போம் சார். 3 அடிக்கு 1 பார் பிடிச்சிருவோம் சார்.
1: 3 அடிக்கு 1 பார். அந்த மாதிரி பார் பிடிச்சிட்டு அதில் தான் நீங்கள் இந்த கிழங்கு நடணும். கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்குங்க ஒரு கிழங்கு
0: சார்? ஒரு கிழங்கு வந்து கணக்கு பண்ணோம்னா ஒரு 50 கிராம் 100 கிராம் அளவில் வரும் சார்.
1: அவ்வளோதான். அதில் ஏதாவது நீங்கள் மருந்து இருந்து போட்டு நடுவீங்களா இல்லை அப்படியே நட்டுருவீங்க?
0: அப்படி தான் நடுவோம் சார்.
1: வெறும்னா நான் கிழங்கு நட்டுணும்.
0: அவ்வளோ தான் சார். அப்படியே மஞ்சள் விட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே நட்டுன்னு போயிட வேண்டியது
1: சார். எத்தனை நாள் முளைப்பு வரும்?
0: முளைப்பு வந்து சார் ஒரு 2 வாரத்தில் வந்துடும் சார்.
1: 2 வாரம் ஆகுமா?
0: ஆமாம் சார்.
1: 2 வாரம் வரைக்கும் 10-15 நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்.
0: காத்துனுங்க
1: சார். வருதான்னு?
0: ஆமாம் சார். ஃபஸ்ட்டு ஒருத்த நட்ட சொல்ல ஒரு தண்ணி சார். திரும்பி வந்து செல தண்ணின்னு சொல்லுவோம் சார். அடுத்த தண்ணி காமி சொல்லலாம். அடுத்த தண்ணி காமிச்சிட்டு ஒரு 2-3 நாளில் பயிர் தூள்த்து வந்துடும் சார்.
1: வந்துடும். இந்த மாதிரி நட்டுட்டு ஒரு 10 நாள் அல்லது முளைப்பு வருது. முளைப்பு வந்ததுக்கப்புறம் என்ன செய்வீங்க?
0: முளைப்பு வந்ததுக்கப்புறம் களை வெட்டி விட்டுட்டு அப்படியே தான் விடும் சார். பயிர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரணும் சார். ஒரு 2 மாதம் வரைக்கும் அது எதுவும் வைக்க மாட்டோம் சார். அதுக்கப்புறம் மேல்பட்டு தான் வந்து எதனா டிஏபி இல்லைனாக்கா 16:16 அது போல் எதனா உர வைக்கணும் சார்.
1: காம்ப்ளெக்ஸ் மாதிரி எதாவது? அது வரைக்கும் வைக்கவே மாட்டீங்களா?
0: வைக்க மாட்டோம் சார்.
1: ஏன் அப்படி?
0: இல்லை சார், பயிர் வந்து இயற்கையாக கழிச்சு வந்துடும் சார், அதுக்கப்புறம் மேல்போட்டு தான் வைக்கிறது.
1: அதுக்கப்புறம் தான் வரும்.
0: ஆமாம், ஒன்று ரெண்டு பூ வர ஆரம்பிக்கும் சார், லேசாக வர ஆரம்பிச்சு சார், வந்து வர வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக பயிர் பிக்கப் ஆகிடும் சார்.
1: ஆக அது முதல் பூ வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், காத்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வர வைக்கிறோம்.
0: ஆமாம் சார்.
1: இந்த 50 சென்ட்டுக்கு எவ்வளவு டிஏபியோ அல்லது எவ்வளவு 16x16 காம்ப்ளெக்ஸோ வைப்பீங்க
0: சார்? இப்போ எது வச்சாலும் ஒரு மூட்டை அளவு சார்.
1: இந்த 50 சென்ட்டுக்கு ஒரு மூட்டை
0: ஒரு மூட்டை சார்.

0: ஏக்கரா இருந்தால் ரெண்டு மூட்டை.
1: ரெண்டு மூட்டை சார்.
0: முதல் பூ நமக்கு வர்றதுக்கு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுமா?
1: ரெண்டு மூணு மாதம் ஆகும் சார்.
0: மூணு மாதம்.
1: ஃபஸ்ட்டு வருஷம் என்னன்னாக்கா அந்த கிழங்கு வந்து குறுத்து வர பருவமாச்சுனாக்கா உடனே வந்துடும் சார். வந்து நான் சின்ன சின்னதாக வரும் சார். ஒரு மூணு மாதம் மேல் போட்டுனாக்கா நல்லா தெளிவாக பெருசாக வரும் சார்.
0: முதல்ல வர்ற பூ சின்னதாக தான்
1: சின்னதாக வரும் சார்.
0: அது என்ன கட் பண்ணணுமா அப்படியே?
1: இல்லை சார், அப்படியே செண்டு போல் வரும் சார்.
0: ஆமாம்.
1: சைடில் அப்படியே உடச்சி உடச்சி எடுக்க வேண்டியதுதான் சார்.
0: உடச்ச அப்படியே வந்துடும்.
1: அது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பூ மூணு பூ அஞ்சு பூ அப்படி தான் மலரும் சார். மீதியெல்லாம் மலரா சார். அப்படியே தான் சின்னதாக இருக்கும் சார்.
0: இப்போ மலர்ந்த பூ தான் நம்ம எடுக்கணும்.
1: எடுக்கணும் சார். மலராத்தெல்லாம் அப்படி தான் விட்டணும் சார். அது வந்து மரநாளும் மலரும் சார். அது எப்படின்னா அந்த வாழைப்பூ மலர்ந்து வெளியே வருதுப்பா சார். அது போல் மலர்ந்து மலர்ந்து ஒரு நாளைக்கு நாலு பூ அஞ்சு பூ அப்படியே ஒதுங்கி வரும் சார்.
0: சாமந்தி பூக்கும் நீங்கள் சொல்கிற இந்த சம்பங்கிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா?
1: நிறைய சார். சாமந்தி வந்து நிறைய கலர் சார். மூணு நாலு கலர் நின்று தெஞ்சி இருக்குது சார். அதில் வந்து சாமந்தி வந்து அதிகம் காஞ்சாலும் ரெண்டாவது பிக்கப் ஆகும் சார். அதிகம் மழை பெஞ்சாலும் அது பிக்கப் ஆகும் சார். ஆகுதா சார்? சம்பிங் வந்து எப்படி இருந்தாலும் சமாளிச்சிங்க சார்.
0: அதனால தான் இதுக்கு போகிறீங்க?
1: ஆமாம் சார்.
0: உங்கள் பகுதியில் நிறைய பேர் வச்சுருக்காங்க.
1: எங்கள் பக்கம் நிறைய சார்.
0: இதில் இப்போ நீங்கள் வந்து வெள்ளை நிறம் சொல்கிறீங்க.
1: ஆ சார்.
0: இது போல் வேறு நிறம்லாம் இருக்காது இல்லை?
1: வேறு இல்லை சார், ஒரே கலர் அவள் தான் சார்.
0: இப்போ இது வந்து சம்பங்கிலாம் ஒரு பூ பூத்துச்சுன்னா அது எத்தனை நாளைக்கு அது இருக்கும்? அது
1: பூ பூத்துச்சுனாக்கா குறைஞ்சபட்சம் பத்து நாள் வரைக்கும் வரும் சார். பூ குருத்து வர்றது அவ்வளோ சார். அதிகமாக பெருசாக வந்துச்சுனாக்கா நிறைய பூ வரும் சார். அது பத்து நாள் வரைக்கும் சார். சின்னதாக வந்துச்சுனாக்கா ஒரு அஞ்சு நாள் மூணு நாள் அப்படி வரும் சார்.
0: இல்லை நான் கேட்குறது.
1: ஆமாம் சார்.
0: இப்போது பூ பறிச்சிடுறீங்க.
1: ஆமாம் சார்.
0: காலையில் நீங்கள் போய் ரெண்டு மணிக்கு பறிக்கிறீங்க பாருங்க.
1: ஆமாம் சார்.
0: அந்த பூ மலர்ந்த பூவாக தானே இருக்கும்?
1: இல்லை சார், மலராது சார். மலர ஸ்டேஜில் இருக்கு. ஆனால் மலராது.
0: மலராது.
1: மலராது சார்.
0: அந்த மலராத மலர்ந்து மலராத அந்த பூவை.
1: ஆமாம் சார்.
0: நீங்கள் பறிக்கிறீங்க.
1: ஆமாம் சார்.
0: பறித்த பிறகு அது எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம்?
1: ஈவினிங் வரைக்கும் தானே சார். ஈவினிங் மேல்பட்டு மலர்ந்துடும் சார்.
0: மலர்ந்துடும். மலர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான்.
1: அவள் தான் சார்.
0: மல்லிகைப்பூ மாதிரி தான்.
1: ஆமாம் சார்.
0: மொட்டாக இருக்கும். மொட்டாக இருக்கிற வரைக்கும் சரி. மலர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு.
1: முடிஞ்சிருச்சு. அவள் தான் சார்.
0: வாசனை இருக்குங்களா
1: சார்? வாசனை நல்ல வாசனை சார்.
0: ராம்ஜெயத்துடைய தொலைபேசின்னு சொல்லும்.
1: 97 97 86 86 74 74 73 சார்.
0: 71 74 73 73. உங்களை தொடர்பு கொண்டு அந்த சம்மங்கி சாகுடி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எங்கள் கூட சொல்லலாம்.
1: எனக்கு வந்து விவசாயம்னா உயிர் சார். கண்டிப்பாக சொல்லுவோம் சார்.
2: சம்பங்கி சாகுபடி முறையில பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
3: மருதானிக்கா, எல்லா விவரங்களையும் ஒன்னு விடாம கேட்டுக்கிட்டேன். என் கைபேசியிலையும் அந்த முத்து முத்தான தகவல்களை பதிஞ்சும் வச்சுக்கிட்டேன்.
2: நல்ல வேலை பண்ண புள்ள. கூட இன்னொரு பதிவையும் பதிஞ்சுக்கோ.
3: அது என்ன விவரங்கா?
2: இவ்வளவு நேரமா நறுமணம் மிக்க சம்பங்கி பூக்களை பத்தி தானே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பெண்களோட அழகுக்கு அழகு சேர்க்கிற மஞ்சள் சாகுபடி அனுபவங்களை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேல வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. இதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
3: ஆஹா, வருமானத்துக்கு சம்பங்கி, ஆரோக்கியத்துக்கு மஞ்சள் சாகுபடியா? இதோ இப்பவே விவரங்களை கேக்குறேன்.
4: மஞ்சள் 1 ஏக்கர் 1 1/4 ஏக்கர் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை முறையில பண்றதுனால கம்மியாக தான் பண்றோம். நம்ம மஞ்சள் தூளுக்கும் விதைக்குமே கொடுத்துறது.
5: சரி, மஞ்சள் சாகுபடி பண்றது எப்படி உங்களுக்கு ஐடியா இல்ல? பாரம்பரியமா உங்களுக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்ததா?
4: ஆமாங்க சார், எங்க அப்பா அம்மா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இவ்வளவு நாளா நானும் பண்ணாம தான் விட்டுட்டேன். இப்ப ஒரு 3 வருஷமா தான் சார் மஞ்சளும் சரி நம்ம பண்ணணும். மஞ்சள் தூள் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால இப்ப 3 வருஷமா மஞ்சள் போட்டு மஞ்சள் வித மஞ்சளாவும் கொடுத்துட்டு மீதி வேக வச்சு நாங்க அரைச்சி மஞ்சள் தூளா கொடுத்துட்டு இருக்காங்க சார்.
5: சரி, இப்ப மஞ்சள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விவசாயி நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன்.
4: ஆமாங்க சார்.
5: இப்ப நிலத்தை தயார் பண்றதுலன்னு சொல்லுங்களேன். மண் எத்தனை தர உழணும்? நல்ல புழுதியா உழணுமா? என்ன செய்யணும்?
4: நாம வந்து எப்பவும் பண்ற மாதிரி தாங்க சார், பலதானிய விதப்பு கொடுத்துருவோம். இல்ல அப்படின்னாக்க நம்ம ஆடி பட்டம் போடுறதுனால நெல் எடுத்துட்டு மாசி சித்திரையில பங்குனையில நம்ம நெல் அறுவடை செய்வோம். அறுவடை செஞ்சோம்னா நெல்லங்கட்டையிலேயே நம்ம உழுது நல்லா ஒரு நாலு சேலாட்டை உழுது ரொட்டேட்டர்ல அடிச்சு நம்ம ட்ரிப்ல போட்டுருவோங்க சார். பாறை ஓட்டி ரொட்டேட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார், அந்த ரொட்டேட்டர்லயே கூட நல்லா நைஸா மண்ணை உழுது பவர் டில்லர் வச்சு அப்படியே லைனா கரை ஓட்டி விட்டோம்னா, ஓட்டி விட்டு அடுத்த மஞ்சள் விளம்பிட்டோம்னா அடுத்த ரெண்டாவது செகண்ட்ல இன்னொரு தடவை பவர் டில்லர்லயே ஓட்டி விட்டோம்னா கரையாயிடும். அதுக்கு மேல நம்ம சொட்டு நீர் பைப்பை இழுத்து

0: போட்டுருவோம்.
1: சார், இப்ப இந்த விதைக்கிழங்கு எல்லாம் வந்து எப்படி நீங்களே தயார் பண்ணிக்கிறீங்களா இல்ல வாங்குறீங்களா?
0: ஒரு தடவை வாங்கினோங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினோம். அதுல இருந்து நாங்களே விதை எடுத்துக்கிறோங்க சார்.
1: ஒரு ஏக்கர்னா எவ்வளவு விதை தேவைப்படும்?
0: ஒரு அரை ஏக்கருக்கு 500 கிலோ தேவைப்படுங்க சார்.
1: அரை ஏக்கருக்கு?
0: அரை ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்குனா ஒரு டன்னு தேவைப்படுங்க சார், 1000 கிலோ.
1: அது ஏதாவது விதை நேர்த்தி பண்ணணுமா இல்ல வந்து அப்படியே கிழங்க வந்து
0: நாங்க
1: செய்வீங்க?
0: மாமரத்து நிழல் இருக்கும், அந்த நிழல்ல நாங்க மஞ்சளை அடுக்கி மூட போட்டு தண்ணி தெளிச்சு விட்டோம்னாவே போதுங்க சார். வேற எல்லாம் எதுவும் பண்றதில்ல. ரெண்டு மாசம் வச்சிருக்கலாங்க சார்.
1: நிழல் ஓட்டமா போட்டு
0: வச்சிருக்கலாம்.
1: தண்ணி அப்பப்ப தெளிச்சுட்டு இப்படி காலையில சாயந்தரமா இல்ல ஒரு நாளைக்கு ஒரு
0: ஒரு நாளைக்கு ஒரு தடவை தெளிப்போம் ஆரம்பத்துல. அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட தெளிக்கலாங்க சார்.
1: ரெண்டு மாசத்துல அது நல்ல மிளகட்டி
0: வந்துருங்க சார்.
1: சரி, அப்புறம் அதுக்கு பிறகு கணக்கு இருக்கும்ல, ஒரு ஏக்கர்னா இத்தனை நடணும் அப்படின்னு இடைவெளி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஒரு அடிக்கு ஒன்னு நடுவோங்க சார். விரலி வந்து நல்லா பெரிய சைஸாதான் விதைக்குன்னு தனியா பொறுக்கி எடுத்து வைப்போம். அப்படிங்கும் போது நம்ம ஒரு அடிக்கு ஒன்னு எடுத்து வைப்போங்க சார். ட்ரிப்பு வந்து 4 அடி லேட்டர் தாங்க சார். 4 அடியில 2 அடிக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். 2 அடிக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த 2 அடி ஹோல்ஸ்லயே 3 மஞ்சள் வச்சிருவோம்.
1: இப்ப நீங்க அந்த விதைக்கரண்டா நட்டு அதுக்கு பிறகு உயிர் தண்ணி விடுவீங்க?
0: ஆமாங்க.
1: அதுக்கு பிறகு எத்தனை நாள்ல ஒரு ஜான் பயிரா வரணும்னா எவ்வளவு நாள் ஆகும்?
0: நல்லா தண்ணி பஞ்சிட்டு இருந்ததுன்னா 1 மாசம் ஆயிடுங்க சார். அதுக்கு முன்னாடி மஞ்சள் முளைச்சு வெளியில வரங்காட்டியுமே களை வந்துரும்.
1: அது முந்திட்டு வந்துடும்.
0: ஆமா, முந்திட்டு வந்துரும். ஒரு தண்ணியை விட்டு ரெண்டாவது தண்ணி ட்ரிப்ல விட்டாவே களை வந்துடும். களை வந்துட்டா அப்புறம் நம்ம ஆள் வச்சுதான் களை எடுப்போம். களை எடுத்ததுக்கு அப்புறம் முளப்பு வருங்க சார்.
1: சரி, அந்த களையை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றீங்க, களைக்குலியா இல்ல ஆள் வச்சு?
0: ஆள் வச்சுதாங்க சார் பண்றோம். ஆமா, இயற்கை முறையில பண்றதுனால களைக்குலியே இல்லைங்க சார். ஆள் வச்சுதான் எடுத்தவனு வேற வழியே இல்ல.
1: சரி, அதுக்குள்ள இங்க பயிரும் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். பொதுவா வந்து மஞ்சள்ல அந்த அளவுக்கு நோய் தாக்காதுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன நோயெல்லாம் தாக்க வாய்ப்பு இருக்கு, உங்க பகுதியில் எப்படி இருக்கு?
0: மஞ்சள் வந்து சருவு காஞ்சி போன மாதிரி, அந்த இலைகள் எல்லாம் காஞ்சி போன மாதிரி ஒரு நோய் வருங்க சார். அப்புறம் இலையிலேயே வந்து புள்ளி புள்ளியா இருக்கும் சார், இலை புள்ளி நோய், இதெல்லாம் வருங்க சார். நாம வருமோன்னு காப்போங்கறதுனால வேப்ப முன்னாக்கு, கல்ல புண்ணாக்கு இதெல்லாம் போடுறோம்.
1: அடி உரமா என்ன போடுவீங்க?
0: அதாங்க சார், வேப்ப முன்னாக்கு, கல்ல புண்ணாக்கு, மண்புழு உரம்
1: ஒட்டுமொத்த வயல் முழுக்குமே போட்டுருவீங்களா?
0: போட்டுருவோங்க சார். போட்டுட்டு தான் நம்ம ரொட்டேட்டர்லயே பார் அடிச்சு போடுறது.
1: அதுல வந்து ரசாயன உரம் அதெல்லாம் கிடையாது?
0: அதெல்லாம் எதுவும் கிடையாது,
1: எல்லாம் இயற்கை சம்பந்தம்.
0: ஆமாங்க சார்.
1: சரி, அது மாதிரி போட்டுருவீங்க, அது வந்து கிளம்பி வருது. அதுக்கு பிறகு வந்து நீங்க சொன்னீங்க பூச்சி நோய் தாக்காம இருக்கிறதுக்கு வேற என்னென்ன பண்றீங்க? வேப்பம்
0: அது போட்டுருவோங்க சார். அது போட்டு ஒரு களை எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது பூச்சி தாக்கிட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக அந்த மீனமில விட்டுருவோங்க சார். மீனமில விடும் போது எந்த ஒரு பூச்சியும் தாக்க வராது,
1: வாடகை
0: வராது. அப்ப நம்ம வந்து பூச்சி அட்டை, புனல், குண்டு இது மாதிரி
1: ஒரு வைப்பீங்க?
0: எனக்கு ஊர்ச்சி பொறி வந்து 3-4 எடுத்து வச்சிருவோம். ஒரு வயலுக்கு, ஒரு 1/2 ஏக்கருக்கு 3 எடுத்து வச்சிருவோம். ஓரளவுக்கு எந்த ஒரு நோயும் தாக்காத பாத்துக்குவோங்க சார்.
1: சரி சரி, இப்ப நீர் மேலாண்மைக்கு வருவோமே. இப்ப நீங்க வந்து அடி உரம் போட்டீங்க, அதுக்கு பிறகு கிழங்கு நட்டீங்க, கிழங்கு இப்ப வந்துட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும்.
0: ட்ரிப்புங்கறதுனால வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டுருவோங்க சார். வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டாதாங்க சார் அது நல்லா இருக்கும்.
1: மூடாக்கெல்லாம் போட்டு வச்சுக்கல?
0: மூடாக்கு என்ன போடலீங்க சார், மூடாக்கு நாங்க போடுறதுல அப்படியே கரையோட தான் வச்சிருக்கோம். அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி விடணுங்க சார்.
1: சரி, பொதுவா மஞ்சள் வந்து கொஞ்சம் வறட்சி தாங்குற பயிர் தான். அதிகமா மழை பெஞ்சு தண்ணியே நின்னு போச்சு வச்சீங்க வயல்ல, அப்ப என்ன ஆகும்?
0: அழிவு போயிருங்க சார். ஆனா தண்ணி நிக்க நாங்க விட மாட்டோம்.
1: வடிகால் வசதி வச்சுக்கிறீங்க?
0: ஆமாங்க சார், எச்சரிக்கையாவே நாங்க வடிகால் வசதி இருக்கு.
1: மழை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு வழி
0: வச்சிருக்கோம்.
1: சரி, கிழங்கு இப்ப வைக்க போகுது, செடி நல்லா வளர்ந்து இருக்கு. ரொம்ப அடம்பலா செடியாவே பச்சை பசேன்னு இருந்தாலும் கிழங்கு பெருசா வராதுங்கிறாங்க, எப்படி சொல்லுங்க?
0: அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். நம்ம வந்து இயற்கையில பண்றதுனால அதிகம் வளர விடுறதில்ல. சைஸ் சோவு வந்து மீடியமா தான் இருக்கும். மீடியமா இருந்தாலும் நல்லா அடியில வந்து நல்லா சீப்பு சீப்பா
1: கிழங்கு வந்து பிடிச்சி நல்லா
0: வரணுங்கிறதுக்காக பனம்பழ கரைசல், பப்பாளி கரைசல், அதுல வந்து பொட்டாஸ் சத்து இருக்கிறதுனால
1: ஸ்ப்ரே பண்ணுவீங்களா?
0: தரவழியே ட்ரிப்லயே விட்டுருவோம்.
1: தண்ணியில கலந்து விட்டுறீங்க?
0: தண்ணியில கலந்து ட்ரிப்லயே
1: போயிடுது. அதுக்கு பிறகு அது எடுத்துக்கிட்டு
0: அதை எடுத்துக்குதுங்க சார். இந்த பனம்பழ சீசன்ல பனம்பழம் போட்டு வச்சுக்குவோம். மத்த டைம்ல பப்பாளி பழம், வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பழக்காடின்னு அதை போட்டு வச்சுக்கிறோம். ரெண்டும் மாத்தி விட்டுருவோம், வேற எதுவுமே விடுறது இல்லைங்க சார்.
1: சரி, இப்ப மஞ்சள்ல வந்து பல ரகங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரி ரகம்?
0: நம்மளது வந்து சுத்தமான நாட்டு ரகம் தாங்க சார்.
1: ஒரு செடிக்கு எத்தனை, ஒரு காய்க்கு அளவுக்கு வருமா இல்ல எத்தனை காய் வைக்கும்?
0: ஒரு குத்துக்கு

0: ஆறுநூறு எழுநூறு கிராம்
1: வரும் வெடிச்சு கிளம்பும்.
0: ஒரு நாலு குத்து மூணு குத்து அஞ்சு குத்து இது மாதிரி வரும் சார்.
1: இப்ப அதுல இருந்து ஒரு கால் கிலோ வரைக்கும் நீங்க சொல்றீங்க.
0: ஆமா, ஒரு குத்து வந்து ஒரு கிளை, ஒரு கிளை வந்து கால் கிலோ வரும். ஆறுநூறு கிராம் எழுநூறு கிராம் குறையில்லாம வரும் சார் ஒரு செடிக்கு.
1: மஞ்சள் முத்திடுச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: அது தெரியுங்க சார், சோவையெல்லாம்
1: மடிஞ்சிடும்.
0: சோவை மடிஞ்சிரும், நம்ம அப்புறம் சோவையை அறுத்துட்டு தாங்க சார் ஆள் வச்சு வெட்டணும். சோவையை அள்ளி போட்டுட்டு அப்புறம் தாங்க சார் கொந்தாளங்கன்னு சொல்லுவாங்க, அந்த கொந்தாளத்தை வச்சு மஞ்சளை வெட்டணும். வெட்டி ஆள் வச்சு
1: பழக்கம் உள்ள ஆள் வேணும்ல?
0: ஆமா,
1: இல்லைன்னா காயம் பட்டுற கூடாது.
0: காயம் பட்டுரும், வெட்ட தெரியாதவங்க வெட்டினாங்கன்னா எல்லாம் வெட்டி விட்டுருவாங்க.
1: மஞ்சள் திடிச்சுங்கிறது வந்து அது காஞ்சி போறத வச்சுதான், மத்தபடி நீங்க பண்ணுவீங்களா?
0: அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்க சார். தாள் மடிஞ்சிருச்சுனாவே மஞ்சள் விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சார், மஞ்சள் முத்திருச்சு அப்படிங்கிற அர்த்தம்.
1: சரி, இப்ப மஞ்சள் போடும்போது ஏதாவது ஊடு பயிரெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: போடலாங்க சார், உளுந்து விதைக்கலாங்க சார். அந்த மஞ்சள்ல ஆரம்பத்துல வந்து நம்ம மஞ்சள் வைக்கும் போது வெங்காயம் வைக்கலாம், சின்ன வெங்காயம்.
1: சின்ன வெங்காயம்
0: வச்சோம்னா வெங்காயம்

0: அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்க சார். தாள் மடிஞ்சிருச்சுனாவே மஞ்சள் விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சார், மஞ்சள் முத்திருச்சு அப்படிங்கற அர்த்தம்.
1: சார் இப்ப மஞ்சள் போடும்போது ஏதாவது ஊடு பயிரெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: போடலாங்க சார், உளுந்து விதைக்கலாங்க சார். அந்த மஞ்சள்ல ஆரம்பத்துல வந்து நம்ம மஞ்சள் வைக்கும் போது வெங்காயம் வைக்கலாம், சின்ன வெங்காயம்.
1: சின்ன வெங்காயம்,
0: சின்ன வெங்காயம் வச்சோம்னா அந்த வெங்காயம் முளைச்சி மேல வந்து பல்லெல்லாம் பிரிஞ்சிரும், கிளையெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மஞ்சளே முளைச்சி வரும். மஞ்சள் முளைச்சி நல்லா இலை நாலு இலை அஞ்சு இலை வரும்போது நம்ம வெங்காயத்தை அறுவடை பண்ணிடலாம்.
1: மஞ்சளுக்கு மொத்தமா வயசு எவ்வளவு?
0: மஞ்சளுக்கு வயசு 8 மாசம் சார்.
1: 8 மாசம், 10 மாசம் கிடையாது.
0: 10 மாசம் கிடையாது, நாம தான் விடுறது 10 மாசம் விடுறது.
1: அதனால ஒன்னு ரெண்டு ஊடு பயிரும் போடலாம்.
0: போடலாம்,
1: ஒரு 3 மாசத்து பயிர் இல்ல 75 நாள் பயிர்
0: அது மாதிரி போட்டுக்கலாம்.
1: போடலாம், நீங்க சொல்ற மாதிரி சின்ன வெங்காயம் போடலாம்.
0: சின்ன வெங்காயம் போடலாம் சார்,
1: கூட போடலாம். இல்ல நேரக்கடலை,
0: அது வந்து நாங்க லேட்டா வெட்டுறதுனால தாள் மடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், கடலையும் போடுவோம், கடலை போடுவோம், எள்ளு போடுவோம், அது மாதிரி போட்டு அதை அறுத்துக்கிட்டு அப்புறம் மஞ்சள் வெட்டிக்கலாம். நாங்க அதெல்லாம் போட்டாக நிறைய வேலை அப்படின்ட்டு அதை போடுறது இல்லைங்க சார். அந்த வெங்காயம் வச்சுட்டு இந்த கொத்தமல்லி விதைக்கலாங்க சார், நாட்டு கொத்தமல்லி அது விதைக்கலாம். நம்ம அந்த கார்த்தி பட்டத்துல கொத்தமல்லி வச்சோம்னா அந்த ஈரத்தன்மை குழுகுளுன்னு இருக்கிறதுனால அந்த செடி தாள் எல்லாம் இருக்கிறதுனால அது நல்லா விளைஞ்சி ஒரு ஊடு பயிரா அதை எடுத்துக்கலாம்.
1: பொதுவா ஒரு ஏக்கர்னா எத்தனை கிலோ வந்து மஞ்சள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு?
0: நல்லா விளையறத பொறுத்து வருங்க சார். ஒரு 18 சென்ட்ல மட்டும் நாங்க போன வருஷம் தனியா பண்ணோங்க சார், 1 டன் கொடுத்தோங்க சார். பச்சை மஞ்சள 1 டன் விதை மஞ்சள் கொடுத்தோம். அது இல்லாம நாங்க ஒரு 4 கொப்பரை வேக வச்சோம் பவுடருக்கு, அப்புறம் ஒரு 1/2 ஏக்கருக்கு விதை மஞ்சள் எடுத்து
1: வச்சுக்கிட்டோம்.
0: இவ்வளவு இருக்கு வந்ததுங்க சார்.
1: பொதுவா நம்ம வந்து மஞ்சள் வந்து வெளியில கடையில எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கலர் தான் வந்து நல்லா அடிக்கிற மஞ்சள் இருக்கு, ஆனா அது உண்மையிலேயே மஞ்சளுடைய விஷயம் இல்ல, அது கலர் பவுடர் கலக்குறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு அச்சமும் இருக்குது, மஞ்சள் வந்து ஒரு இயற்கையா கிடைக்க வேண்டிய ஒரு பொருள்.
0: இப்ப எங்களுதெல்லாம் ஒரிஜினல் மஞ்சளுங்க சார், அப்படியே முகத்துக்கு கூட போட்டுக்கலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.
1: புற்றுநோயவே தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மஞ்சளுக்கு.
0: ஆமாங்க சார்,
1: தவிர மஞ்சள் வந்து பால்ல எல்லாம் கொஞ்சம் கலந்துலாம் குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க.
0: சளி பிடிச்சதுன்னா பால்ல கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
1: அறுவடை செஞ்ச மஞ்சள் வந்து நம்ம 8 நாளைக்கு வச்சுக்கலாம்.
0: அது வச்சுக்கலாங்க சார், 4 மாசம் 5 மாசம் வச்சுக்கலாம்.
1: ஒன்னாகாதுங்க
0: சார்.
1: சார் இப்ப விற்பனை வாய்ப்பு எல்லாம் எப்படி இருக்குது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அதுக்குன்னு ஆள் இருக்காங்க வந்து வாங்கிட்டு போடுவாங்க அப்படின்னு, எப்படி அந்த லிங்க் எல்லாம் கிடைக்குது? சில பேர் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வச்சுக்கிறாங்க.
0: வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க சார், அதுல நம்ம நடவில் இருந்து அறுவடை வரைக்கும் வீடியோ போடுவோங்க சார்.
1: பயிர் எப்படி இருக்குது அதெல்லாம் கூட போடுவீங்க?
0: ஆமாங்க சார், மஞ்சள் அறுவடை பண்ணும் போதும் போடும் போது அவங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு மஞ்சள் தேவை விதைக்கு கொடுங்க அப்படின்னு கேப்பாங்க. யாரு முன்னாடி வந்து கேக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துறது விதை மஞ்சள். கடை வச்சிருக்கிறதுனால
1: காய்கறி பயிர் விற்பனை பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்றீங்க?
0: இதையும் சேர்த்து பண்றேங்க சார். குரூப்ல போடும் போது நம்ம மஞ்சள் வேவிக்கிறது அதெல்லாம் போடும் போது எங்களுக்கு உடனே இவ்வளவு மஞ்சள் வேணும்
1: அப்படின்னு கஸ்டமர்ல இருந்து கால் வருது பண்ணிக்கிறீங்க?
0: ஆமா, வந்து வாங்கிக்கிறாங்க சார், வீட்லயே கூட வந்து வாங்கிக்கிறாங்க.
2: என்ன அன்பரசி, மஞ்சள் சாகுபடி அனுபவங்களை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இல்ல?
3: மருதானிக்கா, இவங்க சொன்ன எல்லா தகவல்களையும் கேட்டுக்கிட்டேன். மஞ்சள் நம்ம மண்ணோட மங்களகரமான பயிர் மட்டும் இல்ல, லாபம் தரக்கூடிய தங்கமான பயிர்னு இப்ப புரியுது.
2: மஞ்சளை அறுவடை செஞ்சு அவிச்சு காய வைக்கிறப்போ வர வாசமே தனிதான்.
3: அக்கா, இயற்கை உரம் போட்டு மஞ்சளை வளர்த்தோம்னா சந்தை வியாபாரத்துல அது களைக்கட்டும் போல இருக்கே.
2: ஆமா அன்பரசி, இனி உங்க நிலத்துல சம்பங்கியும் மஞ்சளும் செழிக்க போகுது, அப்படிதானே?
3: நிச்சயமாக்கா, இது எல்லாமே உங்களாலதான். நேரத்துக்கு இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: இதுல என்ன இருக்கு பிள்ள, விவசாயிகளோட ஒற்றுமை தான் வேளாண்மையோட பலமே. அப்ப நாம கிளம்பலாமா?
3: சரிக்கா, நானும் போய் இந்த விஷயத்த வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்றேன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா

0: நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
2: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த மலையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
0: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பி வாசுதேவன்.

0: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்
1: முப்பதுக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59:50. தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் வேறுபாடுகளை கடந்து விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். வேளாண் துறையின் வளர்ச்சி வீதம் ஆண்டுக்கு 3-4.5% அளவிற்கு உள்ளதாக கூறிய அவர், உணவு தானிய உற்பத்தியும் அதிகரித்து தற்போது 205 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக கூறினார். இந்த சாதனைக்கு அரசு துறைகள், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளின் கூட்டு முயற்சியே காரணம் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை விவசாயம் மற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடியை பின்பற்றுவது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக்கொண்டுள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 1ஆம் தேதியன்று 1 நாள் 1 மணி நேரம் ஒன்றிணைந்து தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர், இந்த இயக்கத்தை வெற்றிகரமானதாக மாற்ற தூய்மை பணியில் மக்களை அதிக அளவில் ஈடுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களிலும் நாளை மறுதினம் பெருமளவில் தூய்மை பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதோடு உள்ளாட்சி அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச்சங்கங்கள், இளைஞர் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்துமாறும் திரு மனோகர்லால் அறிவுறுத்தினார். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின் போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவு

கரைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். விளாங்குறிச்சியிலிருந்து அவிநாசி வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடத்தல்காரர்களை காரின் மேற்கூரையில் படுத்தபடி சென்று அவர்களை பிடிப்பதற்கு திரு வேல்முருகன் சிறப்பாக செயல்பட்டார். பணியின் போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுமாறு முதலமைச்சர் அவரை கேட்டுக்கொண்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசை மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்றும் விவசாயமும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை தமிழக தரப்பில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் உரிமைகளும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவும் பாதிக்கப்படும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் தமிழ்நாடு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த திரு முகமது சலாம் இந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் தமிழ்நாடு 4 சிறப்பு பதக்கங்களையும் பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற ஒருமை போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி பதக்கத்தை கைப்பற்றியது. தமிழகத்தைச் சேர்ந்த வித்யா ராமராஜ் மற்றும் பிராச்சி கிரண் பூவம்மா உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். 100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சிகள் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். திரையிசை பாடல்கள் ஒவ்வொன்றாய் கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள்.
1: மூவென்று சொல்லாதே முன்னோர் ஞானம் தங்கிய காலம் அது. சுருக்கங்கள் தோளில் மட்டுமல்ல, அனுபவங்கள் மனதில் பொறித்த வரிகள் அது. வயது ஒரு எண்ணே, வயது ஒரு எண்ணே, வாழ்ந்த பாதையின் நீளம் காட்டும். சிரித்ததும் சோர்ந்ததும் வென்றதும் தோற்றதும் ஒன்றாக சேர்த்து கதையாய் பேசும். இளமை ஓர் அலை என்றால் முதுமை ஒரு சமுத்திரம். இளமை ஓர் அலை என்றால் முதுமை ஒரு சமுத்திரம். அலைகள் சதம் செய்கின்றன, ஆழங்கள் அமைதியை பேசுகின்றன. ஆமாம் நேயர்களே, நாம் இந்த கவிதை யாருக்கு உரியது அப்படின்னா, தனக்குள் பல்வேறு அனுபவங்களை தாங்கி பதித்துள்ள நமது முன்னோர்கள், நமது வழிகாட்டிகள். அவங்க தான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்து இதுவரை நான் நிகழ்ச்சியில தன்னுடைய அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து கொள்றாங்க. அந்த வகையில இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்களுடைய அனுபவ பகிர்வை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: பணியாற்றி ஓய்வு பெற்றவன். என்னுடைய சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் புளியங்குடி. நான் பிறந்த வருடம் 1961.
1: உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய குடும்பம் அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: என்னுடைய பெற்றோர் முகமது அபுபக்கர், அவங்க வந்து அரசு பணியில் இருந்தாங்க. என்ன பதவினா கூட்டுறவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். எனது தாயார் ஹவுஸ் ஒய்ஃப் தான்
1: சார். உங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரி காலங்கள், அந்த நினைவலைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: என்னுடைய பள்ளி காலம்னு சொல்லும்போது பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எப்படின்னா பள்ளி பருவம்ங்கிறது வந்து பொதுவாக ஒரே ஊரில் படிச்சிருப்பாங்க. முழுவதுமாக 1வகுப்பு முதல் 12வகுப்பு வரை அதே ஒரே ஊரில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் என்னுடைய தந்தையார் அவர்கள் அரசு பணியில் இருந்ததுனால 3 வருடங்களுக்கு ஒருக்கா வந்து அவங்களுக்கு பணி மாறுதல் இருக்கும். அவங்களுக்கு எங்கெல்லாம் பணி மாறுதல் செஞ்சு அவங்க பணி செய்ய போறாங்களோ அங்கெல்லாம் குடும்பத்தோட நாங்கள் போய் அந்த மாதிரியாக அங்கே உள்ள பள்ளிக்கூடத்தில் படித்த அனுபவம் எனக்கு இருக்கு. அந்த வகையில் 1 முதல் 5வகுப்பு வரை நான் பிறந்த ஊரான தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் படித்தேன். நகராட்சி பள்ளியில் படித்தவன் நான். அதன் பிறகு அப்பாவுக்கு மாறுதல் கிடைச்சதுனால, பணி மாறுதல் கிடைச்சதுனால திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கலிடைக்குறிச்சி திலகர் வித்யாலயம், மிக

0: சிறந்த மிகப்பெரிய ஸ்கூலும் கூட இருந்தது பள்ளி. அந்த பள்ளியில் வந்து 3 வருடம், 6, 7, 8 ஆக அந்த 3 வகுப்புகள் அங்கே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்பு அங்கிருந்து எனது தந்தையார் அவர்களுக்கு வாணியம்பாடியில் மாறுதல் கிடைச்சது. அதனால் அங்கே எங்களுடைய குடும்பம் வந்து மாறுதல் பெற்று அங்கே போனோம். அங்கே உள்ள இஸ்லாமியா உயர்நிலை பள்ளி, அந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, அந்த காலத்தில் வந்து 11 வகுப்பு வரைக்கும் நான் வந்து அந்த கடைசி பேட்ச் பார்த்துக்கங்க.
1: பியூசின்னு சொல்லுவாங்க.
0: இல்லை, அதாவது பள்ளிக்கூடத்தில் வந்து 11. இப்போ பள்ளிக்கூடத்தில் 10 வரைக்கும் தான் இருக்கும். எஸ்எஸ்எல்சிங்கிறது இப்போ 10ஆம் வகுப்பு தான். ஆனால் நான் படித்தபோது என்னுடைய காலத்தில் வந்து 11ஆம் வகுப்பு தான் எஸ்எஸ்எல்சின்னு சொல்கிறது. ஸோ அந்த 3 வகுப்புகளையும் அந்த இஸ்லாமியா பள்ளிக்கூடத்தில், உயர்நிலை பள்ளியில் படித்தேன். அந்த ஸோ இந்த பள்ளி பருவம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஊர்களில் நான் படிச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. அதே போல் கல்லூரி படிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஊர்களில் படிச்சிருக்கேன் கல்லூரி படிப்பு. எப்படி அப்படின்னா, அப்போ வந்து 11 முடிச்சுட்டு இப்போ +2 இருக்கு இல்லையா, அது மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த நேரத்தில் பியூசின்னு சொல்லுவாங்க, புகுமுக வகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதே வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரியில் படித்தேன். அதன் பிறகு என்னுடைய தந்தையாருக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அதே ஊரில் இருந்ததுனால மீண்டும் அவர்களுக்கு சொந்த மாவட்டத்துக்கு மாறுதல் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் எங்கள் அப்பா அந்த எதிர்பார்ப்போடு என்னை என்ன செஞ்சாங்க, சொந்த மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டத்துக்கு என்னை கொண்டாந்து அந்த சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் பிஎஸ்சி வேதியியல் படிப்பு என்னை கொண்டாந்து சேர்த்தாங்க. அங்கே நான் ஹாஸ்டலில் தங்கி படித்தேங்க. அங்கே அதை முடிச்சுட்டு மீண்டும் என்னுடைய படிப்பு வந்து மிக சிறப்பாக அமையணுங்கிற ஒரே நோக்கத்தில் எங்கள் அப்பா எனக்கு அப்போ படிக்கும் போதே சொல்லுவாங்க, பிஎஸ்சி படிக்கும்போது உன்னை வந்து பிஜி படிக்கிறது, அதாவது எம்எஸ்சி படிக்கும்போது அது வந்து உன்னை வந்து மெட்ராஸில் தான் படிக்க வைப்பேன். அப்போ சென்னையிலாம் சொல்கிறது இல்லை அந்த காலத்தில், மெட்ராஸ்ன்னு தான் சொல்கிறது. உன்னை வந்து மெட்ராஸில் தான் படிக்க வைப்பேன், அப்போ தான் நீ இன்னும் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைநோக்கோடு என்னை வந்து படிக்க வச்சாங்க. பிஎஸ்சி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் படித்தா கூட அதுக்கப்புறம் சென்னையில் கொண்டு போய் என்னை சேர்த்தாங்க. சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புது கல்லூரியில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டம் படித்தாங்க. அதே கல்லூரியிலே வந்து எம்ஃபில்லும் இமீடியட்டாக சேர்ந்தேன், நெக்ஸ்ட் அடுத்த வருஷமே சேர்ந்தேன். எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய வக்ஃபாரிய கல்லூரியிலிருந்து உதவி பேராசிரியர் பணிக்கான நேர்காணல் இது கிடைச்சது எனக்கு.
1: சார், ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதாவது உங்கள் அப்பா வந்து தொலைநோக்கு பார்வையாளர், அதாவது கல்வி தான் ஒரு மனிதனை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் கிட்டத்தட்ட வந்து 45 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி 1985 இவ்வளோ தூரம் படிக்க வச்சிருக்காங்க. மேலும் உங்கள் அப்பாவுக்கு இந்த நேரத்தை வந்து எங்களுடைய வாழ்த்துக்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும்.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி.
1: நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் பணியை எந்த ஊரில் எந்த வருஷம் சார் தொடங்கினீங்க, அந்த அனுபவம்?
0: எனக்கு வந்து அந்த கல்லூரி படிப்பு பிஎஸ்சி படிக்கும் போது எனக்கு பேராசிரியராக இருந்தவர் மிகச்சிறப்பாக பாடம் நடத்தக்கூடியவர். அவரை பார்த்து தான் எனக்கு அந்த காலகட்டத்திலேயே நாமும் இது போன்ற ஒரு பேராசிரியராக ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனசில் வந்துச்சு. அதை நோக்கித்தான் என்னுடைய கல்வி பயணமும் அமைஞ்சது. ஆகினால தான் வந்து எம்எஸ்சி முடித்த உடனே எம்ஃபில் சேர்ந்தேன். எம்ஃபில் சேர்ந்து அந்த இடத்துல அங்கே நியூ காலேஜில் எம்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த மதுரை வக்ஃபாரிய கல்லூரியிலிருந்து உதவி பேராசிரியர் பணிக்கான நேர்காணல் கடிதம் வந்தது.
1: எந்த வருஷம்?
0: 1985. அது
1: 85.
0: ஆமாம், கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அந்த நேர்காணலில் நான் பல்வேறு அந்த இவங்க வந்திருந்தாங்க போட்டியாளர்கள், அவங்களோட நானும் போட்டியிட்டேன். இறைவன் அருளால் எனக்கு அந்த இது திறமையின் அடிப்படையிலையும் தகுதியின் அடிப்படையிலையும் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அதில் இருந்து அதே கல்லூரியிலே 1985 அக்டோபர் மாதம் முதல் 2019 May 31 வரை ஒரே கல்லூரியில் ஏறத்தாழ 34 ஆண்டுகள் ஒரே கல்லூரியில் பல்வேறு பதவிகள் பெற்று பணியாற்றி இறுதியாக கடைசி 2 வருடங்கள் 2017 முதல் 2019 வரை அதே கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி பணி நிறைவு செய்துள்ளவன் நான்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். சார், உங்களுடைய கல்லூரி பணி நாட்களில் மறக்க முடியாத ஒரு பசுமை மாற நினைவுகள் அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க?
0: அதாவது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி மிக சிறந்த கேள்வி, இது வந்து நேயர்களுக்கு இது தெரியணும் கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, நான் வந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது பாடத்தை மட்டுமே நடத்துவோம் அல்ல, பொதுவாக 55 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் வந்து ஒரு வகுப்பு நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் கடைசி 10 நிமிடங்கள் அந்த மாணவர்களுக்கு அவர்கள் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரியான பதவிக்கு எந்த மாதிரியான படிப்பு அவர்கள் தயார் செய்ய வேண்டும் என்பதை நாம் அடிக்கடி சொல்வது உண்டு. அப்போ நாங்கள் எடுத்த கிளாஸ் எல்லாமே பிஎஸ்சி பட்ட வகுப்பு தான் நான் கிளாஸ் எடுத்தேன். அப்போ அதற்கு மேலே போகணும்னா எம்எஸ்சி தான் அவங்க போகணும். எம்எஸ்சி படித்தா என்னென்ன மாதிரியான வேலை கிடைக்கும், அதை எந்தெந்த கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம் அப்படிங்கிறத நான் அந்த மாணவர்களுக்கு சொல்லி வருவது உண்டு. அதே போல அப்படி சொல்லும் பொழுது ஒரு மாணவர் ரொம்ப அதை வந்து உள்வாங்கிக் கொண்டு நல்ல படிக்கக்கூடிய பையன் தான், ஆனால் மிகவும் ஏழ்மையான பையன், அவருக்கு வந்து எம்எஸ்சி சேரன்னு ஆசை, ஆனால் வந்து அவருக்கு வந்து அது அவருடைய குடும்ப சூழல் வந்து பொருளாதார நிலை வந்து அந்த அளவுக்கு அதை அனுமதிக்கலை. அதனால அவர் வந்து நான் கேட்டேன், என்ன எம்எஸ்சி அப்ளிகேஷன் போட்டியா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து தயங்கி தயங்கி என்கிட்ட சொன்னார், அந்த பையன் வந்து இல்லை சார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் அவர் மேலே கொஞ்சம் கோபம் கூட வந்தது. நீ நல்லா படிக்கிற பையன், ஏன் இன்னும் இது பண்ணாமல் இருக்கிற, பண்ணலாமே அப்படின்னு. அப்போ தான் அவர் வந்து அந்த பையன் என்கிட்ட

0: சொல்கிறாரு, எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கே வந்து என்னோடய பணம் இல்லை சார் அப்படின்னு. இதை நீ என்கிட்ட முதலே சொல்ல வேண்டியதான், நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு நான் வந்து அந்த அப்ளிகேஷனை வாங்கி அதை போட வச்சு அது அழகப்பா பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி அதை சேர சொல்லி அங்கே இருந்த என்னுடைய பேராசிரியர்கள் இடத்த சொல்லி இவர் வந்து மிகச்சிறந்த மாணவர், நல்லா படிக்கக்கூடிய மாணவர், இவங்க கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோளையும் வைத்தேன். என்ன வேண்டுகோள்னா, இந்த பையன் எம்எஸ்சி இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்து அவருடைய பிஎச்டி பட்டத்துக்காக அவர் வெளிநாட்டில் சென்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல அந்த பையனும் நன்றாக படித்தார், அங்கே இருந்த பேராசிரியர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள். நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த பையன் அவர் வந்து இன்னைக்கு வந்து சவுத் கொரியா பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு பேராசிரியராக பணிபுரிந்து வந்துகிட்டு இருக்கிறார்.
1: ரொம்ப சந்தோஷம் சார், இதுதான் பெரிய வெற்றி.
0: இதுல என்ன விசேஷம்னா, என்னுடைய படித்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தை அன்னைக்கு எனக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க, நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடமும் எனக்கு வந்து இப்பெல்லாம் வாட்ஸ்அப் வந்துட்டதுனால வாட்ஸ்அப்ல இது பண்ணுவாங்க, மெசேஜை போட்டுருவாங்க, நிறைய வந்து பாராட்டி சொல்லுவாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து என்ன செய்வாங்க, வாய்ஸ் கால்லையும் பேசுவாங்க. இந்த பையன் தென்கொரியால வேலை செய்யக்கூடிய அவரும் வந்து எனக்கு என்ன செய்வார் அப்படின்னா பேசுவார், சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அவர் ரொம்ப தயங்கி தயங்கி தான் இப்பவும் ரொம்ப பணிவா பேசுவார். அப்ப நான் சொல்லுவேன், தம்பி நீங்க இப்ப வந்து பல்கலைக்கழகம், அதுவும் தென்கொரிய பல்கலைக்கழகத்துல பேராசிரியர், மிகச்சிறந்த பேராசிரியர், நீங்க ஏன் இப்படி வந்து ரொம்ப தேங்கி தேங்கி பேசுறீங்க, நாங்கெல்லாம் கூட இங்க வந்து இந்தியாவில் பணியாற்றி ஓய்வு பெற்றவருங்க, நீங்க தைரியமா நல்லா பேசுங்கன்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, சார் என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு வந்து பேராசிரியர், எனக்கு வந்து உங்ககிட்ட பேசும்போது எனக்கு என்னமோ தெரியல கொஞ்சம் குரல் வந்து கம்மியுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பணிவானவர். அந்த பணிவு தான் இன்றைக்கு அவரை மிக உயரத்துக்கு கொண்டு போய் சேர்ந்திருக்க அந்த அளவிற்கு. பேராசிரியர் சங்கிலியாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த மாணவர், என்னிடம் பயின்ற மாணவர்.
1: ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்க திருமணம் எங்க நடந்துச்சு, உங்களுடைய மனைவி குழந்தைகள் அவங்களை பத்தி சொல்லுங்க சார்.
0: 1985 உதவி பேராசிரியராக நிரந்தர பணி அது, அதுல சேர்ந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழித்து 1990 தான் என்னுடைய திருமணம் நடைபெற்றது. என்னுடைய மனைவி அவங்க ஒரு மருத்துவர், டாக்டர். அவங்க வந்து இங்க மதுரை கார்பரேஷன் ஆஸ்பத்திரியில மருத்துவராக மெடிக்கல் ஆபிசர் சொல்லக்கூடிய அந்த பணியில சேர்ந்து ஓய்வு பெறும்போது தலைமை மருத்துவராக சீஃப் மெடிக்கல் ஆபிசர் ரேங்குக்கு வந்து இப்போ ஓய்வு பெற்றுட்டாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள், மூத்த பெண் குழந்தை அவங்க வந்து எம்இ முடிச்சுட்டு குடும்ப தலைவியாக இருக்கின்றார். 2வது பெண் குழந்தை தன்னுடைய தாயாரை போலவே அவரும் ஒரு மருத்துவர், டாக்டர், சென்னை கார்பரேஷன்ல மெடிக்கல் ஆபிசராக பணியாற்றி வருகிறார் இப்பொழுது. என்னுடைய மருமகன்கள் 2 பேர், மூத்த மருமகன் அவர் வந்து டிசிஎஸ்ல மேனேஜராக இருக்கிறார், 2வது மருமகன் அவர் வந்து பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர், அவர் எம்டி படிப்பு படித்து சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அவர் வந்து மருத்துவ அதிகாரியாக பணிபுரிந்தார்.
1: உங்களுடைய ஆசிரியர் பணியை தாண்டி உங்களுடைய மற்ற பணிகள் என்னெல்லாம் செஞ்ச நினைவுகள் இருக்கு சார், என்னெல்லாம் பண்ணீங்க?
0: பொதுவாக வந்து அதாவது அந்த கல்லூரியில பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் நமது கல்லூரியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கல்லூரி பிரதிநிதியாக, அதாவது கல்வி பேரவைன்னு பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பில் ஒவ்வொரு கல்லூரியில இருந்தும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி பேரவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய நிலைக்குழுன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து தேர்தல் நடத்துவாங்க, அந்த நிலைக்குழு தேர்தலில் நான் நின்று வெற்றி பெற்றேன். அது மிகப்பெரிய ஒரு எனக்கு கிடைத்த ஒரு என்ன சொல்றதுன்னா வாய்ப்பு. அது கல்வி பேரவை உறுப்பினர், நிலைக்குழு உறுப்பினர், அந்த பதவியின் மூலமாக பல்கலைக்கழகத்தில் நான் பல்வேறு கமிட்டிகளில் உறுப்பினராக இருந்தேன். உதாரணமாக வந்து விளையாட்டு குழு உறுப்பினர், பல்கலைக்கழக தேர்வு பறக்கும்படை உறுப்பினர், வேதியியல் பாடத்திட்டக்குழு தலைவர், வேதியியல் தேர்வு விடைத்தாள் திருத்தும் அந்த குழுவுடைய தலைவர், அதே போல சுற்றுச்சூழல் கல்வி தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி அந்த இதுக்கு அதுக்கும் நான் தான் சேர்மன் சொல்லக்கூடியது, அதே போல மதிப்புறு கல்வி அதாவது வேல்யூ எஜுகேஷன் வேல்யூஷன் போர்டுன்னு இருக்குது அதுக்கும் நான் தான் சேர்மன். இது போல பல்வேறு கட்டத்தில் வந்து பல்கலைக்கழகத்தில் எனக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அதாவது இந்த கல்வி பேரவை உறுப்பினர், அதே நேரத்தில் நிலைக்குழு உறுப்பினர், இவங்களுக்கு பல்கலைக்கழகமே வந்து மேலும் சில வாய்ப்புகளை தர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் வந்து பிற கல்லூரிகள், அதாவது ஏடர் காலேஜ் சொல்லக்கூடிய, மேனேஜ்மெண்ட் காலேஜ் சொல்லக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்லேயே வந்து பல்கலைக்கழக பிரதிநிதியாக இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அது எந்த கல்லூரி அப்படின்னா கொடைக்கானல் கிறிஸ்டியன் கல்லூரியில் வந்த வாய்ப்பு கிடைச்சது. அதே போல மதுரை கல்லூரி உதவி பேராசிரியர் நேர்காணல் கமிட்டி இருந்தது, அதுல வந்து பல்கலைக்கழக பிரதிநிதியாக நான் பணியாற்றிய அனுபவம் உண்டு. அதே போல விருதுநகர் திருவி காலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த இது பாடத்திட்டக்குழு உறுப்பினராக இருந்தேன். அதே

0: மதுரையில் இருந்த பாலாஜி கல்வியியல் கல்லூரி, அந்த கல்வியியல் தேர்வு நடத்தக்கூடிய அலுவலராகவும், அதே போல கே எஸ் எம் கல்வியியல் கல்லூரி தேர்வு நடத்தும் அலுவலராகவும் நான் வந்து பணியாற்றிய எனக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுபோல மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் கல்லூரியில அந்த விடைத்தாள் திருத்தும் பணியிலையும் நான் ஈடுபட்ட ஒரு அனுபவம் எனக்கு உண்டு.
1: இதுவரை ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதர் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இதன் தொடர்ச்சியினை வரும் செவ்வாய் இரவு 8:30 கேட்கலாம். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.
2: நூற்று 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம்னு இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆகும்.
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். இன்னும் சில நொடிகளில் டெல்லி அஞ்சலாக.
1: நானும் நீயும் சேர்ந்து தான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
1: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: Good evening. This is Akashwani. I am Anuja Kumar with the news at 9. The headlines. Defense Minister Rajnath Singh calls for geostrategic thinking and contingency planning for defense preparedness amid changing technology and uncertainty. Agriculture Minister Shivraj Singh Chauhan says government is working on multi-dimensional strategy to ensure fair prices for farmers' produce. New set of initiatives launched under Pragati 50 to develop 50 clean role model cities across the country. India rejects unwarranted references made by Turkish President Tayyip Erdogan on Jammu and Kashmir during his UNGA address. Heavy rainfall conditions likely over interior Karnataka, Keralam and northeastern states tomorrow. And in Asian Games 2026, India clinches gold in women's 4x400 meter relay. Neeru Dhanda wins gold in women's trap individual event. Overall medal tally rises to 53, including 6 gold, 21 silver and 26 bronze. And now the news in detail. Defence Minister Rajnath Singh has emphasized that India must make geostrategic thinking and contingency planning as integral parts of its preparedness amidst challenges arising from evolving technology, unpredictability and geographical proximity. Addressing the Indian Navy Commanders Conference in New Delhi today, Mr. Singh said the country's goal is clear that preparedness must reach the crisis point before the crisis itself reaches the doorstep. More from our correspondent.
6: The minister underlined that the ongoing operation Urja Suraksha has once again demonstrated the Indian Navy's professionalism and operational readiness to protect the country's energy supply lines and national interest. He added that India stands firm as the first responder, preferred security partner and as a symbol of trust and reliability in the Indian Ocean region, strengthening the country's vision of Mahasagar. The defense minister noted that the presence of Indian warships in South China Sea, Mediterranean, Atlantic Ocean demonstrates the country's blue water force capability. He also commended the Indian Navy for maintaining a high level of combat readiness, noting that it is acting as a strategic anchor in realizing India's resolve of becoming a developed nation by 2047. With Priya Mondal, Netika Gupta, Akashwani News, Delhi.
5: Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has said the government is working on a multi-dimensional strategy to ensure that farmers receive fair and remunerative prices for their produce. The strategy includes strengthening post-harvest management, scientific warehousing and marketing systems. Addressing the second day of the National Agriculture Conference, Rabi Campaign 2026, in New Delhi today, Mr. Chauhan assured 100% government procurement of Tur, Urad and Masoor at minimum support price.
7: It is our collective responsibility to ensure that farmers get a fair price for their produce. We need to connect farmers with the market through both systems, with MSP and without MSP. It has been decided that the government will purchase 100% of Tur, Masoor and Urad. However, whether it is a Kharif or a Ravi crop, the procurement arrangement should be

0: Nepal got bronze in men's boxing plus 90 kg category. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have congratulated the medal winners. And now before we end the bulletin, the headlines once again. Defence Minister Rajnath Singh calls for geostrategic thinking and contingency planning for defence preparedness amid changing technology and uncertainty. Agriculture Minister Shivraj Singh Chauhan says government is working on multi-dimensional strategy to ensure fair prices for farmers' produce. New set of initiatives launched under Pragati 50 to develop 50 clean role model cities across the country. India rejects unwarranted references made by Turkish President Tayyip Erdogan on Jammu and Kashmir during his UNGA address. Heavy rainfall conditions likely over interior Karnataka, Kerala and northeastern states tomorrow. And in Asian Games 2026, India clinches gold in women's 4x400m relay. Neeru Dhanda wins gold in women's trap individual event. Overall medal tally rises to 53, including 6 gold, 21 silver and 26 bronze. That is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி மறை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு ரசிக்க போறவர்களே, இது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலாக பீஸ்ட் படத்திலிருந்து கேட்கலாம் நேர்களே. சிவா கார்த்திகேயன் வரிகளில் அனிருத் இசையமைச்சு அனிருத் அண்ட் ஜோனிதா காந்தி அவங்க பாடிய பாடல் இதுவும் நேர்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு ரசிக்கிட்டே இருக்க நேர்களே, இது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் இது அடுத்த பாடலாக தாய் கிழவி படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மாறை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு ரசிக்கிற நேர்களே, இது மதுரை தென்றல். இதோ மதுரை தென்றல் வழங்கும் அடுத்த பாடலாக வாரிசு படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்டு ரசிப்போம் நேர்களே.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: ஆகாசவாணி மதுரை மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இருக்கலே அறிவியல் நேரம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் செல்போன் சிமிட்டினால் உரை வழங்குகிறார் டாக்டர் டி ஜெயராஜசேகர் அவர்கள்.
2: செல்போன் சிமிட்டினால் நயத்துடன் அழகாக தோன்றும் இந்த வார்த்தை சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அது நமது கண்ணோடு தொடர்புடையது, நமது தூக்கத்தோடு தொடர்புடையது, நமது மூளையோடு தொடர்புடையது, நமது மனநலத்தோடு தொடர்புடையது, நமது குழந்தைகளின் எதிர்காலத்தோடு தொடர்புடையது, அதற்கும் மேலாக நமது வாழ்க்கையின் நேரத்தோடு தொடர்புடையது. நாம் அனைவரும் ஒரு நாளில் எத்தனை முறை செல்போன் பார்க்கிறோம்? காலையில் கண் ஒளித்தவுடன் செல்போன், இரவில் கண்களை மூடுவதற்கு முன்பு செல்போன், நடுவில் செல்போன், சாப்பிடும் போது செல்போன், பயணத்தின் போது செல்போன், யாருக்காகவோ காத்திருக்கும் போது செல்போன். சில நேரங்களில் நம்மிடம் பேசிக் கொண்டிருப்பவரின் முகத்தை பார்ப்பதை விட நம் கையில் இருக்கும் செல்போன் திரையை பார்ப்பதற்கே அதிக நேரம் செலவிடுகிறோம். ஒரு காலத்தில் நாம் கடிகாரத்தை பார்த்து நேரத்தை அறிந்தோம், இன்று செல்போனை பார்த்து நேரத்தை அறிகிறோம். ஆனால் செல்போனை பார்த்து கொண்டிருக்கும் போது நம் வாழ்க்கையின் நேரம் எவ்வளவு கடந்து செல்கிறது என்பதை மட்டும் கவனிப்பதில்லை. எனவே நாம் இன்று முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டும். நாம் செல்போனை பயன்படுத்துகிறோமா அல்லது செல்போன் நம்மை பயன்படுத்துகிறதா? இந்த ஒரு கேள்விதான் இன்றைய உரையின் மையம். சூரியனை பார்த்து பயப்படுகிறோம், செல்போனை பார்த்து ஏன் பயப்படுவதில்லை? சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் நம் கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பது நமக்கு தெரியும். வெயிலில் செல்லும் போது கண்ணாடி அணிகிறோம், சூரிய ஒளியிலிருந்து கண்களை பாதுகாக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்முடைய கைகளில் இருக்கும் செல்போன், அதை நாம் கண்களுக்கு மிக அருகில் வைத்து மணிக்கணக்கில் பார்க்கிறோம். சூரியனின் ஒளியை பற்றி நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம், ஆனால் ஒளிர் திரைகளிலிருந்து வரும் நீல ஒளி, ஆங்கிலத்தில் ப்ளூ லைட் என்று கூறுவார்கள், இந்த நீல ஒளியை பற்றி நம்மில் பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இங்கே ஒரு முக்கியமான அறிவியல் வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். சூரியனும் எல்இடி விளக்குகளும் செல்போன் கணினி தொலைக்காட்சி போன்ற சாதனங்களும் வெவ்வேறு அளவு மற்றும் தன்மையிலான ஒளியை வெளியிடுகின்றன. இவை ஹை எனர்ஜி விசிபிள் லைட், HEV லைட் எனப்படும் அதிக ஆற்றல் கொண்ட காட்சியளிக்கும் ஒளியின் ஒரு பகுதி நீல அலைநீள பகுதியில் உள்ளது. நாம் பயன்படுத்தும் ஸ்மார்ட் போன்கள், டேப்லெட்டுகள், கணினிகள், மடிக்கணினிகள், தொலைக்காட்சிகள், எல்இடி விளக்குகள், ஃப்ளோரசன்ட் விளக்குகள் நீல ஒளியை வெளிப்படுத்துகின்றன. இன்று வரை சாதாரண அளவில் டிஜிட்டல் திரையிலிருந்து வரும் நீல ஒளி மட்டும் மனிதர்களில் வயது தொடர்பான மாக்குலர் ஜென்ரேஷன் நேரடியாக ஏற்படுத்துகிறது என்ற உறுதியான ஆதாரம் இல்லை. எனினும் நீல ஒளி உமிழும் திரைகளை நீண்ட நேரம் பார்ப்பதால் ஏற்படும் கண் சோர்வு, கண் வறட்சி, தூக்க குழப்பம், கவனச்சிதறல், உடல் இயக்கம் குறைதல் போன்ற பிரச்சனைகளை குறித்து போதுமான கவலைகள் உள்ளன. அதனால் நாம் பயப்பட வேண்டியது செல்போன் என்ற சாதனத்தை பற்றி அல்ல, நாம் கவலைப்பட வேண்டியது அளவில்லா பயன்பாட்டை. புற ஊதா கதிரும் நீல ஒளியும் இரண்டையும் ஒன்றாக கருதக்கூடாது. ஏன்? சூரியனின் புற

ஊதா கதிர்கள் கண்களின் முன்பகுதியில் உள்ள திசுக்களை பாதிக்கலாம். நீண்ட கால புற ஊதா கதிர் வெளிப்பாடு கண்புரை மற்றும் கண் பாதிப்புகளுக்கான ஆபத்தை அதிகரிக்கக்கூடும். நீல ஒளி கண்ணின் பின்பகுதியை பாதிக்கிறது. அதே நேரத்தில் திரைகளை நீண்ட நேரம் பயன்படுத்தும் போது ஏற்படும் முக்கிய பிரச்சனை பெரும்பாலும் நீல ஒளியால் மட்டும் ஏற்படுவது அல்ல. நீண்ட நேரம் அருகில் பார்ப்பது, கண் சிமிட்டும் அளவு குறைவது, திரையின் ஒளிர்வு, எழுத்தின் அளவு, திரைக்கும் கண்களுக்கும் உள்ள தூரம், தவறான உட்காரும் நிலை, இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து பார்ப்பது, இரவு நேர பயன்பாடு இவற்றின் கூட்டு பாதிப்பாக இருக்கலாம். எனவே நாம் சொல்ல வேண்டிய செய்தி, நீல ஒளியை பற்றிய விழிப்புணர்வுடன் இருங்கள், ஆனால் திரை பயன்பாட்டின் முழுமையான பழக்கத்தையும் கவனியுங்கள். கண் சிமிட்டுவது ஏன் முக்கியம்? நம் கண்கள் ஒரு அற்புதமான இயற்கை அமைப்பு. நாம் கண் சிமிட்டும் போது கண்ணீரின் ஒரு மெல்லிய படலம், அதனை டியர் ஃபிலிம் என்பார்கள் ஆங்கிலத்தில், கண்ணின் மேற்பரப்பில் பரவுகிறது. அது கண்ணை ஈரமாக வைத்திருக்கிறது, கண் மேற்பரப்பை பாதுகாக்கிறது, பார்வையின் தெளிவுக்கு உதவுகிறது. தூசு மற்றும் சிறு துகள்கள் கண்களை பாதிக்காமல் பாதுகாக்க உதவுகிறது. ஆனால் நம் செல்போன் அல்லது கணினி திரையை உற்று பார்க்கும் போது இயல்பாக கண் சிமிட்டும் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், இல்லை கண் சிமிட்டாமலே இருக்க வாய்ப்பு உண்டு. கண் சிமிட்டாமல் இருக்கும்போது கண்களில் வறட்சி ஏற்படும், எரிச்சல் ஏற்படலாம், கண்கள் மணல் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம், நீர் வடியலாம், மங்கலான பார்வை ஏற்படலாம். இதைத்தான் பலர் அனுபவிக்கிறார்கள். அதனால் இன்று ஒரு புதிய வாசகத்தை சொல்ல விரும்புகிறேன். செல்போன் சிமிட்டினால் மட்டும் போதாது, நாமும் கண் சிமிட்ட வேண்டும். அதாவது திரையை பார்க்கும்போது கண் சிமிட்டுவதை நினைவுடன் செய்வோம். அடுத்ததாக கணினி பார்வை நோய்க்குறி, கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம் என்று கூறுவார்கள். நீண்ட நேரம் கணினி, செல்போன் அல்லது பிற திரைகளை பயன்படுத்தும் போது சிலருக்கு ஏற்படும் அறிகுறிகளை பொதுவாக டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அல்லது கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம் என்று கூறுவார்கள். அதன் அறிகுறிகள் கண் சோர்வு, கண் எரிச்சல், கண் வறட்சி, தலைவலி, மங்கலான பார்வை, அருகில் உள்ள பொருட்களை நீண்ட நேரம் பார்த்த பிறகு தொலைவில் பார்ப்பதில் சிரமம், ஒளியை தாங்க முடியாமை, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, இவை அனைத்தும் நம் வாழ்க்கை தரத்தை பாதிக்கலாம். நீண்ட நேரம் திரையை பார்த்த பிறகு என் கண்கள் எரிகின்றன, எனக்கு தலைவலிக்கிறது, எழுத்துக்கள் தெளிவாக தெரியவில்லை என்று சொல்பவர்கள் பலர். இதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து செல்போனை பார்ப்பது சரியான நடைமுறை அல்ல. சென்னையில் மாணவர்களிடம் கண்டுபிடிக்கப்பட்ட கவலைக்குரிய நிலை. 2014 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு சென்னையில் உள்ள பொறியியல் மாணவர்களிடையே கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரம் பரவல் 81.9% இருக்கிறது என்றும், மருத்துவ மாணவர்களிடையே 78.6% இருக்கிறது என்றும் கூறுகிறது. இந்த எண்ணிக்கை ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு கூறுகின்றன. இது வயதானவர்களின் பிரச்சனை மட்டுமல்ல, பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொறியியல் மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள், ஐடி பணியாளர்கள், ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் திரை உலகில் வாழ்கிறோம். எனவே கண் ஆரோக்கியம் என்பது தனிநபரின் பிரச்சனை அல்ல, அது ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக மாறக்கூடிய நிலையில் உள்ளது. அடுத்து உலர்விழி, ட்ரை ஐ என்பார்கள் ஆங்கிலத்தில். நாம் இன்னொரு முக்கியமான பிரச்சனையை பார்க்க வேண்டும், அது உலர்விழி. கண்ணின் மேற்பரப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க கண்ணீர் மிகவும் அவசியம். ஆனால் நீண்ட நேரம் திரையை பார்ப்பதால் கண் சிமிட்டல் குறையலாம், இதனால் டியர் ஃபிலிம் பாதிக்கப்படலாம், சிலருக்கு கண்களில் வறட்சி மற்றும் எரிச்சல் ஏற்படலாம். ஐ இன்ஸ்டிடியூட் இந்த நிறுவனம் நடத்திய ஆய்வு, 2030 இந்திய நகர்ப்புற மக்களில் 45% வரை உலர்விழியால் பாதிக்கப்படலாம் என்று கூறுகிறது. இது மதிப்பீடு மட்டுமே. இந்த மதிப்பீட்டில் சுமார் 27.5 நகர்ப்புற மக்களும், 1.7 கிராமப்புற மக்களும் பாதிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை ஒரு மதிப்பீடு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மதிப்பீடு உண்மையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது நமக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை தருகிறது. நாம் எதிர்காலத்தில் கண் ஆரோக்கியத்தை பற்றி இன்று இருந்ததை விட அதிகமாக கவலைப்பட வேண்டியிருக்கலாம். 20-20-20 விதி. நாம் அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு எளிய நடைமுறையை தற்போது பார்ப்போம். அதுதான் 20-20-20 விதி. 20 ஒரு முறை 20 தொலைவில் இருக்கும் ஒரு பொருளை 20 பாருங்கள். இது கண்களுக்கு இடைவெளி கொடுக்க உதவும். இதனுடன் நாம் இன்னும் சில நடைமுறைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். திரையை பார்க்கும் போது அடிக்கடி கண் சிமிட்டுங்கள். திரையை மிக அருகில் வைத்து பார்க்காதீர்கள். எழுத்தின் அளவை அதிகரியுங்கள். திரையின் பிரைட்னஸை சூழலுக்கு ஏற்றவாறு வைத்துக் கொள்ளுங்கள். இருட்டறையில் பிரகாசமான திரையை பார்ப்பதை தவிருங்கள். தொடர்ந்து பல மணி நேரம் பார்க்காமல் இடைவெளி எடுக்கலாம். கண்வலி அல்லது தொடர்பான மங்கலான பார்வை இருந்தால் கண் மருத்துவரை உடனடியாக அணுகுங்கள். இரவு நேர செல்போன் தூக்கத்தை திருடும் திரை. இப்போது கண்களை தாண்டி மூளைக்குள் செல்வோம். நம் உடலுக்கு ஒரு இயற்கையான கடிகாரம் உள்ளது, அது கர்காடியன் ரிதம். இரவு இருளில் நம் உடல் தூக்கத்துக்கு தயாராகிறது. அதில் முக்கிய பங்கு வகிப்பது மெலட்டனின் என்ற ஹார்மோன். இரவில் அதிகமான ஒளி வெளிப்பாடு, குறிப்பாக திரை பயன்பாடு, சிலரிடம் மெலட்டனின் சுரப்பை தாமதப்படுத்தி

தூக்க நேரத்தை பாதிக்கக்கூடும். அதனால் நாம் படுக்கையில் செல்போனை பயன்படுத்தும் போது என்ன நடக்கிறது? உடல் சொல்கிறது தூங்கலாம், மூளை சொல்கிறது இன்னும் ஒரு ரீல். உடல் சொல்கிறது நாளை காலையில் எழுந்திருக்க வேண்டும், மூளை சொல்கிறது இன்னும் ஒரு வீடியோ. பிறகு ஒரு மணி நேரம், இரண்டு மணி நேரம், மூன்று மணி நேரம், அடுத்த நாள் காலை. ஏன் இவ்வளவு தூக்கம் என்று கேட்கிறோம். பிரச்சனை தூக்கத்தில் இல்லை, நாம் தூக்கத்தை திருடி இருக்கிறோம். தூக்கம் என்பது சோம்பேறித்தனம் அல்ல, மூளையின் இரவு வேலை. பலர் தூங்குவதை நேரத்தை வீணாக்குவது என்று நினைக்கிறார்கள். ஆனால் தூக்கம் என்பது மூளையின் முக்கியமான உயிரியல் செயல்பாடு. நாம் பகலில் கற்றுக்கொண்ட தகவல்களை நினைவில் நிலைநிறுத்துவதற்கும் அறிவாற்றல் செயல்பாடுகளை சீராக வைத்திருக்கவும் தூக்கம் முக்கியமானது. மாணவர்களுக்கு இது மிகவும் முக்கியம். ஒரு மாணவன் இரவு முழுவதும் செல்போனை பார்த்துவிட்டு நான் அதிக நேரம் படித்தேன் என்று நினைக்கலாம். ஆனால் தூக்கம் குறைந்தால் கவனம் குறையலாம், நினைவாற்றல் பாதிக்கப்படலாம், கற்றல் திறன் குறையலாம், எரிச்சல் அதிகரிக்கலாம், மறுநாள் செயல்திறன் குறையலாம். எனவே தூக்கத்தை தியாகம் செய்து படிப்பது எப்போதும் வெற்றிக்கான வழி அல்ல. நல்ல தூக்கம், நல்ல கற்றல், நல்ல உடல் இயக்கம், கட்டுப்படுத்தப்பட்ட திரை நேரம், இவை அனைத்தும் சேர்ந்தே நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கும். டீனேஜர்ஸ் ஒரு நாளில் 7 மணி நேரத்திற்கும் மேலா? நாம் வழங்கிய தகவல்களில் காமன் சென்ஸ் மீடியா ஆய்வை மேற்கோள் காட்டி 15 வயதினர் பள்ளி பணிக்கான கணினி பயன்பாட்டை தவிர்த்து சராசரியாக 7 மணி நேரம் 22 நிமிடங்கள் பொழுதுபோக்கிற்காக திரை சாதனங்களில் செலவிடுவதாக கூறுகிறது. இங்கே நாம் ஒரு நிமிடம் சிந்திப்போம். ஒரு நாளில் 24 மணி நேரம், அதில் 7 மணி நேரத்திற்கும் மேலாக பொழுதுபோக்கு ஸ்கிரீன் டைம், அதற்கு மேலாக தூக்கம், பள்ளி, கல்லூரி, பயணம், உணவு, குடும்பம், நண்பர்கள், உடற்பயிற்சி. அப்படியானால் குழந்தையின் வாழ்க்கையில் நிஜ உலகத்திற்கான நேரம் எங்கே? அதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. ஸ்கிரீன் டைம் மட்டும் கொண்டதல்ல லைஃப் டைம். நாம் ஸ்கிரீன் டைமை குறைக்கும் போது வெறும் செல்போன் நேரத்தை மட்டும் குறைப்பதில்லை. நாம் அதிகரிப்பது வாக்கிங் டைம், ரீடிங் டைம், ஃபேமிலி டைம், திங்கிங் டைம், பிளேயிங் டைம், ஸ்லீப்பிங் டைம், நேச்சர் டைம், கிரியேட்டிவ் டைம். எனவே நாம் சொல்ல விரும்புவது ஸ்கிரீன் டைம் குறைப்பது என்பது வாழ்க்கையை குறைப்பதல்ல, வாழ்க்கையின் நேரத்தை மீட்டெடுப்பது. அதிகப்படியான ஸ்க்ரோலிங் மனதை எங்கே கொண்டு செல்கிறது? இப்போது நாம் இன்னும் நுட்பமான ஒரு பிரச்சனைக்கு வருவோம். அது எண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங். நாம் ஒரு வீடியோவை பார்க்கிறோம், அடுத்தது வருகிறது, அடுத்தது அடுத்தது அடுத்தது. நான் நிறுத்தவில்லை. ஏன்? ஏனென்றால் பல சமூக ஊடகங்கள் பயனாளியின் கவனத்தை நீண்ட நேரம் வைத்திருக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதனால் நாம் ஒரு முக்கியமான திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அது நிறுத்தும் திறன். செல்போனை திறப்பது எளிது, ஆனால் அதை மூடுவது சில நேரங்களில் கடினமாகிறது. ஒரு மெசேஜ், ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷார்ட் வீடியோ, இவை அனைத்தும் நம் கவனத்தை இழுக்கின்றன. அதனால் நாம் நம்மிடம் கேட்க வேண்டும், இந்த வீடியோவை நான் பார்க்கிறேனா அல்லது அந்த வீடியோ என்னை இழுத்துச் செல்கிறதா? மனநலமும் திரை நேரமும். அதிகப்படியான சோசியல் மீடியா பயன்பாடு சிலரிடம் மன அழுத்தம், பதட்டம், தனிமை உணர்வு, மனச்சோர்வு அறிகுறிகள், சமூக ஒப்பீடு, தன்னம்பிக்கை குறைவு போன்ற பிரச்சனைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஆனால் இங்கேயும் நாம் அறிவியல் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும். ஸ்கிரீன் டைம் அதிகம், மனச்சோர்வு நிச்சயம் என்று சொல்லிவிட முடியாது. அதேபோல் மனச்சோர்வு உள்ளவர் அதிகமான ஸ்கிரீன் டைம் பயன்படுத்தலாம் என்பதும் சாத்தியம். அதாவது இரண்டிற்கும் இடையே உறவு இருக்கலாம், ஆனால் எல்லா சூழலிலும் நேரடி காரணம் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், நாம் திரையை பயன்படுத்தும் விதம் நம் மனநிலையை பாதிக்கக்கூடும். முக்கியமாக மற்றவர்களின் வாழ்க்கையுடன் நாம் ஒப்பிடுவது, தொடர்ச்சியான எதிர்மறை செய்திகள், சைபர் புல்லிங், ஆன்லைன் வேலிடேஷன் மீது சார்ந்திருத்தல், லைக் மற்றும் கமெண்ட்டுகளுக்காக காத்திருத்தல், இவை மன அமைதியை பாதிக்கக்கூடும். குழந்தையை செல்போனிலிருந்து பிரிக்கும் போது ஏன் கோபம் வருகிறது? சில குழந்தைகள் செல்போனை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அதை எடுத்துவிட்டால் கோபம் வருகிறது, சலிப்பு வருகிறது, ஒன்றுமே செய்ய தோன்றாத எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. சில குழந்தைகள் மீண்டும் திரையை பெறுவதற்கு அழுகிறார்கள். இது முக்கியமான எச்சரிக்கை. ஆனால் இங்கே பெற்றோர்கள் ஒரு தவறு செய்கிறார்கள். இனி செல்போன் கிடையாது என்று திடீரென்று முழுமையாக தடை செய்கிறார்கள். அதற்கு பதிலாக படிப்படியாக குறைக்க வேண்டும். திரைக்கு மாற்றாக விளையாட்டு, புத்தகம், ஓவியம், இசை, வெளிப்புற செயல்பாடு, குடும்பத்தில் உரையாடல், இவற்றை வழங்க வேண்டும். திரையை எடுத்துவிட்டு வெற்றிடத்தை உருவாக்கக்கூடாது, திரையை எடுத்துவிட்டு வாழ்க்கையை நிரப்ப வேண்டும். இளம்பருவ மூளை நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி. இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருகிறோம், அடலசன் பிரைன். இளம்பருவம் என்பது மூளை வளர்ச்சியின் முக்கியமான காலம். இந்த காலத்தில் நினைவாற்றல், கவனம், முடிவெடுக்கும் திறன், சிந்தனை, பகுத்தறிவு, சிக்கல் தீர்க்கும் திறன், உணர்ச்சி கட்டுப்பாடு போன்ற திறன்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அடலசன் பிரைன் கோகினேட்டிவ் டெவலப்மெண்ட் எனப்படும் ஆய்வின் அடிப்படையில் ஒரு நாளில் 7 மணி நேரத்திற்கு மேலாக திரையை பயன்படுத்திய குழந்தைகளில் குறைவாக பயன்படுத்தியவர்களுடன் ஒப்பிடும்போது மூளை புரணியின் சில பகுதிகளில் தடிமன் வேறுபாடு காணப்படுவதாக கூறுகிறது.
ஆனால் இங்கே ஒரு முக்கியமான அறிவியல் எச்சரிக்கை. இது திரை நேரமே இந்த மாற்றத்திற்கு காரணம் என்று நிரூபிக்கவில்லை. அது ஒரு தொடர்பை காட்டும் ஆய்வு முடிவாக இருக்கலாம். எனவே குழந்தைகளிடம் செல்போன் பயன்படுத்தினால் மூளை அழிந்துவிடும் என பயமுறுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக உங்கள் மூளை வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதற்கு தூக்கம் வேண்டும், உடற்பயிற்சி வேண்டும், நேரம்

நேரடி மனித உறவுகள் வேண்டும், புத்தக வாசிப்பு வேண்டும், சிந்திக்க நேரம் வேண்டும், எனவே திரை நேரத்தை சமன்படுத்துங்கள் என்று சொல்ல வேண்டும். நாம் செல்போனை குழந்தைக்கு பேபி சிட்டராக மாற்றிவிட்டோமா? குழந்தை அழுகிறது, செல்போன் கொடுக்கிறோம். குழந்தை சாப்பிடவில்லை, செல்போன் கொடுக்கிறோம். குழந்தை அமைதியாக இல்லை, யூடியூப் கொடுக்கிறோம். குழந்தை வெளியே போக விரும்பவில்லை, கேம் கொடுக்கிறோம். குழந்தை கேள்வி கேட்கிறது, கூகுளில் தேடு என்று கூறுகிறோம். அப்படியானால் குழந்தைக்கு பெற்றோர் தேவையா அல்லது வைஃபை போதுமா? இது நாம் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய கேள்வி. தொழில்நுட்பம் குழந்தையின் ஆசிரியராக இருக்கலாம், அது பெற்றோராக மாறக்கூடாது. குடும்பத்திலும் சமூகத்திலும் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன? செல்போன், டேப்லெட், கணினி, தொலைக்காட்சி போன்ற ஒளிர்திரை சாதனங்களில் அளவுக்கு மீறிய பயன்பாடு தனிநபரின் கண், தூக்கம், உடல் மற்றும் மனநலத்தை மட்டுமல்லாமல் குடும்ப உறவுகளையும் சமூக உறவுகளையும் பாதிக்கப்படக்கூடியதாக மாறியுள்ளது. ஒரு மனிதன் தொடர்ந்து திரையில் மூழ்கும் போது அவன் உடல் மட்டும் திரையை நோக்கி இருப்பதில்லை, அவனுடைய கவனமும் உணர்வும் நேரமும் உறவுகளும் திரையை நோக்கி நகர்கின்றன. இதன் விளைவு இரண்டு நிலைகளில் பார்க்கலாம். குடும்பத்தில் ஏற்படும் பாதிப்புகள், சமூகத்தில் ஏற்படும் பாதிப்புகள். குடும்பத்தில் ஏற்படும் பாதிப்புகளில் ஒரே வீட்டிலிருந்தும் தனித்தனி உலகங்களில் வாழ்கிறோம். ஒரே வீட்டில் நான்கு பேர் இருக்கலாம். அப்பா செல்போனில், அம்மா சமூக ஊடகத்தில், மகன் ஆன்லைன் விளையாட்டில், மகள் குறும்படங்களில், அனைவரும் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருடன் ஒருவர் பேசுவதில்லை. இது பிசிக்கல் பிரசன்ஸ் பட் எமோஷனல் ஆப்சென்ஸ், உடலால் அருகிலிருந்தும் உணர்வால் தொலைவில் இருப்பது என்ற நிலையை உருவாக்குகிறது. இன்றைய குடும்பங்களில் அதிகரித்து வரும் முக்கிய பிரச்சனை இதுவே. வீட்டில் வைஃபை இணைப்பு அதிகரிக்கிறது, ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள இணைப்பு குறைகிறது. கணவன் மனைவி உறவில் பாதிப்பு. கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் போது கூட ஒருவர் செல்போனிலும் மற்றவர் சமூக ஊடகத்திலும் இருக்கலாம். இதனால் நேரடி உரையாடல் குறைதல், ஒருவரின் உணர்வுகளை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமை, கவனிக்கப்படவில்லை என்ற உணர்வு, தனிமை, தேவையற்ற சந்தேகங்கள், உணர்ச்சி ரீதியான விலகல் போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். ஒருவர் பேசும்போது மற்றவர் தொடர்ந்து செல்போனை பார்த்து கொண்டிருந்தால் பேசுபவருக்கு நாம் சொல்வது முக்கியமில்லை என்ற உணர்வு ஏற்படலாம். இதை சில நேரங்களில் ஆங்கிலத்தில் பப்பிங் என்று அழைப்பார்கள். அதாவது நம்முடன் இருப்பவரை புறக்கணித்து செல்போனில் கவனம் செலுத்துவது. சிறியதாக தோன்றும் இந்த பழக்கம் காலப்போக்கில் உறவில் பெரிய இடைவெளியை ஏற்படுத்தலாம். பெற்றோர் குழந்தை உறவு பாதிப்பு. குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் போது செல்போன், குழந்தை விளையாடும் போது செல்போன், குழந்தை பேசும்போது செல்போன், குழந்தை கேள்வி கேட்கும் போது ஒரு நிமிடம் என்று பெற்றோர் செல்போனை பார்த்து கொண்டிருப்பது, இவை மீண்டும் மீண்டும் நடந்தால் குழந்தை என்ன கற்றுக்கொள்கிறது? என் பெற்றோரின் கவனத்தை பெற நான் செல்போனுடன் போட்டி போட வேண்டும் என்ற உணர்வு குழந்தைக்கு ஏற்படலாம். குழந்தையின் வளர்ச்சியில் பெற்றோரின் நேரடி உரையாடல், முகப்பாவனை, கண் தொடர்பு, விளையாட்டு மற்றும் உணர்ச்சி ஆதரவு மிக குறையலாம். எனவே குழந்தைக்கு நாம் கொடுக்கும் மிக விலை உயர்ந்த பரிசு செல்போன் அல்ல, நமது நேரம். குடும்ப உரையாடல் குறைதல். முன்பு குடும்பத்தில் இன்று பள்ளியில் என்ன நடந்தது, வேலை எப்படி இருந்தது, சாப்பிட்டாயா, உனக்கு ஏதாவது கவலை இருக்கிறதா என்று பேசினோம். இப்போது வைஃபை வேலை செய்கிறதா, பாஸ்வேர்டு என்ன, சார்ஜர் எங்கே என்ற கேள்விகள் அதிகமாகிவிட்டன. குடும்ப உரையாடல் குறைந்தால் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருடைய உணர்வுகளை ஒருவர் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு குறைகிறது. இதனால் பிரச்சனைகள் உருவான பிறகுதான் அவற்றை பற்றி அறியும் நிலை ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி பாதிப்பு. குழந்தைகளுக்கு அதிகமான திரை நேரம் கிடைக்கும் போது அதற்கு பதிலாக அவர்கள் செலவிட வேண்டிய நேரம் குறைகிறது. அது வெளிப்புற விளையாட்டு, உடற்பயிற்சி, புத்தக வாசிப்பு, கற்பனை விளையாட்டு, நண்பர்களுடன் நேரடி தொடர்பு, குடும்ப உரையாடல், இயற்கையை அனுபவித்தல் போன்றவற்றின் நேரமாக இருக்கலாம். இதனால் குழந்தையின் வாழ்க்கை அனுபவங்கள் ஒரே பரிணாமமாக மாறும் அபாயம் உள்ளது. திரையில் பார்க்கும் உலகம் பெரிதாகலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையை அனுபவிக்கும் உலகம் சுருங்கிவிடக்கூடாது. உணவு கலாச்சாரம் பாதிப்பு. ஒரு குடும்பத்தில் மிக முக்கியமான சமூக நிகழ்வு ஒன்றாக இருந்து உணவருந்துவது. ஆனால் உணவு மேஜையில் ஒருவர் யூடியூப், ஒருவர் இன்ஸ்டாகிராம், ஒருவர் வாட்ஸ்அப், ஒருவர் டிவி. அப்படியானால் உணவு ஒன்றாக இருக்கலாம், ஆனால் குடும்பம் ஒன்றாக இல்லை என்றே அர்த்தம். ஒன்றாக உணவருந்துவது உணவு உட்கொள்ளும் செயல் மட்டுமல்ல, அது உரையாடல், அன்பு, பகிர்வு, குடும்ப உறவு, குழந்தைகளின் சமூக கற்றல் ஆகியவற்றின் ஒரு பகுதி. எனவே உணவு மேஜையில் செல்போன் வேண்டாம் என்ற குடும்ப விதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குடும்பத்தில் மன அழுத்தம் அதிகரித்தல். ஒருவர் தன் செல்போனை பயன்படுத்த முடியாத போது எரிச்சல் அடைகிறார். குழந்தையிடம் செல்போனை எடுத்துவிட்டால் கோபம் வருகிறது. பெற்றோர் கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது வாக்குவாதம் ஏற்படுகிறது. இதனால் கோபம், சண்டை, எரிச்சல், மன அழுத்தம் குடும்பத்தில் அதிகரிக்கலாம். முக்கியமாக குடும்பத்தில் அனைவரும் தன்னுடைய திரை பயன்பாட்டை கட்டுப்படுத்தாமல் குழந்தைகளிடம் மட்டும் கட்டுப்பாடு விதித்தால் குழந்தைகள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். குழந்தைகளின் ஸ்கிரீன் டைமை குறைக்க விரும்பினால் முதலில் பெற்றோர்களின் ஸ்கிரீன் டைம் குறைய வேண்டும். சமூகத்தில் ஏற்படும் பாதிப்புகள். நேரடி மனித உறவுகள் குறைதல். மனிதன் ஒரு சமூக உயிரினம். அவனுக்கு நேரடி உரையாடல், முகபாவனை, உடல் மொழி, பரிவு, அன்பு, சமூக அனுபவம் தேவை. ஆனால் அதிகப்படியான ஸ்கிரீன் டைம் காரணமாக நேரடி மனித தொடர்பு குறையும் போது சமூக உறவுகளின் தரமும்
பாதிக்கப்படலாம். நாம் நூற்றுக்கணக்கான ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் வைத்திருக்கலாம், ஆனால் அவசர

நேரத்தில் நம்முடன் இருக்கும் நண்பர்கள் எத்தனை பேர்? இதுதான் கேள்வி. நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம், ஆனால் உண்மையான நட்பின் ஆழம் குறையக்கூடாது. சமூக தனிமை அதிகரித்தல். செல்போன் நம்மை உலகத்துடன் இணைக்கிறது, ஆனால் அதே நேரத்தில் நம்மை நம்முடைய சமூகத்திலிருந்து பிரிக்கவும் செய்கிறது. அருகில் இருக்கும் அண்டை வீட்டாரை நாம் அறியாமல் இருக்கலாம். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒருவரின் வாழ்க்கையை சோசியல் மீடியா மூலம் தெரிந்து கொள்கிறோம். இதனால் சமூகத்தில் கனெக்டட் பட் அலோன் என்ற நிலை உருவாகலாம். இணையத்தில் இணைந்திருக்கிறோம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் தனிமையில் இருக்கிறோம். பொது இடங்களில் மனித தொடர்பு குறைதல். பேருந்து நிலையம், ரயில் நிலையம், மருத்துவமனை காத்திருப்பு அறை, கல்லூரி வளாகம், பூங்கா, உணவகம், எங்கு சென்றாலும் பலர் செல்போனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முன்பு காத்திருக்கும் நேரத்தில் ஒருவருடன் மற்றொருவர் பேசினார், இப்போது காத்திருக்கும் நேரம் முழுவதும் திரையை பார்க்கிறோம். இதனால் நமது சமூக உரையாடல் திறன் குறையக்கூடும். சாலை பாதுகாப்பில் பாதிப்பு. இது மிகவும் ஒரு ஆபத்தான விளைவு. வாகனம் ஓட்டும்போது செல்போனை பயன்படுத்துவது, சாலையை கடக்கும்போது செல்போனை பார்ப்பது, நடந்து செல்லும்போது திரையில் மூழ்குவது, இவை விபத்துகளுக்கான ஆபத்தை அதிகரிக்கின்றன. ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக ஒரு வினாடி செல்போனை பார்த்தால் கூட அந்த நேரத்தில் வாகனம் எவ்வளவு தூரம் சென்றிருக்கும். சாலையில் செல்போனை பார்ப்பது ஒரு சிறிய தவறல்ல, அது உயிருக்கு ஆபத்தான ஒரு பழக்கம். சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரவுதல். அதிகப்படியான ஸ்கிரீன் டைம் என்பது நேரத்தை மட்டுமல்ல தகவல் தரத்தையும் பாதிக்கலாம். ஒரு செய்தி வந்தவுடன் ஃபார்வேர்ட், ஒரு வீடியோ வந்தவுடன் ஷேர் என்ற பழக்கம் அதிகரிக்கும். ஆனால் அந்த தகவல் உண்மையா, தவறானதா, பழையதா, பொய்யானதா என்று சரிபார்ப்பதில்லை. இதனால் வதந்திகள், போலி செய்திகள், வெறுப்பு கருத்துக்கள், சமூக பதற்றம், தவறான மருத்துவ தகவல்கள் வேகமாக பரவக்கூடும். எனவே ஷேர் செய்வதற்கு முன் வெரிஃபை செய்ய வேண்டும். சைபர் புல்லிங் மற்றும் ஆன்லைன் வன்முறை. சமூக ஊடகங்களில் ஒருவரை கேலி செய்வது, அவமதிப்பது, மிரட்டுவது, தவறான தகவல்கள் பரப்புவது போன்றவை குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் மனநலத்தை பாதிக்கலாம். நேரில் சொல்ல முடியாத வார்த்தைகளை ஆன்லைனில் எளிதாக சொல்லிவிடும் நிலை உருவாகிறது. இதனால் சமூகத்தில் பரிவு குறைதல், மனிதநேயம் குறைதல், கோப கலாச்சாரம், ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். எனவே திரைக்கு பின்னாலும் மனிதர் இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள். சமூக ஒப்பீடு அதிகரித்தல். சோசியல் மீடியாவில் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையின் அழகான பக்கத்தை மட்டும் காட்டுகிறார்கள். அதை பார்த்து மற்றவர்கள் அவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடத் தொடங்குகிறார்கள். இதனால் தாழ்வு மனப்பான்மை, பொறாமை, மன அழுத்தம், திருப்தியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உண்மையில் சோசியல் மீடியா என்பது வாழ்க்கையின் முழு படம் அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காட்சிகள் மட்டுமே. சமூக பொருளாதார பாதிப்புகள். அதிகமான நேரம் திரையில் செலவிடுவதால் தூக்க குறைபாடு, உடல் இயக்கமின்மை, உடல் பருமன், கண் பிரச்சனைகள், மனநல பிரச்சனைகள், உற்பத்தி திறன் குறைதல் போன்றவை அதிகரிக்கக்கூடும். நீண்ட காலத்தில் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் சுகாதார செலவுகள் அதிகரிக்கலாம். ஒரு தனிநபரின் நேர இழப்பு ஒரு குடும்பத்திற்கான உற்பத்தி இழப்பாக மாறலாம். ஒரு குடும்பத்தின் உற்பத்தி இழப்பு ஒரு சமூகத்தின் உற்பத்தி இழப்பாக மாறலாம். எனவே ஸ்கிரீன் டைம் என்பது தனிநபர் பிரச்சனை அல்ல, இது சமூக பொருளாதார பிரச்சனையாகவும் மாறக்கூடும். நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு தீர்வு செல்போனை முழுமையாக தடை செய்வது அல்ல, மாறாக குடும்ப ஸ்கிரீன் ஃப்ரீ டைம். தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் குடும்பம் முழுவதும் திரையில்லாமல் இருக்க வேண்டும். ஸ்கிரீன் ஃப்ரீ டைனிங். உணவு நேரத்தில் செல்போன் வேண்டாம் என்ற கட்டுப்பாடு. ஸ்கிரீன் ஃப்ரீ பெட்ரூம். தூங்கும் இடத்தில் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஃபேமிலி கான்வர்சேஷன். தினமும் நேருக்கு நேர் பேச வேண்டும். அவுட்டோர் ஆக்டிவிட்டி. குழந்தைகள் தினசரி வெளிப்புற விளையாட்டு மற்றும் உடல் இயக்க நேரம் வழங்க வேண்டும். டிஜிட்டல் கர்ஃபியூ. தூங்குவதற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தேவையற்ற திரை பயன்பாட்டை நிறுத்தலாம். பேரண்ட்ஸ் அஸ் ரோல் மாடல்ஸ். பெற்றோர்கள் முதலில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சோசியல் மீடியா லிட்ரஸி. எதை நம்ப வேண்டும், எதை பகிர வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். டிரைவ் வித்தவுட் ஃபோன். வாகனம் ஓட்டும்போது செல்போனை தொடக்கூடாது. ரியல் லைஃப் ஃபர்ஸ்ட். நிஜ வாழ்க்கை உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முடிவாக, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி அதன் வீட்டின் அளவில் இல்லை, அந்த வீட்டில் ஒருவருக்கொருவர் கொடுக்கும் நேரத்தின் அளவில் தான் உள்ளது. ஒரு சமூகத்தின் வலிமை அதன் தொழில்நுட்பத்தில் மட்டுமில்லை, அந்த சமூகத்தில் உள்ள மனிதர்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பிலும் பரிவிலும் நேரடி உறவிலும் உள்ளது. எனவே செல்போன் நம்மை உலகத்துடன் இணைக்கட்டும், ஆனால் நம்மை நம் குடும்பத்திலிருந்து பிரிக்கக்கூடாது. சமூக ஊடகம் நமது நட்பை விரிவுபடுத்தட்டும், ஆனால் உண்மையான நட்பை அழிக்கக்கூடாது. திரை நம் அறிவை வளர்க்கட்டும், ஆனால் சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடாது.
தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை எளிதாக்கட்டும், ஆனால் நம்மை ஆளக்கூடாது. ஒரு குடும்பம் தினமும் 30 நிமிடங்கள் திரையில்லாமல், ஒரு குழந்தை தினமும் உடலியக்கத்துடன், ஒரு மனிதன் தினமும் சிறிது நேரம் இயற்கையுடன், ஒரு சமூகம் அதிகமான நேரடி மனித உறவுகளுடன், இதுவே நமது இலக்காக இருக்கட்டும். ஒளிர்திரை நேரம் குறைப்போம், குடும்ப நேரத்தை அதிகரிப்போம், சமூக உறவுகளை வலுப்படுத்துவோம், திரையை தாண்டி மனிதர்களை பார்ப்போம், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம், மனித நேயத்தை இழக்காம்.

0: இறுதியாக ஒளிர்திற நேரத்தை குறைப்போம். செல்போன் சிமிட்டினாலும் சிமிட்டாவிட்டாலும் நாம் நம் கண்களை சிமிட்டிக் கொண்டிருப்போம்.
1: அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை செல்போன் சிமிட்டினால் உரை வழங்கினார் டாக்டர் டி. ஜெயராஜசேகர் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையில் இனி கேட்கலாம் நேர்களை. ஜப்பானிலிருந்து ஒளிபரப்பாகும் 20வது ஆசிய விளையாட்டு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 10:00. நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது அம்மன் கோவில் கிழக்காளி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

நேயர்களை, இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஜப்பானில் நடைபெற்ற 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிலவரம் கேட்டீர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள்.

தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி.

0: நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமாய். நாளை காலை 5:45 மங்கள இசை நாளொரு குரலின் 401 6:05 ஆங்கில செய்திகள் 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டகசாலை குறித்து சிவகாசி கூட்டுறவு பண்டகசாலை செயலாளர் செந்துரபாண்டியை அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7:00 அறிவும் ஆயிரம், 7:10 மருத்துவங்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ சர்க்கரை பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மருத்துவன்று, 7:45 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி இன்டர்நேஷனல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட், உணவு உற்பத்தியின் உன்னதனம், சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீணாவதை பற்றிய விழிப்புணர்வு தினத்தையொட்டி சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். 8:00 சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 8:15 ஆங்கில செய்திகள், 8:30 மருத்தன்றல், 8:45 முதலத்தன்றல் தொடர்ச்சி, 9:00 அரங்கிசை, 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரத்தென்றல், 12:00 நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கில செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கில செய்திகள், 1:10 என் உயிர் தோழி, வாங்க பேசலாம் சிறுதானிய பாதையில் சுயதொழில் பயணம், இதில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர் எம் பாண்டிச்சேரி அவர்களுடன் நேர்முகம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் செம்பருத்தி பூவின் நன்மைகள் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக, அழகின் அழகு இதில் தலைமுடி பராமரிப்பு குறித்து வழங்குகிற அழகுக்கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:45 மாலை செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல்கள், 2:00 ஆங்கில செய்திகள், 2:15 மருத்தன்றல், 2:40 விளையாட்டு அரங்கம் நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்தன் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1, 2:50 மாலை அறிக்கை, 3:00 நமது ஒளிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் 5:27 மாலை நேர ஒளிபரப்பு துவங்கும் குரல் நமது 401, 5:30 மருத்தன்றல், 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் ஸ்நேகி திரைப்படங்கள் பாடல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மருத்தன்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மருத்தன்றல், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணிச்செய்தி, 7:30 மண்ணும் மணியும் மல்லிகை சாகுபடி குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறான் மதுரை திருப்புறங்குன்றம் புளியங்குளம் விவசாயி எம் வீரன் அவர்கள், 8:00 செய்தி அறிக்கை, 8:50 மருத்தன்றல், 8:30 இது நம்ம ஏரியா அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றிய தகவல் வழங்குகிறார் மாணவி கே ஸ்ருதி அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பு திறமையை பற்றி சொல்கிறார் மாணவி பி அருணா அவர்கள், 2:45 மருத்தன்றல், 9:00 செய்திகள், 9:15 செய்தி சொல்கிறார், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சி நேரம், 11:05 ஆயிரத்து செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நிறமாய்.
1: கடையில் எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது, அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இன்னும் சில நூல்கள் தொடர்வது ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது மதுர தென்றல் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. இதுவரை கேட்டீர்கள்.